நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சக வருடம் 1948, ஆஷாட மாதம் 10ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் முதல் நாள், இன்று புதன்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5:49.

நாளொரு குரல். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுவு நிலைமை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பா கூறும் பொருள், நடுவு நிலையாக நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என்று கொள்ளாது உலகம். நடுவு நிலைமை என்னும் அதிகாரத்தில் 117வது அமைந்த அந்த குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 KHz. நேரம் 5:54. நிகழ்ச்சி நிரல் 6:10. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் ராமஜோதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் குடைமிளகாய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம் தேனியும் அதன் தோற்றமும். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி. பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ, பொதுவாக காதுகளில் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறைத்த மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, காலை 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜெய்ஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீணை இசை, கல்பாத்தி ஆர். ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு பழங்களின் பயன்கள். நெறிப்படுத்துகிறார் அனிதா. 12:00 உழைப்பவர் அரங்கம். மரத்திலான வடிவமைப்பு பொம்மைகள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யும் புதுச்சேரி அரியாங்குப்பம் ஜெயகணேஷ் சண்முகம் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, டி. வி. சுந்தரவல்லி அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ். ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் துறை தலைவர் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ். ஜெகதீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர். ஜே. ஜோ. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பம்பாய் சகோதரிகள் சி. சரோஜா, சி. லலிதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். 4:00 கொடி பறக்குது திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை ஹம்சலேகா, திரைக்கதை இயக்கணம் பாரதிராஜா, கதை வசனம் ஆர். செல்வராஜ். 5:00 பொன்மாலை பொழுது. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30

ஆடவர் உலகம் நிகழ்ச்சியில் பண்ணை மகளிர்க்கேற்ற உபதொழில்கள் குறித்து புதுச்சேரி குரும்பாப்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மனையியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 மற்றும் இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள்.
2: சேரிடம் அறிந்து சேர். காந்தத்தை சார்ந்த இரும்பு காந்தமயமாக மாறுவதைப் போல நாம் சேரும் நண்பர்களின் நல்ல குணங்கள் தீய குணங்கள் நம்மிடம் வந்து சேரும். தாய், தந்தை, தமையன், சுற்றம் இவர்களை மாற்ற முடியாது. சேர்ந்துதான் இருக்க வேண்டும். பின் யாரிடம் அறிந்து சேர்வது? நண்பர்களிடமா? பழகி அறிந்து கொண்டு விலகிவிட முடியுமா? அதற்குள் அவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டுவிடும். சேர்கின்ற இடம் தீயதா நன்மை பயக்குமா என அறிவதற்குள் ஆயுள் முடிந்து போய்விடும். பின் என்னதான் சொல்லுகிறாள் அவ்வை? சேரிடம் அறிந்து சேர் என்பதை மேலாக பார்த்தால் அப்படித்தான் நமக்கு தெரிகிறது. அப்படித்தான் இதுவரையிலும் நமக்கு அர்த்தம் புரிந்து கொண்டிருக்கிறது. நாம் பழகும் நபர்கள் அறிந்து புரிந்து சேர வேண்டும். கல்வியாளர்களை நாடி சேர வேண்டும். ஒழுக்கமுள்ளவர்களை நாடி சேர வேண்டும். நல்ல குருவை அறிந்து சேர வேண்டும். நல்ல ஒழுக்கம், நேர்மை, உண்மை உள்ள கணவனை அடைய வேண்டும். நல்ல பண்பாடு உள்ள மனைவியை அடைய வேண்டும். இப்படி ஒவ்வொன்றும் அறிந்து கொண்டு ஆராய்ந்துதான் சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் அது வாழ்க்கையின் நடைமுறைக்கு சரிப்பட்டு வருமா? அப்படியெனில் சேரிடம் அறிந்து சேர் என்று அவ்வை சொன்னாலே, சேரிடம் அறிந்து சேர் என்றால் எப்படி அதை பொருள் கொள்வது? 452 குறளில் நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்று ஆகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பு அது ஆகும் அறிவு என்கிறான். நிலத்தின் இயல்புக்கு தக்கவாறு நீரின் இயல்பு நிறத்தாலும் சுவையாலும் மாறுபடும். அதுபோல இனத்தின் இயல்புக்கு தக்கவாறுதான் அறிவின் தன்மை மாறுபடும் என்கிறான். மனிதனுடைய அறிவைத்தான்

0: சொல்லுகிறான். இந்த உயிரானது நீர்மை உள்ளது, எதனோடாவது சார்ந்துதான் இருக்குமே தவிர தனித்து செயல்பட முடியாது. உடலோடு செயல்படுவது உயிர், உயிரோடு சேர்ந்தது அறிவு. உடலை விட்டு உயிர் செல்லுமாயின் அறிவும் உயிரோடு செல்லும், உடலோடு அல்ல. ஆகவே உயிரோடு உள்ள அறிவு தன்னை உணர்ந்து சேருகின்ற இடத்தை அறிந்து சேர்ந்தால் அந்த உயிர் மேன்மை அடைந்து வணங்கப்படும். அதைத்தான் அவ்வை உள்ளார்ந்த அர்த்தமாக வைத்து சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு தர முடியும். சீவன் என்ன, சிவன் என்ன வேறு இல்லை. சீவனார் சிவனாரை அறிகிறார், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பாரே என்று திருமந்திரம் சொல்லுகிறது. சீவன் என்றால் உயிர், இந்த உயிர்தான் சிவன். சீவனும் சிவனும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை. இந்த சீவனானது அதாவது உயிரானது சிவனாரை அறிகிறார், தெரிந்து கொள்ளவில்லை. சீவனார் உயிரானது சிவனை தெரிந்து கொண்டால் ஜீவனாரும் சிவனாக மாறிவிடுவார், அப்பொழுது அவர் வணங்கப்படுவார். ஆகவே இந்த சீவன் தன் சீவனை உணர முற்பட வேண்டும். அப்படி சிவனை அடைய சேரிடம் சேராமல் இந்த உடம்பின் தேவையற்ற இன்பங்களுக்காக சேராத இடத்தில் போய் சேருகிறோம். புகை, மதுபோதை, தீய பழக்கங்கள் அனைத்தும் தீய நண்பர்களால் வருவதுதான். அதனால்தான் பெரியவர்கள் சத்சங்கத்திலே சேருங்கள் என்றார்கள். இன்னொன்றும் சொல்கிறேன். சீதையை கவர்ந்து சென்றான் ராவணன். இலங்கையை காக்க வந்தால் இலங்காதேவியும் இனி அழிவு வந்தது என புறப்பட்டு போய்விட்டாள். அண்ணன் ராவணன் செய்தது அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பானது என தம்பியாகிய கும்பகர்ணனும் விபீஷணனும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். ஆனால் ராவணன் கேட்கவில்லை, ஒரே பிடிவாதமாக இருந்தான். செஞ்சோற்றுக்காக கும்பகர்ணன் அதர்மத்தோடு இருந்து அழிந்து போனான். ஆனால் விபீஷணன் எவ்வளவோ தர்மத்தை எடுத்துச் சொல்லியும் ராவணன் கேளாமல் அவனை இகழ்ந்தான். அறத்தோடு சேர்ந்தால்தான் தர்மத்தோடு வாழ முடியும் என அறிந்து புரிந்து ராமனோடு சேர்ந்தான் விபீஷணன். அறத்தோடும் தர்மத்தோடும் சேர்ந்தால்தான் நாமும் அறத்தோடும் தர்மத்தோடும் வாழ முடியும். ஆனால் அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பான நண்பர்களோ உறவினர்களோ மற்ற மனிதர்களோ மற்ற யாருடனோ நாம் சேர்ந்தால் நாம் அவர்களைப் போலவே மாறிவிடுவோம். யாருடன் சேர்கிறோமோ அப்படித்தான் இந்த உயிரானது செயல்பட ஆரம்பிக்கும். நம் வீட்டிலும் நம் குடும்பத்திலும் சேரிடம் அறிந்து சேர வேண்டும். நம்முடைய உயிரை மேம்படச் செய்ய வேண்டும். நாம் அனைவராலும் வணங்கப்படுகிற நல்ல மனிதனாக வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கிற போதே உயிரானது சரியாக சேரிடம் அறிந்து சேர் என்று சேர்ந்துவிடும் என்பதை அவை சொல்கிறாள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் எஸ் ராமஜோதி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 6:15. தெய்வீக ராகம்

0: இத்துடன் நிறைவு பெற்றது தெய்வீக ராகம். சேவை செய்திகள். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் மதுராந்தகநல்லூரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மூல விநாயகர், அருள்மிகு பெரியநாயகி சமேத பெரியாண்டவர், அருள்மிகு பாவாடையம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் காலை இரண்டாம் கால யாக பூஜைகள், புதிய பிம்பங்களுக்கு கண் திறத்தல், பிம்ப பிரதிஷ்டி, மாலை மூன்றாம் காலையாக பூஜைகள், பிம்பசுத்தி, ரக்ஷாபந்தனம், மகாபூர்ணாகுதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜீயர் மடத்தைச் சேர்ந்த ஸ்ரீ திரிவிக்ரமசுவாமி திருக்கோவில் மகா சம்பரோக்ஷண விழாவில் காலை கும்ப ஆவாகனம், அக்லமக்ஷ ஹோமம், பூர்ணாகுதி, மாலை ஆச்சாரிய ரித்விக் விராணம், யோகவர்ஷனம், மகாசாந்தி, பூர்ணாகுதி. சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர், சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம் அல்லது airpondi@gmail.com என்ற மின் அஞ்சலில் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 17 நாள் புதன்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் குடைமிளகாய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: குடமிளகா ஒரு காக்கில போடுங்க.
2: நம்ம காத்தமுத்து குரல மாதிரி இருக்கு இது. ஆமா, அவரே தான். நம்ம காத்தமுத்தா, என்ன குடமிளகாவா?
1: யாரு? ஓ, கருத்தமுத்தா. வாப்பா வாப்பா.
2: என்ன காத்தமுத்து, காலையில காய்கறி கடை வந்து நிக்கிறா, அதுவும் குடமிளகா கேக்குறா?
1: அப்பா, குடமிளகா கட்டாயம் வீட்டுக்கு வேணும்னு பொண்டாட்டி சொல்லிட்டாங்க. அதனால வாங்கறதுக்காக வந்தோம்ப்பா. குடமிளகாயினால ஏதோ மருத்துவ குணம்லாம் இருக்குதா, அதை செய்ய போறாங்களாம்.
2: மிளகாயில் மருத்துவ குணமா?
1: எப்பா, செரிமான பிரச்சனைக்கு குடமிளகா ரொம்ப நல்லதான். இந்த வயிற்று வலி, வாயு தொல்லை, வயிற்றுப்போக்கு, இதுக்கெல்லாம் நல்ல நிவாரணியாம்ப்பா.
2: காதுமுத்தா, காலையிலே நல்லா கிண்டல் பண்ணுறப்பா.
1: நீ என்னப்பா,
2: மிளகாய் தின்னுட்டு தான் வயிற்று வலிங்கிறாங்க, நீ வயிற்று வலியே மிளகாய் சரி பண்ணுங்கிற?
1: எப்பா, உண்மையிலே தான்ப்பா.
2: என்னப்பா இது,
1: செரிமான பிரச்சனைக்கு குடமிளகா ரொம்ப நல்லதான்.
2: அப்படியா சொல்கிறா?
1: வயிற்று வலி, வாயு தொல்லை, இந்த வயிற்று போக்கு, இதுக்கெல்லாம் வந்து நல்ல நிவாரணின்னு என் பொண்டாட்டி தான்ப்பா வாங்கிட்டு வர சொன்னாங்க.
2: வீட்டில் சொன்னாங்கன்னா கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம்ப்பா, அதான் வாங்க வந்தேன்.
2: சரி சரி,
1: கடைக்கார கொண்டாங்க கொண்டாங்க. என்ன காசு? அர்த்தமுத்து. சரி வாப்பா போகலாம்.
2: சரி, வாங்கிட்டியா?
1: வாங்கிட்டேன்ப்பா.
2: சரி சரி சரி. அர்த்தமுத்து, காலையில் வாங்கியிருப்பியா குடமிளகா?
1: ஆமாம்ப்பா, ஒரு கால் கிலோ வாங்கிட்டு போனோம்ப்பா.
2: சரி சரி,
1: நான் வந்து வாங்குவோம்ப்பா.
2: ஓ, அப்பப்போ வாங்குவேனியா?
1: ஆமாம்ப்பா. நம்ம பகுதிகளில் அதிகமாக விவசாயிகள் இதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம பகுதிகளெல்லாம் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு பயிர் தான்ப்பா இந்த குடமிளகா சாகுபடி.
2: காத்தமுத்த, குடமிளகா நம்ம ஊர் பக்கத்தில் எங்கேயுமே இதை

0: பயிரிடுறதில்லப்பா?
1: ஆனா பயிரிடலாமாப்பா, நல்ல வடிகால் வசதி இருந்தால் போதும். உவர்ப்பு தன்மை இல்லாத லேசா களிமண்ணா இருக்குதுன்னு வச்சுங்க.
0: ஆமா,
1: அதுல கூட மிளகாய் சாகுபடிக்கு ஏத்தது தானா?
0: கருத்தமுத்து, குடமிளகா பயிரிட்டு ஏதாவது நஷ்டம் ஆயிடப்போதுப்பா?
1: கருத்தமுத்து, குடமிளகாயில நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுப்பா. இது வருஷம் முழுக்க வாங்கி மக்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க.
0: ஓஹோ,
1: இதுக்குன்னு ஒரு டிமாண்டு இருந்துகிட்டு தான்ப்பா இருக்குது.
0: அப்ப நம்ம மண்ணுல பயிரிடலாங்கிற?
1: தாராளமா பயிரிடலாம்ப்பா.
0: சரி சரி,
1: எப்பா உன் மண்ணு எல்லாத்துக்கும் ஏத்த மண்ணு தான்.
0: சரி, அப்ப அதனுடைய தொழில்நுட்பங்கள்லாம் பத்தி சொல்லு காத்தமுத, நான் பயிரிட்டு பாக்குறேன்.
1: பொதுவா இந்த குடமிளகா மற்ற பயிர்களை போலவே நாம பயிரிடலாம்.
0: ஓஹோ,
1: குடமிளகா செடியோடைய அந்த பேர் சொல்றாங்க இல்லையா, கேப்சிகம் ஆனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல நிறத்துல காணப்படுது.
0: ஓஹோ, காத்தமுத்த, இந்த குடமிளகா பயிரிடுறதுல நம்ம பகுதியில் எந்த ரகம் நல்லா இருக்கும், எந்த பருவத்தில் பயிர் செய்யலாம், எவ்வளோ விதை தேவைப்படும், நீர் நிர்வாகம், உர நிர்வாகம், இது சம்மந்தமான எல்லா விஷயங்களை பற்றி சொல்லுப்பா, நான் பயிரிடுறேன்ப்பா.
1: கருத்தமுத்த, கேடிபிஎல் 19 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு.
0: சரி,
1: அப்புறம் பைடாகி கட்டி அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பகுதிகளுக்கு சாகுபடிக்கு ஏத்த ரகம்.
0: ஓஹோ,
1: ஜூன் ஜூலை மாதங்கள் சாகுபடி செய்ய சிறந்த பருவம்ப்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல வடிகால் வசதி இருந்தால் போதும்.
0: சரி சரி,
1: அப்புறம் ஒரு ஹெக்டருக்கு 500 கிராம் விதை தேவைப்படும்ப்பா.
0: ஓஹோ,
1: விதையை வந்து நாம நேர்த்தி பண்ணணும். ஏன்னா விதை மூலியமா எந்த நோயும் நமக்கு வந்துடக்கூடாது.
0: எப்படி பண்றது அதை பத்தி நான் விவரமா சொல்லுப்பா.
1: 1 கிலோ விதைக்கு 10 கிராம் சூடோமோனஸ் புளோரசன்ஸ் அல்லது 4 கிராம் டைகோடர்மா விருடி இதை கலந்து விதை நேர்த்தி நம்ம செய்யணும்ப்பா.
0: சரி,
1: இப்படி செஞ்சோம்னா இந்த விதைகள் மூலியமா இந்த பூஞ்சான நோய்கள்லாம் வருது இல்ல, அதெல்லாம் அந்த செடிகளுக்கு வராது. நமக்கு காய்ப்பு நல்லா இருக்கும், பயிர் நல்ல மகசூலை கொடுக்கும்பா.
0: ஏன் கதமுத்த, இந்த குடமுளகா பயிரிடுறதுல விதை போட்டு தான் பயிரிடணுமா இல்ல நாத்து நட்டு பயிரிடலாமா?
1: விதையிலேருந்து நம்ம நாத்துக்களை உற்பத்தி பண்ணி,
0: சரி,
1: அந்த நாத்துக்களை பயன்படுத்தி நம்ம பயிர் செஞ்சோம்னா தான் நமக்கு நல்லது.
0: ஓஹோ,
1: விதையிலேருந்து முதல்ல எப்படி நெல்லுக்கு நம்ம நாத்தங்கால் தயார் பண்ணி நாத்து உற்பத்தி பண்ணிக்கிறோம்,
0: ஆமா,
1: அதே மாதிரி முதல்ல நாற்றுகளை உற்பத்தி செஞ்சுக்கணும்.
0: ஓ சரி,
1: இப்ப நாற்றங்கால் அமைக்கிறதுக்கு 1.7 மீட்டர் நீளம், 12 மீட்டர் அகலம், அப்புறம் அந்த படுக்கை இருக்குல்ல, அது 15 சென்டிமீட்டர் உயரம், இது மாதிரி 10-12 படுக்கையை நம்ம அமைச்சிக்கணும். விதைகளை வந்து 10 சென்டிமீட்டர் வரிசை இடைவெளியில் 1.5 சென்டிமீட்டர் ஆழத்தில் வரிசையாக விதைச்சிக்கிட்டே போனோம்னா விதை வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், 15-20 கிலோ நல்ல மக்குன உரம், அப்புறம் வந்து இந்த NPK-ன்னு சொல்லுவாங்க, தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதெல்லாம் சமமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி உரத்தை 1/2 கிலோ விதைச்ச 15-20 நாளில் ஒவ்வொரு படுக்கைக்கும் நம்ம அளிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா 10-12 படுக்கைகள் அமைக்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு படுக்கைக்கும் இதை போட்டோம்னா விதை நல்லா முளைச்சி நல்லா வரும்ப்பா. நிலத்தை 2-3 முறை நல்லா உழுதுட்டு,
0: சரி,
1: கடைசி உழவுக்கு முன்னாடி 1 ஹெக்டருக்கு 15 டன் தொழு உரம்,
0: ஓஹோ,
1: அதை அடி உரமாக போட்டு நல்லா உழுதணும்ப்பா. இப்போ பொல பொல பொலன்னு மண்ணு வந்து ரெடி ஆகிடும்.
0: ஓ, பூ போல இருக்கும் மண்ணு.
1: ஆமாம், நடு வயலில் 4 அடி அகலம்
0: ஓஹோ
1: மேட்டு பாத்திகளை நம்ம அமைக்கணும்.
0: சரி,
1: இடைவெளி வந்து 1 அடி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம மேட்டு பாத்திகளை அமைச்சிக்கிட்டு இப்போ நம்ம சொட்டு நீர் பாசனம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பக்கவாட்டு குழாய்கள் வந்து மேட்டு பாத்தியோடைய அந்த மத்தியில் உயரமாக இருக்கிற பகுதியில் அதுக்கு இணையாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
0: சரி சரி,
1: இப்போ நடுவதற்கு முன்னாடி நடவு வயலில் நம்ம தண்ணி பாய்ச்சணும். 35 நாள் வயதுடைய செடிகளை தான் நம்ம நடுறதுக்கு பயன்படுத்தணும். இப்போ அந்த செடிகளை வந்து 0.5% சூடோமோனஸ் புளோரசன்ஸ் கரைசலில் அதனுடைய வேர்லாம் நல்லா நனைகிற மாதிரி 1/2 மணி நேரம் வச்சுருந்து, அப்புறம் இந்த பாத்தி இருக்குல்ல அதில் 2 வருஷ நடவு முறையில் 90-60 சென்டிமீட்டர் இந்த இடைவெளியில் நம்ம நடவு செய்யணும்பா.
0: சரி,
1: இப்போ இது நல்லா அருமையாக வளர்ந்து வந்துகிட்ருக்கோம். அதுக்கு பிறகு நீ என்ன கேட்டப்பா, நீர் மேலாண்மை பற்றி கேட்டீங்களா?
0: ஆமாம், நீர் மேலாண்மை பற்றி சொல்லுப்பா.
1: இப்போ நடும்பொழுது நம்ம நீர் பாசனம் செய்யணும், அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
0: ஆமாம்,
1: 3வது நாள் உயிர் தண்ணி பாசனம்.
0: ஓஹோ,
1: அப்புறம் மண்ணுடைய தன்மைக்கு ஏற்ப நம்ம பாசனம் செய்யணும்.
0: அப்புறம் உர நிர்வாகம் பற்றி கேட்டேன்னா?
1: ஹெக்டருக்கு 20 கிலோ தழைச்சது.

0: 20 கிலோ சாம்பல் சத்து. இது நட்ட 3 வாரங்களுக்கு பிறகு நாம போடணும்.
1: சரி,
0: இது கூட நம்ம ஒரு 40 கிலோ தழைச்சத்து, 40 கிலோ சாம்பல் சத்து, இதை வந்து இன்னும் ஒரு 2-3 வாரம் கழிச்சு நம்ம மேலூரமாக போடணும்.
1: சரி சரி,
0: இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா செடி கிளம்பி நல்லா காய் வைக்கும்பா. சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் 0.5% ஒரு 15 நாள் இடைவெளியில் இலைகள் மீது நல்லா படுற மாதிரி நம்ம தெளிச்சு விட்டோம்னா ஒரு வளர்ச்சி ஊக்கி மாதிரி இருக்கும்.
1: சரி,
0: இது பத்தலை அப்படின்னா வளர்ச்சி ஊக்கியே நம்ம கடையிலலாம் விற்கிது, அதை வாங்கி 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.25 மில்லி ரொம்ப கம்மியாக தான் கலக்கணும்.
1: சரி,
0: அதை கலந்து ஒரு நடவு செஞ்சா 15-30 நாளில் நம்ம தெளிக்கணும். இப்படி தெளித்தோம்னா நல்ல ஆங்காரமாக வளரும், காய்கள்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும், நிறைய காய்கள் வைக்கும்.
1: கதமுத, கலை நிர்வாகத்தை பற்றி கேட்டால் நோய் ஏதாவது தாக்குமா, இதெல்லாம் பற்றி கேட்டால் சொல்லுப்பா நல்லா விளக்கமா.
0: நடவு செஞ்ச 30 நாள் 60 நாள் இதில் வந்து களை எடுக்கணும்ப்பா. ஆந்த்ராக்னோஸ் அப்படின்னு ஒரு நோய் வர வாய்ப்பு இருக்கு. இந்த நோய் வந்துச்சுன்னா 2 கிராம் மேன்கோசப் இதை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து நல்லா தெளித்தோம்னா இது கண்ட்ரோல் ஆகிடும்.
1: சரி,
0: சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த காய் அழுகல் நோய் வரும்.
1: ஓஹோ,
0: அந்த மாதிரி வந்ததுன்னா 1 லிட்டர் தண்ணீரில் 2.5 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு இதை கலந்து தெளித்தோம்னா இதை கட்டுப்படுத்திடலாம்.
1: சரி,
0: 0.3% நனையும் கந்தகம் இதை நம்ம தெளித்தோம்னா சாம்பல் நோய் வராமல் பார்த்துக்கலாம்ப்பா.
1: ஓஹோ,
0: இதில் அதிகமாக ஒன்றும் தாக்காது. அப்படி தாக்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த 3 விஷயத்தை மட்டும் நம்ம கவனிச்சோம்னா போதும்.
1: அதுமுத்த எல்லா ஆலோசனை வழிமுறைலாம் சொன்னேன், முக்கியமாக இந்த அறுவடை பற்றி சொல்லுவா.
0: நல்லா வளர்ச்சி அடைந்த காய்கள் நடவு செஞ்ச 70 நாள் முதல் நம்ம அறுவடை செய்யலாம்.
1: இந்த குடமுளகா பல நோய்க்கு சிறந்த மருந்தா இருக்குது போல.
0: ஆமாம்ப்பா,
1: குடமுளகாவில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா. நேரம் நான் இதை பயிரிட்டு இருப்பேனே. காத்தமுத்த, குடமுளகா பயிரிடுவதற்கான சாகுபடி முறைகளை இன்னைக்கே நான் ஆரம்பிக்கிறேன்ப்பா.
0: சரிப்பா கருத்தமுத்த, பாப்பா வண்டியில வந்து உட்காரு,
1: நேரம் நம்ம ஊருக்கு வண்டியை விடுப்பா.
2: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை குடைமிளகாய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனா்.

தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாம் வரவேற்றதாகவும், இந்த பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்புற பகுதிகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி

ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர், ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம்

0: புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர், ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மாநாட்டின் நிறைவாக IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருதை கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் திருமதி அழகு மீனாவுக்கும், சிறந்த காவல் ஆணையருக்கான விருதை ஆவடி முன்னாள் ஆணையர் திரு சங்கருக்கும் திரு விஜய் வழங்கி பாராட்டினார். இதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றிய IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று திரு மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக்கம் தாக்கூர், தாவேக உடனான கூட்டணி நீண்டகாலம் தொடரும் என்றும், தங்கள் கட்சி சார்பில் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். இணையவழி கலந்தாய்வுக்கான அட்டவணையையும் அவர் வெளியிட உள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் சேர இந்த ஆண்டு சுமார் 242,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வருவாய் தங்களது இடுபொருள் செலவுக்கு உதவுவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சங்கர், நான் ஒரு சிறு விவசாயி. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் தவணை வங்கி கணக்கில் செலுத்துகிறார், வருஷத்துக்கு 6,000 ரூபாய் செலுத்துகிறார். இது வந்து எங்களுக்கு உரம் ஒரு இடுபொருள் வாங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் நடத்தும் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என்னுடைய பேர் ஏழுமலை, நான் ஒரு சிறு விவசாயி. இந்த பாரத பிரதமர் PM கிஷான் திட்டம் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 தராங்க, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் தராங்க. இந்த 6,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இடுபொருள் வாங்குறதுக்கு, விவசாயத்துக்கு ஆள் கூலி கொடுக்கறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வரும் 3-4 தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இருவரிச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்க வரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.

0: அறிவித்துள்ளது. ஆசிரியர் ஒருவரின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திருச்சியில் மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் புகழேந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ததாக பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர் தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ தலைமையில் இரத்த தான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 125 ரன் எடுத்தது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 ஓவரில் இலக்கை எட்டியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. டெக்சாஸில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நார்வே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணியை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தொடங்கவுள்ள 21 உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55, 15:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். தேனியும் அதன் தோற்றமும். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
3: பூமி பந்தில் தேனீக்கள் முதன் முதலில் மேற்கு கோண்டுவானா எனப்படும் தென் அமெரிக்க மற்றும் ஆப்பிரிக்காவின் வறண்ட நிலப்பகுதிகளில் தோன்றின. தேனீக்கள் சுமார் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர்களின் காலத்தில் குளவிகளில் இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தவை. சுமார் 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பறக்கும் பரிணாம வளர்ச்சியில் முதன் முதலில் ஈடுபட்ட உயிரினங்கள் பூச்சிகள் தான். கார்போனிஃபரஸ் காலகட்டத்தில் 358 முதல் 299 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சிறகுகள் கொண்ட பூச்சிகள் பெருமளவில் பரவின. பெரும்பாலான நவீன கால பூச்சிகள் பெர்மீனியன் காலத்தில் தோன்றியவை. அறிவியல் ஆய்வுகளின்படி தேனீக்கள் குளவிகளிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தவை என்பதற்கு உறுதியான சான்றுகள் உள்ளன. மேலும் அவை ஒரே குடும்பத்தை சார்ந்தவை என்பவை இங்கு கவனிக்கத்தக்கவை. தேனீக்களின் மரபியல் மற்றும் பொதுவான மூதாதையர் என்று பார்க்கும் பொழுது தேனீக்கள் எறும்புகள் மற்றும் குறவிகள் அனைத்தும் ஹைமனோப்டரா என்ற ஒரே பூச்சியின வரிசையைச் சார்ந்தவை. தேனீக்கள் கிராப்டோனிடே எனப்படும் பழமையான குளவி குடும்பத்தில் இருந்து பிரிந்து தங்களை ஒரு தனி இனமாக மாற்றிக்கொண்டதாக அறிவியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆரம்பகால குளவிகள் பூச்சிகளை வேட்டையாடும் முன்னும் ஊன் உண்ணிகளாக இருந்தன. பரிணாம வளர்ச்சியில் சில குளவிகள் பூச்சிகளுக்கு பதிலாக பூக்களின் மகரந்தம் மற்றும் தேனை உண்ணத் தொடங்கின. காலப்போக்கில் இந்த குளவிகள் படிப்படியாக உருமாறி தேனீக்களாக மாறின. கிரெட்டேசியஸ் காலம் சுமார் 100 முதல் 120 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தேனீக்களின் மூதாதையரான குளவிகள் பூக்களில் உள்ள மகரந்தத்தை உண்ணத் தொடங்கிய போது பரிணாம வளர்ச்சி தொடங்கியது. இது பூக்கும் தாவரங்களின் தோற்றத்தை ஒத்துப்போகிறது. லியோசின் சகாப்தம் 40 முதல் 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து நவீன தேனிகளும் பொதுவான மூதாதையர் உயிரினங்கள் உருவாக தொடங்கின. அடுத்ததாக ஓலிகோஸ்

0: பிளியோசின் மையோசின் காலம். இது சுமார் 24 முதல் 34 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தேன் உருவாக்கும் பழக்கத்தை கொண்ட தற்கால அபிஸ் இன தேனீக்கள் தனித்தனி வகைகளாக பிரிந்து பரிணமித்தன. தேனீக்கள் உடலில் காணப்படும் மென்மையான மயிர்கள் குளவிகளிடம் இருக்காது, ஆனால் உடலின் உள்பாக அமைப்பு மற்றும் பண்புகளை குளவிகள் போலவே இருக்கும். தேனீக்கள் மெழுகை கொண்டு அறுகோண வடிவிலான கூடுகளை கட்டுகின்றன. சில குளவிகள் காகிதத்தை பயன்படுத்தி இதே போன்ற கூடுகளை உருவாக்கும் பழக்கம் கொண்டவை. குளவிகள் மற்றும் தேனீக்கள் இரண்டுமே ராணி, ஆண் பூச்சி மற்றும் வேலைக்கார பூச்சி என கூட்டமாக வாழும் சமூக அமைப்பை கொண்டுள்ளன. இது இந்த இனங்களின் நெருங்கிய பரிணாம உறவை காட்டுகின்றது. தேனீக்களின் சமூக அமைப்பு மற்றும் வேலை பிரிவினையை பார்க்கும்போது ஒரு தேன் கூட்டின் சமூக அமைப்பு மிகவும் நேர்த்தியானது. இது மூன்று வகை தேனீக்களை கொண்டது. ராணி தேனி, கூட்டத்தில் ஒரே ஒரு பெண் தேனி மட்டுமே அரசியாக இருக்கும். இவற்றின் ஆயுட்காலம் சுமார் 2 ஆண்டுகள். தினமும் ஆயிரக்கணக்கான முட்டைகளை இடுவது மட்டுமே இவைகளின் முக்கிய பணியாகும். ஆண் தேனீக்கள் இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே இருக்கும். இவற்றின் ஆயுட்காலம் சுமார் 90 நாட்கள். பனித்தேனீக்கள் மலர்கள் இருந்து தேன் மற்றும் மகரந்தம் சேகரிப்பது, கூடு கட்டுவது, கூட்டை பாதுகாப்பது, சுத்தம் செய்வது என அனைத்து வேலைகளும் செய்யும் ஆயிரக்கணக்கான மலட்டு பெண் தேனீக்கள் ஆகும். இவற்றின் ஆயுட்காலம் 40 முதல் 50 நாட்கள் மட்டுமே. தேனீக்கள் தங்கள் தேன் கூடுகளை முக்கோண அல்லது சதுர வடிவில் கட்டாமல் கணித ரீதியாக மிகச் சரியான அருங்கோண வடிவில் கட்டுகின்ற ஹெக்ஸகோனல் டைப்ல. இதன் மூலம் இடம் வீணடிக்கப்படுவது தவிர்க்கப்படுகிறது. வேகில் டான்ஸ், மலர்கள் இருக்கும் திசை மற்றும் தூரத்தை மற்ற பனித்தேனிகளுக்கு புரிய வைக்க வயதான அனுபவமிக்க தேனீக்கள் ஒருவிதமான ஆடல் முறையை பயன்படுத்துகின்றன. இந்தியாவில் தேனீக்களின் வரலாறு மற்றும் வளர்ச்சியை பின்னோக்கி பார்த்தால், இந்தியாவில் தேனி வளர்ப்பு பழங்காலத்திலிருந்தே தொடங்குகிறது. மத்திய பிரதேசத்தின் பாறை ஓவியங்கள் மற்றும் வேதகால நூல்கள் இதற்கு சான்றாக உள்ளன. நவீன அறிவியல் முறையிலான தேனி வளர்ப்பு 1910களில் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நியூட்டன் பெட்டி அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் தொடங்கியது. இது இந்தியாவின் விவசாயம் மற்றும் வணிக வளர்ச்சியின் அடித்தளமாக அமைந்தது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். தேனியும் அதன் தோற்றமும் வழங்கியவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7 மணி. புதுவை புதுமை. சிந்தனை மலர்.

எத்தனை தடைகள் வந்தாலும் அத்துணையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அவற்றிற்கான வழிகளையும் கண்டறியக்கூடிய மிகப்பெரிய ஈடு இணையற்ற செல்வம் தன்னம்பிக்கை. எத்தனை தடைகள் வந்தாலும் அத்துணையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அவற்றிற்கான வழிகளையும் கண்டறியக்கூடிய மிகப்பெரிய ஈடு இணையற்ற செல்வம் தன்னம்பிக்கை. ஜான் ரஸ்கின் அவர்களின் சிந்தனை இது.

நேர்களே, நிலையத்தில் இன்று காலை 11:02 நேயர் நேரம். இன்றைய தலைப்பு பழங்களின் பயன்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் அனிதா.

0: அருளி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
1: பாண்டிய மன்னன் அவைக்களத்தில் புலமை போட்டி ஒன்று நடக்கின்றது. மன்னன் ஆணைப்படி பொற்கிழி ஒன்று கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளது. உலகில் உள்ள உண்மைகளை சொல்லி பாட்டு பாட வேண்டும் என்று புலவர்களை அழைக்கின்றார் மன்னன். யார் பாடல் சிறந்ததாக உண்மை நிறைந்ததாக இருக்குமோ அவர் பாடலால் இந்த பொற்கிழி அருந்து விழும். அப்படி பாடும் புலவருக்கே இந்த பொற்கிழி சொந்தம். பலரும் பாடினர், பொற்கிழி அருந்து விழவில்லை. அவைக்களத்திற்கு அந்த நேரத்திற்கு அவ்வை பாட்டி வருகின்றார். வந்தார், இதனை கேள்விப்படுகின்றார். பாண்டியன் அவைக்களத்துக்கு செல்கின்றார், பாடலை பாடுகின்றார். பொற்கிழி அருந்து விழுந்தது. என்ன பாடல் பாடினார் தெரியுமா? குளிர்ந்த தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகளே, பெருமை வாய்ந்த சபையில் அமர்வதற்கு 100 பேரில் ஒருவருக்கே தகுதி இருக்கும். 1000 பேரில் ஒருவரே கற்றறிந்த புலவராய் இருப்பர். அவ்வாறு கற்ற புலவர்கள் 10000 பேரில் ஒருவர் மட்டுமே சிறந்த சொல்லாற்றல் மிக்கவராக இருப்பார். கோடி மக்களில் ஒருவரே அள்ளிக் கொடுக்கும் வள்ளலாய் இருப்பார். திருமகளே, நான் கூறியவை உண்மையாயின் பொற்கிழியை அற்று விழச்சே என்று ஔவையார் பாடியவுடன் பொற்கிழி அருந்து விழுந்தது. பாடல். ஆர்த்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 10001 புத்தமலர் தன் தாமரை திருவே தாதா கோடிக்கு ஒருவர் உண்டாயின் உண்டென்று அரு. தாதா என்றால் தமிழில் வள்ளல் என்ற ஒரு பொருள் உண்டு. இது தனிப்பாடல் திரட்டு தந்த தமிழமுது. சிந்தாமணியில் தமிழமுது. மக்கள் அன்றாட வாழ்க்கையில் காணும் காட்சிகளுள் உழவர்களும் உழத்தியர்களும் நெல் வயலில் களை பறிக்கும் காட்சியும் ஒன்று. நாம் பலமுறை அந்த காட்சியை கண்டதும் நமக்குள் எந்தவிதமான புதிய கருத்துகளையும் உருவாக்குவதில்லை. ஆனால் இக்காட்சியை கண்ட கவிஞர் பாடுகிறார், களை பறிக்க சென்ற உழவர்கள் வயலில் உள்ள குவளை மலர்களை பார்த்து அவற்றை தன் காதலியின் கண்கள் என்று நினைத்து களையாது விட்டனராம். அங்குள்ள தாமரை மலர்கள் தமது நாயகிகளின் முகம் என்று நினைத்து அதன் அருகில் செல்லாது அகன்று போயினராம். அள்ளி முதலிய களைகளை பறிக்காமல் காதல் மயக்கத்தினால் ஆடிப்பாடி அலைந்து திரிந்தார்கள் என்கின்றார் திருத்தக்க தேவர். கண்ணென குவளையும் கட்டல் ஓம்பினார், விண்ண வான்முகம் என மறையின் உட்புகார். பன்னெழுத்து இயல்பிட பரப்பி இட்டனர் தன் வயல் உழவர்த்தம் தனிமை இன்னதே. இதே கருத்துடன் வள்ளுவர்த்தம் இன்பத்து பாலில் குவளை மலர் என் காதலியை பார்த்தால் சிறந்த ஆபரணங்களை அணிந்துள்ள அவருடைய கண்களுக்கு நாம் இணையாக இல்லை என்று வெட்கப்பட்டு தலை குனிந்து கொண்டு தரையை பார்க்கும் என்கின்றார். காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று என்கிறார் வள்ளுவர். கம்பர்த்தம் ராமாயணத்தில் கூட இந்த காட்சியை காண முடிகின்றது. பல உழவர்கள் களை பறிக்க சென்றார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள். வயலில் இறங்கி களை பறிக்க தொடங்கும் போது அவர்களின் மனம் மாறுபட்டதாம். ஏன் தெரியுமா? பயிர்களுக்கு இடையே களைகளாக இருந்தவையாவும் உயர்ந்த நீர்ப்பூக்களே. அவையாவும் தமது காதலியுடைய உறுப்புகளைப் போல காணப்பட்டன. குவளை மலர்கள் தம் காதலியின் கண்களை ஒத்திருந்தன. தாமரையோ முகங்களை போன்றிருந்தன. குமுத மலர்களோ வாய் இதழ்கள் போலிருந்தன. ஆகவே உழவர்கள் ஒன்றையும் தொடாது வயலில் உலாவி வீண் பொழுது போக்கினார் என்கிறார் கம்பர். அடுத்து ஒரு செய்தி, 100 800 சுவை. இதுவும் ஒரு தமிழமுதுதான். பாவலர் எப்பொழுதுமே நகைச்சுவையுடன் பேசுவார். அவரை பேச்சில் மடக்குவது ரொம்ப கடினம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, பாவலரினுடைய நண்பர் அட்டாவதானி கல்யாண சுந்தரனார் அவருடைய மகனை அனுப்பி பாவலரிடம் போய் 100 ரூபாய் வாங்கி வரும்படி கூறுகின்றார். கல்யாண சுந்தரனாரின் மகனும் தமிழறிவு உடையவர். அவர் பாவலரிடம் வருகின்றார். அப்பா, 100 ரூபாய் கேட்டார் என்றார். உடனே பாவலர், அதற்கென்ன, தருகிறேன் என்றார். 200 ரூபாய் கொடுங்களேன். அட்டாவதானி மகன் சற்றே விளையாடி பார்க்க நினைத்தார். பாவலர், இரு, அப்படியே இரு என்ற பொருளில் 100 தருகிறேன் என்றார். வந்தவர், 300 கொடுத்தால் நலம் என பாவலர் முன் உன் முன்னே நின்று 100 தருகிறேன் என்றார். நான் 100 கேட்டால் தருவீர்களோ? நான் நீ 100 கேட்டால் தருவேன். அவர் மீண்டும் பாவலரை நோக்கி 500 தருவீர்களா என்ற ஐ ஆச்சரிய குறியுடன் முகத்தை வைத்துக் கொண்டு 100 தருவேன், 600 வேண்டும். பாவலர் சினத்தை முகத்தில் தேக்கி உன் பேச்சை முதலில் அரு என்ற பொருள்பட 600 தருகிறேன். 700 தாருங்களேன், நீ முதலில் இடத்தை விட்டு 700 தருகிறேன் என்றார். 800 வேண்டும் கொடுங்களேன். பையில் இருந்த 100 ரூபாய் பணத்தை எடுத்த பாவலர் அவர் கையில் கொடுத்து எண்ணிக்கொள் 100 என்றார். நாவலரின் நாவன்மையை பார்த்தீர்களா? ஒரு முறை அம்பர் என்னும் சிற்றூரில் சிலம்பி என்ற ஒரு பெண் இருக்கின்றாள். அவளுக்கு தன்னை பற்றி கம்பர் பாட வேண்டும் என்று எண்ணுகின்றார்.

அந்த நாளில் புலவர்கள் தங்களை பாடினால் தங்கள் வாழ்வாதாரம் பெருகும் என்பது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்த காரணத்தினால் கம்பன் தன்னை பற்றி பாட வேண்டும் என்று எண்ணுகின்றாள். இந்த நேரத்தில் ஒருவர் சொல்கின்றார், கம்பர் சும்மா பாடமாட்டார், நீ அவருக்கு பணம் தர வேண்டும் என்று சொல்லுகின்றார். உடனே அன்று முதல் சிறிது சிறிதாக மோர் விற்று கூழ் விற்று தன் பணத்தை சேமித்துக் கொண்டிருக்கின்றாள். 500 வராகங்கள் சேமித்து வைக்கின்றாள் அந்த பெண். அந்த நேரத்தில் தங்கள் ஊருக்கு கம்பர் வந்திருக்கின்றார் என்பதை அறிந்தவுடன் ஓடிச் செல்கின்றார். கம்பரை பார்த்து, ஐயா என்னை பற்றி பாடுங்கள் ஐயா என்று கேட்கின்றார். உடனே அவர், 100 வைத்திருக்கின்றாயா, 200 வைத்திருக்கின்றாயா, 1000 வராகன்கள் இருந்தால்தான் என்னால் பாட முடியும் என்று சொல்லுகின்றார். உடனே அவள் தன்னுடைய சேமிப்பான 500 வராகன்களை எடுத்து கொடுத்து, இப்பொழுது பாடுங்கள் ஐயா என்று கேட்கின்றார். உடனே அவர், தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே என்று பாடிவிட்டு நிறுத்தி விடுகின்றாள். முழுவதுமாக பாடச் சொல்லி அந்த பெண் கேட்டபொழுது, நீ கொடுத்த 500 வராகன்களுக்கு பாதி வெண்பாத்தான் பாட முடியும் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார். வீட்டிற்கு வந்த அந்த பெண் மிகவும் கவலைப்படுகின்றாள். தொடர்ந்து அரைகுறையான பாடலை கேட்டதனால் அவளுக்கு மேலும் பல துன்பங்கள் ஏற்படுகின்றன. வருத்தத்துடன் கரித்துண்டை எடுத்து தன் திண்ணையின் அருகில் இருந்த சுவற்றில் அந்த 2 வரிகளை எழுதிவிட்டு அவள் மனக்கவலையுடன் இருக்கின்றாள். அந்த நேரத்தில்தான் வழிநடை களைப்பால் அந்த இடத்திற்கு வருகின்றார் அவ்வை பாட்டியார். அவள் வீட்டு திண்ணையில் அமர்ந்தவர் அவருடைய தாகத்தை தீர்க்குமாறு கேட்கின்றார். உடனே உள்ளே ஓடிச் சென்ற சிலம்பி கூழும் மோரும் எடுத்து வந்து அவ்வை பாட்டியிடம் தருகின்றார். அந்த நேரத்தில் அவ்வையார் திண்ணை சுவற்றில் இருந்த அந்த வரிகளை பார்க்கின்றார். சிலம்பியிடம் இது என்ன என்று கேட்க நடந்ததை சொல்கின்றார் அந்த பெண். பாட்டி அவ்வையார் பார்த்தவுடனே கோபம் வருகின்றது. அதாவது, பொதுவாக கோபம் வரக்கூடாது, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் என்பார் வள்ளுவர். இந்த கோபமானது நம்மை மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களையும் அழித்துவிடும். ஆனால் பாரதி ரௌத்திரம் பழகு என்று சொல்லுகின்றார். அது என்ன, கோபம் படுவதா அல்லது ரௌத்திரம் பழகுவதா என்று கேட்டால், நமக்காக நமக்கு உள்ளிருந்து வரக்கூடிய அந்த எண்ணம் கோபம் அது ஆபத்தானது, அது அடுத்தவரை அழித்துவிடும். ஆனால் அடுத்தவர்களுக்கு ஒரு ஏதேனும் ஒரு துன்பம் என்றால் அந்த இடத்தில் நாம் கோபப்பட வேண்டும், அதுதான் அந்த ரௌத்திரம் பழகு என்பது. இதனால் தான் பாரதியார் கூட பாப்பா பாட்டில் சொல்லும் பொழுது

அதுதான் பாப்பா பாட்டுல உன்னை எதிர்ப்பவர்களை மோது மிதி என்று சொன்னவர் பாரதியார். ஆனா அந்த நாளிலேயே அவ்வை பாட்டியார் ஒரு கம்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடவர் இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு அநீதியை ஏற்றியிருக்கின்றாரே என்று மனம் நொந்து அந்த கரித்துண்டை எடுத்து அந்த வெண்பாவை முழுமைப்படுத்துகின்றார். தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே என்று இருந்த அந்த பாட்டை அவ்வை பாட்டி பெண்ணாவால் அம்பர் சிலம்பி அரவிந்த தாளடியும் செம்பொற் சிலம்பே சிலம்பு என்று முடித்து விடுகின்றார். இந்த செய்தி எப்படியோ கம்பரை எட்டி விடுகின்றது. அந்த நாளில் போட்டியும் பொறாமையும் வந்தால் ஒருவரை ஒருவர் தாக்குவது என்றால் நேரடியாகவோ அல்லது வேறு எந்த வகையிலும் தாக்குவது கிடையாது. சரியான நேரம் வரை காத்திருந்து அந்த நேரத்தில் தமிழாலேயே தாக்குகின்ற அந்த ஒரு செயல்தான் அந்த நாளில் இருந்திருக்கின்ற ஒரு புலமை போட்டியாக இருந்திருக்கின்றது. கம்பர் சரியான தருணத்தை எதிர்பார்த்திருக்கின்றார். ஒரு சமயம் எல்லா புலவர்களும் ஒன்றாக கூடுகின்ற ஒரு இடம். அந்த நேரத்தில் கம்பர் ஔவையாரை இதுதான் பழி வாங்குவதற்கான சரியான நேரம் என்று உணர்ந்து எழுந்து நின்று ஒரு வினாவை துடிக்கின்றார். ஆளிலை ஒரு காலடி, நாளிலை பந்தலடி என்ற வினாவை துடிக்கின்றார். இப்பொழுது ஔவையாருக்கு சவால். கம்பர் கேட்டுவிட்டார், ஒரு காலடி நாளிலை பந்தலடி என்று கேட்டுவிட்டார். இதற்கான பதிலை சொல்ல வேண்டும். டீ போட்ட வரை டா போட வேண்டும். என்ன செய்வது? ஔவையார் யோசிக்கின்றார். பாடலாலேயே பதில் சொல்லுகின்றார். ஆம், அவர் கேட்ட கேள்விக்கான பதிலை ஔவையார் எப்படி சொல்கின்றார் தெரியுமா? எட்டேகால் லட்சணமே. தமிழில் எட்டு என்ற எழுத்துக்கு ஆ என்று பெயர். காலுக்கு வா. எட்டேகால் லட்சணமே என்றால் அவலட்சணமே. ஏமநேரும் பரியே. எமனுடைய வாகனம் எது? எமனுடைய வாகனம் எரும மாடே என்பதை தான் ஏமநேரும் பரியே. மட்டில் பெரியம்மை வாகனமே. பெரியம்மையுடைய வாகனம் எது? முதியவினுடைய வாகனம் கழுதையே சொல்ற. மட்டில் பெரியம்மை வாகனமே. அடுத்து சொல்றாரு, முட்ட மேற்கூரை இல்லா வீடே. மேற்கூரை இல்லாத வீடு என்ன? குட்டிச்சுவரு. மட்டில் பெரியம்மை வாகனமே குலராமன் தூதுவனேன்னு சொல்றார். குலராமனுடைய தூதுவன் யாரு? அனுமன். யாரு? குரங்கே என்று சொல்லுகின்றார். இந்த பாடல் எட்டேகால் லட்சணமே, ஏமநேரும் பரியே, முட்ட மேற்கூரை இல்லா வீடே, மட்டில்

0: பெரியம்மை வாகனமே, குலராமன் தூதுவனே, இப்பொழுதுதான் பதில் சொல்கின்ற ஆரையடா சொன்னாயடா என்று டா போட்டு விடுகிறார். ஆரக்கீரடா, அவர் சொன்னால ஒரு காலடி நாலிலை பந்தலடி, ஆரைக்கீரைக்கு நான்கு இலைகள் ஒரு காலிற்கும், ஆரையடா சொன்னாயடா என்று சொல்லுகின்றார் ஔவையார். இந்த நேரத்தில் எப்படி ஒரு பெண் சமயோஜிதமாக அறிவை விரிவு செய்ய அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு என்று ஒரு பெண் இருந்திருக்கின்றார் என்றால், நமக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஔவை பாட்டிய போல் பெண்கள் எந்த சூழ்நிலையிலும் கலங்காது கண்ட வினைக்கள் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் என்று தொடர்ந்து செயல்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்படக்கூடாது. எதிர்த்து நின்று நம்முடைய சரியான கோரிக்கைகளை சரியான செயல்களை செயல்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த செயல் உணர்த்துகின்றது. இந்த தமிழ் அமுது ஔவை பாட்டியின் பெண்களுக்கு ஒரு பேரமிழ்து என்றுதான் சொல்ல வேண்டும். பள்ளமான இடத்தினை பார்த்து பாயும் வெள்ளம் போல் நல்ல நல்ல தமிழ் நூல்களை நாடி தேடி படியுங்கள், அமிழ்தை சுவையுங்கள். தமிழ் அமிழ்து, அது காலத்தால் அழியாதது, காலத்தால் முற்பட்டது. தித்திக்கும் தெல்லமுதாய், தெல்லமுதின் மேலான முத்திக்கனியா முத்தமிழை வணங்கி நேயர்கள் அனைவரும் தமிழமுதை பருகுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

0: தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி புங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கிய உரையின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: பழங்களின் பயன்கள். நெறிப்படுத்துகிறார் அனிதா.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமரிடம் ஈரான் அதிபர் எடுத்துக் கூறினார். அமைதி ஏற்படுவதற்கான புரிந்துணர்வு எட்டப்பட்டிருப்பதை இந்த பேச்சின் போது வரவேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தடையின்றி செல்வதன் முக்கியத்துவத்தையும் ஈரான் அதிபரிடம் தாம் வலியுறுத்தியதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச் சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிரீஸ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பொருளாதாரத்துறை அமைச்சர் கிரியகோஸ் பியரகாக்கிஸை சந்தித்து பேசினார். டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதல் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் பரஸ்பர நல்லுறவு வலுப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு

வழிவகை செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு உலக அளவிலான விநியோக வழங்கலில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து தற்காலிக நிவாரணமாக ஜூன் 30 தேதி வரை பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி பொருட்களுக்கு முழு சுங்கவரி விலக்கை மத்திய அரசு அறிவித்திருந்தது. உள்நாட்டு சந்தையில் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களின் போதிய இருப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது நிலைமை படிப்படியாக சீரடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட பெட்ரோலிய வேதிப்பொருள் துறையில் சுமூகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வரி விலக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. டான்சானியா கடல் பகுதியில் அமைந்துள்ள ஜன்சிபாரின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு பாராட்டத்தக்கது என்று அந்நாட்டு அதிபர் ஹுசைன் அலி மியூனி தெரிவித்துள்ளார். ஜன்சிபாரில் அந்நாட்டு அதிபரை தான்சானியாவுக்கான இந்திய தூதர் விஸ்வதீப் தே சந்தித்து பேசினார். இந்தியாவின் முதலீடு மற்றும் மேம்பாட்டு பணிகள், தொழில் பயிற்சி மற்றும் புத்தாக்க நடவடிக்கைகள் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியதாக அமைந்துள்ளது என்று தான்சானியா அதிபர் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்பகுதிகளின் வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிக்கை தெரிவிக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. ஜம்முவின் பகவதி நகர் முகாமில் இருந்து முதலாவது குழுவினர் புறப்பட உள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரிய தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா நாளை அதிகாலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 57 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த யாத்திரையொட்டி ஜம்மு காஷ்மீர் மற்றும் யாத்ரீகர்கள் தங்கியுள்ள முகாம்களில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநில மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். அனந்தபுரம் மாவட்டம் ஜந்துலூருவில் உள்ள மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் 1268 பேர் தங்களின் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளனர். அவர்களில் 56 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களையும் பட்டங்களையும் குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்ற உள்ளார். கடந்த 2018 தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் 18 முதுநிலை மற்றும் 9 இளநிலை பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மேலும் ஆராய்ச்சி படிப்புகளிலும் மாணவர்கள் தங்களின் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். 16th இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்கிறார். ஜப்பான் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் இன்று மாலை புதுதில்லி வர இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவருடைய இந்த பயணம் இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவதுடன் பரஸ்பரம் மண்டல மற்றும் உலக அளவிலான விவகாரங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வழிவகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பேச்சுக்களின் நிறைவாக இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய

0: அறிக்கை தெரிவிக்கிறது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட குறைவான மழை பொழிவு பதிவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக வேளாண்மை மற்றும் அணைகளின் நீரை தேக்கி வைப்பதற்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த மையம் அதில் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 நெருங்கியுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டிடங்கள் சரிந்து விழுந்தன. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. 25,000 மேற்பட்டோர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 1,900 மேற்பட்டவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும், காயமடைந்தவர்களில் 10,000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோலேகா தலைமையிலான அணியில் 22 இடம்பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை இளையோர் ஹாக்கி தொடருக்கான ஆயத்தமாக இந்த போட்டிகள் அமையும். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழை பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பொதுவாக காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காமன் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது பொதுவாக காதில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்களை பத்தி பார்ப்போம். காதை வந்து யூஸ்வலான வந்து நம்ம எக்ஸ்டர்னல் இயர், மிடில் இயர் அண்ட் இன்னர் இயர், அதாவது வெளிப்புற காது, நடுக்காது மற்றும் உள்காது அப்படின்னு நம்ம பிரிச்சுப்போம். வெளிக்காதுங்கிறது நம்ம காது மடல், அப்புறம் உள்ள இயர் கெனால். நடுக்காதுங்கிறது காது உள்ள இருக்கிற அந்த எலும்புகள், கேட்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எலும்புகள் அதெல்லாம் இருக்கிறது. உள்காதுங்கிறது காதனுடைய நரம்பு, மூளைக்கு சென்றடையும் நரம்பு பகுதி அது இருக்கிற இடம். ஸோ வெளிக்காது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நார்மலாக வந்து இந்த பின்னாங்கிறத காது மடலில் வந்து ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம், வைரல் இன்ஃபெக்ஷன் அதாவது ஹெர்பஸ் ஜாஸ்டர்னு சொல்லப்படுற இன்ஃபெக்ஷன்கள் ஏற்படலாம். அதுக்கப்புறம் காது வந்து ஏதாவது அடிப்பட்டு அதனால் காது மடலில் ரத்தம் கொடுக்கறது, ஹெமட்டோமா ஆரிஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ஏற்படலாம். இல்லைன்னா சில சமயம் தண்ணி மட்டும் சேர்ந்து சீரோமா அப்படின்னு சொல்லப்படுற கலெக்ஷன்ஸ் வந்து காது மடல் வீங்கிடலாம். இல்லைனா காது மடலில் உள்ள மஜ்ஜை இன்ஃபெக்ஷன் ஆகி பெரிகான்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ இவை அனைத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ஆன்டிபயோட்டிக்ஸு, ஆன்டிபயோட்டிக் க்ரீம் அதெல்லாம் போடலாம். சப்போஸ் நான் சொன்ன இந்த ஹெமட்டோமா ஆரிஸ், காது மடலில் ஏதாவது ரத்தக்கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கரெக்டான டைமில் ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இந்த ஹெமட்டோமா ஆரிஸ்ங்கிறது காது மஜ்ஜைக்கும் தோல் புறத்துக்கும் இடையில என்ன ஆகும்னா ரத்த கலெக்ஷன் ஏற்பட்டுரும். இது வந்து அந்த மஜ்ஜைக்கு போகப்படுற ரத்த சப்ளைய நிறுத்திவிடும். அந்த மாதிரி சமயத்துல என்ன ஆகும்னா அந்த மஜ்ஜை வந்து அழுகி போய் காதனுடைய ஷேப்பே மாறி போய் காது சுருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஹெமடோமா ரத்த கசிவு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதை தகுந்த முறையில IND அதை இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த ரத்தத்தை நம்ம வந்து வெளியில் எடுத்து அதுக்கு ப்ராப்பரா ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம கொடுக்கணும். இதே மாதிரிதான் அந்த சீரோமாங்கிறதுக்கும் ஊன் தண்ணியும் நம்ம வந்து வெளியில IND

0: மூலமா வெளிநீக்கி விட்டு பட்டன் ப்ரொசீஜர் இல்ல விண்டோ ப்ரொசீஜருங்கிற அறுவை சிகிச்சையை நம்ம மேற்கொள்ளணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிடிஸ் எக்ஸ்டர்னா. இது என்னன்னா காது மடலுக்கு அப்புறம் காது நுழையும் அந்த பகுதி, அந்த பகுதியில வந்து என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எதனால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து காது ப்ராப்பர் ஹைஜீன் இல்ல, அதாவது இயர்பட்ஸ் யூஸ் பண்றது, எல்லா இடத்துலையும் கை வச்சுட்டு நம்ம காதுல கை வைக்கிறது, இல்லைன்னா வந்து இயர் பின்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் போடுறப்ப அந்த காதனுடைய தோல் வந்து ரொம்ப மிகவும் மெல்லிதானது, அதுல ஏதாவது சின்ன கீரல்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அது மூலமா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். இதுல வந்து காதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும் பேஷண்ட்டுக்கு, அந்த ஒரு சைடு ஃபேஸ் பெயின், காது பெயின் இது மாதிரி ரொம்ப சிவியரா இருக்கும், ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு காதுல எக்ஸாமின் பண்ணிட்டு காது அந்த துவாரத்துல ஆன்டிபயோட்டிக்ஸ் வீக்கம்லாம் குறையறதுக்கு மருந்து பஞ்சுகள் இயர் விக் அப்படிங்கறத வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தகுந்த ஓரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கறத போடலாம். அப்பதான் வந்து அதுக்கு தீர்வான குணம் ஏற்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா காமனா சொல்லப்படுற ஏஓஎம் அக்யூட் ஆர்டிடிஸ் மீடியா. சில சமயம் குழந்தைகள் பாத்தீங்கன்னா நடு ராத்திரியில திடீர்னு பயங்கரமா அழுவாங்க, எதுக்கு அழுகுறாங்க என்னன்னே தெரியாது. அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா நடு காதுல தண்ணி கோக்க ஆரம்பிக்கும், அதாவது காது வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு நடு காதுல தண்ணி சேர ஆரம்பிக்கும். சேர ஆரம்பிக்கிறப்ப அந்த வலியினால குழந்தைகள் வந்து பயங்கரமா அழுவாங்க. யூஸ்வலா வந்து இது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் கோல்டு, சளி பிடிச்சிருக்கப்ப, இல்லைன்னா வந்து அடினோயிட்டிஸ், டான்சிலைட்டிஸ் இந்த மாதிரி சமயத்துல வரும். யூஸ்வலா அந்த காதுக்கும் நாசிக்கும் ஒரு டியூப் இருக்கும், அதற்கு பேர் வந்து யூஸ்டிஷியன் டியூப். அதோட வேலை என்னன்னா நம்ம நடு காதுக்கும் நாசிக்கும் பிரஷர் ரெகுலரைசேஷன் பண்றது. ஸோ வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிறப்ப அந்த டியூப் வந்து வீக்கமடைந்து நடு காதுல நீர் சேக ஆரம்பிக்கும். நீர் சேர ஆரம்பிக்கும் பொழுது அந்த பெயின்னால குழந்தைகள் வந்து பயங்கரமா அழுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணிட்டு தகுந்த நேசல் ட்ராப்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், பெயின் கில்லர்ஸ் இதெல்லாம் கொடுத்தோம்னா செட்டில் ஆயிடும். அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காதில் சீழ்வடியும் பிரச்சனையோட வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸாமின் பண்ணி பாக்குறப்ப காதுல பாத்தீங்கன்னா ஜவ்வுன்னு சொல்லப்படுற டிம்பானிக் மெம்பரேன்ல துவாரங்கள் ஓட்டை இருக்கலாம். அது வந்து இந்த மாதிரி ரெக்கரண்டா இன்ஃபெக்ஷன் வந்து வந்து அந்த ஓட்டை வந்து வலுவிழந்து ஓட்டைகள் ஃபார்ம் ஆகலாம். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா கிரானிக் ஆர்டிடிஸ் மீடியா. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நம்ம வந்து வர்ற சீழை எடுத்து பஸ் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி, என்ன கிருமி இருக்கு, என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு அது தகுந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மருந்துக்கள் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஆறாத பட்சத்துல அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளலாம். மிரிங்கு பிளாஸ்டி இல்ல டிம்ஃபனோபிளாஸ்டின்னு சொல்லப்படுற அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளலாம். எந்த ஒரு காது இன்ஃபெக்ஷனையும் நம்ம வந்து அலட்சியமா சாதாரண போக்குல விடாம அதை தகுந்த மருத்துவர்களை சந்தித்து அவங்களுடைய ஆலோசனையை பெற்று அதற்கு ஏற்றாற் போல மருத்துவம் செய்து கொள்வதுதான் உச்சிதமானது. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பொதுவாக காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:30:35.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் மறைந்த தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு நண்பர், அவருக்கு சோதிடத்தில் நம்பிக்கை அதிகம், அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ எனக்கு நேரம் சரியா இல்லை, சனி மாறினா எல்லாம் சரியாக போடும்பார். சனியை கண்டு பயப்படாதீங்க சார் அப்படின்னார் இன்னொருத்தர். அது எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும்னார். சனியால் ஏற்படுற இடைஞ்சலை விட சனி பற்றிய பயத்தினால் ஏற்படுற இடைஞ்சல் தான் அதிகம்னார். அவர் ஒரு மாதிரியாக இவரை பார்க்க ஆரம்பித்தார். அது சம்பந்தமாக ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு கதையை அவர் சொல்ல ஆரம்பித்தார். அது என்ன கதைன்னா, கைலாயத்தில் இருக்கிற பரமசிவனை பார்க்கறதுக்காக பக்த கோடிகள் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்களாம். அவங்கெல்லாம் அங்கே வசதியாக தங்கிறதுக்கு ஒரு மண்டபம் கூட இல்லை, காற்று மழை வெயிலில் கஷ்டப்பட்டாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. உடனே பார்வதி இதை கவனித்தாங்களாம். சரி, அவரை தேடி வர்றவங்களுக்கு நிழலாக பாதுகாப்பாக ஒரு மண்டபம் கட்டலாம் அப்படின்னு அதை கட்டி முடித்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சோதிடர் வந்திருக்கார். அவர் மண்டபத்தை பார்த்தார். அப்புறம் சொன்னார், அம்மா நீங்கள் வந்து மண்டபம் கட்டின நேரம் சரியில்லை, சீக்கிரமே சனி வந்து உட்கார போகிறார், உடனே இந்த மண்டபம் இடிஞ்சு விழப்போகுது அப்படின்னாராம். இதை கேட்டதும் பார்வதிக்கு கோபம் வந்துட்டுது. நேராக பரமசிவங்கிட்ட போனாங்க. அந்த அம்மா, என்னங்க இதை கேட்டிங்களா அப்படின்னாங்களாம். என்ன ஆச்சுன்னார் அவர். நான் கட்டியிருக்கிற மண்டபத்தில் சனி வந்து உட்கார போகிறாராம், மண்டபம் இடிஞ்சு விழப்போகுதான் ஜோசியர் சொல்கிறார், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்களாம். நான் கட்டின மண்டபத்தை சனி வந்து இடிக்கிறதுன்னா நம்ம கௌரவம் என்ன ஆகிறது, என்னை விட சனி பெரிய ஆளா, அதுக்கப்புறம் நம்மளால தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா அப்படின்னு

0: எதுக்காக பயப்படணும் அப்படின்னார். நீ சொல்கிறது நியாயம்தான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாராம். நீங்கள் இப்போவே புறப்பட்டு நேராக சனிக்கிட்ட போங்க, நீ இங்கே வரக்கூடாது, மண்டபம் இடியக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாங்களாம். பரமசிவன் யோசனை பண்ண ஆரம்பித்தார். இதை பார் தேவி, சனிக்கு சகல சக்திகளையும் நாமளே கொடுத்துட்டு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. அதே நேரத்தில் மண்டபம் இடிஞ்சால் உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்படுங்கிறது நியாயம்தான். ஒன்று பண்ணுவோம், நான் நேராக சனிக்கிட்ட போகிறேன், நீ இங்கே வர வேண்டாம்னு சொல்லி பார்க்குறேன், சரின்னு ஒத்துக்கிட்டால் பரவாயில்ல, முடியலேன்னு சொல்லிட்டா நான் அங்கே இருந்தபடியே என் உடுக்கையை ஆட்டி சத்தம் கொடுக்குறேன், அதை வச்சு நீ வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சனி இங்கே வர்றதுக்குள்ளே மண்டபத்தை நீயே இடித்து தள்ளிவிடு. யாராவது கேட்டால் ஏற்கனவே கட்டியிருக்கிற அமைப்பு பிடிக்கல, புதுப்பிச்சு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிடு. சனி வந்து இடித்தா தானே கௌரவ குறைச்சல், அதுக்கு முன்னாடி நீயே இடிச்சிடு, உன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கோ அப்படின்னாராம். சரி அப்படியே செய்வோம் நாங்களாம். இவங்க பரமசிவன் புறப்பட்டு போனார், சனீஸ்வரனை பார்த்தார், விவரத்தை சொன்னார். சனீஸ்வரன் அதை கேட்ட உடனே, இவ்வளவு தூரம் நீங்களே வந்து கேட்டுக்கிட்ட பிறகும் நான் மீறி அங்கே வருவேனா, மண்டபத்தை இடிக்கிறதுல எனக்கும் விருப்பம் கிடையாது, அதனால் இதுக்கு பிரதிபலனாக நீங்கள் ஒரு காரியம் பண்ணணுமே அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் சனீஸ்வரன். என்ன செய்யணும் சொல்லுன்னார் ஈஸ்வரன். ஒரே ஒரு தடவை உங்கள் ஆனந்த தாண்டவத்தை நான் பார்க்கணும், அதுதான் என் ஆசை அப்படின்னாராம். அவ்வளவு தானே, இதை ஆடுறோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பித்தார். அப்படி ஆடும்பொழுது அவர் கையில் இருந்த உடுக்கை இயல்பாகவே அசைய ஆரம்பிச்சுது, அந்த சத்தம் பார்வதி காதில் விழுந்தது, அவ்வளவுதான். சரி சனி சம்மதிக்கலை போல இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவன் வந்து இடிக்கிறதுக்குள்ளே நாமளே இடிச்சிருவோம்னு சொல்லி மண்டபத்தை இடித்து தள்ளிவிட்டு உட்காந்துருக்குறாங்க. பரமேஸ்வரன் வந்து பார்க்குறாரு, மண்டபம் இடிஞ்சு கிடக்கு, அப்புறம்தான் விவரம் புரிஞ்சுதான். இப்படி ஒரு கதை உண்டு, அதாவது யாராக இருந்தாலும் எச்சரிக்கை அவசியம் அப்படிங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கலாம். நம்ம ஆசாமி ஒருத்தன் வீடு கட்டினான், அப்புறம் ஜோசியம் பார்த்தான். ஜோசியர் சொன்னார், நீ வீடு கட்டின நேரம் சரியில்லை, கிரகப்படி பார்த்தா இந்த மாதம் 10ஆம் தேதி சனி வந்து உட்கார போகிறார் அந்த வீட்டில் அப்படின்னார். 10ஆம் தேதி தானே நான் அங்கே குடி போகலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இவன், அதைத்தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னாராம் அவர்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:35. நகர் உலா. வணக்கம் நேர்களே,

சுற்றுலா அப்படின்னாலே பசுமையான குளுமையான இயற்கையோடு இணைந்த இடத்திற்கு நாம் போகணும் அப்படின்னு நம்ம மனசு விரும்புவோம். அப்படி ஒரு இடம்தான் காந்தலூர். இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. இவ்விடத்தை அமைதி பள்ளத்தாக்கு அப்படின்னு நம்ம அழைக்கிறது உண்டு. 12 வருடத்திற்கு ஒரு முறையே பூக்கக்கூடிய நீல குறிஞ்சி மலருக்கும் காந்தலூர் கிராமம் பிரசித்தி பெற்றது. காந்தலூர் கிராமம் கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கு. காந்தலூர் அதிகப்படியான பயிர் விளைவிப்பதற்கு பிரசித்தி பெற்ற இடம்னு சொல்லப்படுது. இங்கே நாம் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க.

மெய்யழகன் படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். நேரம் 7:40. டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. ஒர்க் அசிஸ்டன்ட் 8, டிரேட்ஸ்மென் 7, கிளர்க் 4, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் 3, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 3, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் 3, செக்யூரிட்டி 3 உட்பட மொத்தம் 35 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ அல்லது டிப்ளமா, பிஇ அல்லது பிடெக். வயது வரம்பு 4/7/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 33 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு. ஆன்லைனில் விண்ணப்பிக்க இணையதள முகவரி tiitr.res.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 4ஆம் தேதியாகும். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள காந்தலூர் கிராமத்தை பற்றி தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். காந்தலூர் மலைகள், இடுக்கியில் பெரும்பாலான மக்கள் பயணம் செய்வது இந்த மர்மமான மலைகளுக்கு தான். மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இந்த அழகான காந்தலூர் கிராமம் முகாம் அமைத்தல், மலையேற்றம் மற்றும் சாகச பயணங்களுக்கு ரொம்பவும் பிரபலமானது அப்படின்னு சொல்கிறாங்க.

0: ஏஆர் ரஹ்மான், தி மற்றும் குழுவினர் பாடியது காதலிக்க நேரமில்லை படத்திற்காக. நேரம் 7:45:30.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் காந்தலூரில் உள்ள சுற்றுலாத்தலங்களை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். பழங்கள் மற்றும் ஸ்ட்ராபெரி பண்ணையை பற்றி இப்போ சொல்ல போகிறோம். ஸ்ட்ராபெரி, ஆப்பிள் மற்றும் பீச் பழங்கள் நிறைந்த நீண்ட வரிசைகளை கொண்ட பண்ணைகள் இங்கே நிறைய இருக்குது. தென்னிந்திய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு முக்கியமான ஈர்ப்பாக விளங்குது இந்த பழங்கள் மற்றும் ஸ்ட்ராபெரி பண்ணை. பண்ணை நடவடிக்கைகளில் பங்கேற்று சிற்றுண்டிக்காக சில புதிய பழங்களை பறித்து கொள்ளலாம். அதாவது இங்கே போகும்போது நம்ம வந்து இந்த இடங்களில் பார்க்கும்போது நம்ம வந்து சாப்பிடக்கூடிய பழங்கள் வந்து நிறைய இருக்கும், அங்கே அதை வந்து நம்ம பறித்து கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் காந்தலூரில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். குறிஞ்சிமலை சரணாலயம். இந்த சரணாலயம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய அரிய வகை நீல குறிஞ்சி பூக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா விளங்குது. இந்த செழுமையான பல்லுயிர் பெருக்கம் ஆய்வாளர்களுக்கு அமைதியான மன அமைதியை தருவதோடு புகைப்பட கலைஞர்களுக்கும் மலையேற்றம் செய்பவர்களுக்கும் ஒரு அழகான இடமாகவும் விளங்குது. இது காந்தலூர் நீர்வீழ்ச்சிக்கு அருகில் இருக்கிறதுனால சுற்றுலா செல்லவும் நீண்ட நடைப்பயணங்கள் மேற்கொள்றதுக்கும் ஒரு சரியான தளத்தை வழங்குது இந்த குறிஞ்சிமலை சரணாலயம்.

விஜய் யேசுதாஸ் சின்மயி மற்றும் குழுவினர் பாடியது பைசன் படத்திற்காக. நேரம் 7:53.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் காந்தலூரில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சின்னார்வ வனவிலங்கு சரணாலயம். இந்த வனவிலங்கு சரணாலயம் சாம்பல் நிற அணில் மற்றும் இந்திய நட்சத்திர ஆமை போன்ற மூணாரின் அரிய வகை உயிரினங்களின் இருப்பிடமாக திகழுது. இந்த மிகப்பெரிய இயற்கை சொர்க்கம் இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு புகலிடமாக விளங்குது. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குங்க காந்தலூரில் நாம் சுற்றி பார்க்கறதுக்கு. என்னுடைய அடுத்த நகருலா நிகழ்ச்சியில் தொடர்வோமா நேயர்களே? இத்துடன் நிறைவு பெற்றது நகர் உலா.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். ஜப்பானிய பிரதமர் திருமதி சானோ டகாச்சி 3 நாள் இந்திய பயணமாக இன்று மாலை புதுடெல்லி வருகிறார். 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்தர உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். கிரீஸ் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு யூபிஐ மூலம் பணம் செலுத்தும் வசதியை யூரோ பேங்க் நேற்று தொடக்கியுள்ளது. இந்தியாவின் தேசிய பணப்பட்டுவாடா கழகத்திற்கும் யூரோ வங்கிக்கும் இடையிலான உடன்பாட்டின் கீழ் இந்த வசதி அமலுக்கு வந்துள்ளது. இந்தியா நீண்டகால புலப்பெயர்வு மற்றும் தற்காலிக இடப்பெயர்வு காரணமாக 28 நாடுகளுடன் கூட்டாண்மை உடன்பாடு செய்து கொண்டுள்ளது. மனித வள பரிமாற்றம் தொடர்பாக புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இதை தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று புதுடெல்லியில் அந்நிய நன்கொடை ஒழுங்குமுறை சட்டம் குறித்த 2ம் கட்ட இணையதளத்தை தொடக்கி வைத்தார். கடல் கடந்து வாழும் இந்திய குடிமக்களுக்கான மின்னணு அட்டைகளையும் அவர் வெளியிட்டார். மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி புதுடெல்லியில் நடப்பு ஆண்டிற்கான இந்தியா ஸ்கில்ஸ் போட்டிகளை தொடக்கி வைத்தார். தொழில்துறைக்கு தேவையான 61 திறன் பிரிவுகளில் இளையோர் ஆற்றலை இனம் கண்டு ஆதரிக்கும் நோக்குடன் இப்போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான என்கோடு ஒருங்கிணைப்பு மையத்தின் மாநில நிலைக்கூட்டம் புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி டிஐஜி திரு சத்யசுந்தரம் நேற்று காரைக்காலை ஒட்டிய ஆழ்கடல் பகுதியில் படகுகளை நிறுத்தி அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். மீனவர்கள் என்ற பெயரில் கடத்தலில் ஈடுபடுவோரை தடுக்கும் நோக்கத்துடன் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 2 முறை சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரும் கவிஞருமான புவியரசு வயது மூப்பு காரணமாக கோவையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 96. அவரது இயற்பெயர் ஜெகந்நாதன். தமிழ் மீது கொண்ட பற்று காரணமாக புவியரசு என தனது பெயரை மாற்றிக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம்
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 8:02. தகவல் தளம். வணக்கம் நேயர்களே,

இன்றைய நிகழ்ச்சியில் வைட்டமின் ஏ என்றால் என்ன, உடலில் வைட்டமின் ஏயின் செயல்பாடுகள், வைட்டமின் ஏயின் நன்மைகள் என்னென்ன, எந்தெந்த காய்கறி மற்றும் பழங்களில் வைட்டமின் ஏ

இன்றைய தகவல் தளத்தில் வைட்டமின் ஏ குறித்த தகவல்களை தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். வைட்டமின் ஏ பொதுவாக ஒரு தனி ஊட்டச்சத்தாக கருதப்பட்டாலும் அது ரெட்டினால், ரெட்டினல் மற்றும் ரெட்டினைல் எஸ்டர்கள் உள்ளிட்ட கொழுப்பில் கரையக்கூடிய சேர்மங்களின் ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வைட்டமின் ஏ என்பது நோய் எதிர்ப்பு அமைப்பு, பார்வை, இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் கரு வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் ஆகும். போதுமான அளவு பெறுவது முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் அதிகப்படியான அளவு தீங்கு விளைவிக்கும். வைட்டமின் ஏ உடலில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. இது உணவுகளில் இயற்கையாகவே காணப்படுது. நேரம் 8:09:10. நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு பழங்களின் பயன்கள். நெறிப்படுத்துகிறார் அனிதா. ஆம் நேயர்களே, இன்றைய நேயர் நேரத்தில் பழங்களின் பயன்கள் என்ற தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இன்று உங்களுடன் பங்கேற்பவர் அனிதா.

நேயர்களே, இன்றைய தகவல் தளத்தில் வைட்டமின் ஏ என்றால் என்ன, உடலில் வைட்டமின் ஏயின் செயல்பாடுகள், ஏயின் நன்மைகள் என்னென்ன, எந்தெந்த காய்கறி மற்றும் பழங்களில் வைட்டமின் ஏ இருக்குது அப்படின்றத நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். வைட்டமின் ஏ என்பது பொதுவாக ஒரு நோய் எதிர்ப்பு அமைப்பு, பார்வை, இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் கரு வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம். உணவுகளில் இரண்டு வகையான வைட்டமின் ஏ வந்து காணப்படுது. முன் உருவாக்கப்பட்ட வைட்டமின் ஏ, ரெட்டினால் மற்றும் ரெட்டினைல் எஸ்டர்கள், பால் பொருட்கள், கல்லீரல் மற்றும் மீன் போன்ற விலங்கு பொருட்களில் மட்டுமே காணப்படுது. அதே சமயம் ப்ரோ வைட்டமின் ஏ அப்படின்றது கரோட்டினாய்டுகள், பழங்கள், காய்கறிகள் மற்றும் எண்ணெய்கள் போன்ற தாவர அடிப்படையிலான உணவுகளில் ஏராளமாக அமைஞ்சிருக்கு. இந்த இரண்டு வகையான வைட்டமின் ஏக்களையும் நாம் பயன்படுத்துறதுக்கு உடல் அவற்றை வைட்டமினின் செயல்திறன் மிக்க வடிவங்களான ரெட்டினால் மற்றும் ரெட்டினாயிக் அமிலமாக மாற்ற வேண்டும்.

இன்றைய தகவல் தளத்தில் வைட்டமின் ஏ குறித்த தகவல்களை தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ப்ரோவைட்டமின் ஏ கரோட்டினாய்டுகள், பழங்கள், காய்கறிகள் மற்றும் எண்ணெய்கள் போன்ற தாவர அடிப்படையிலான உணவுகளில் ஏராளமாக அமைஞ்சிருக்கு. இந்த இரண்டு வகையான வைட்டமின் ஏக்களையும் பயன்படுத்துவதற்கு உடல் அவற்றை வைட்டமினின் செயல்திறன் வடிவங்களான ரெட்டினால் மற்றும் ரெட்டினாயிக் அமிலமாக மாற்ற வேண்டும். வைட்டமின் ஏ கொழுப்பில் கரையக்கூடியது அப்படின்றதுனால அது பிற்கால பயன்பாட்டிற்கு உடல் திசுக்களில் சேமிக்கப்படுகிறது. பொதுவாகவே வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய இந்த வைட்டமின் ஏ வந்து உடல் திசுக்களில் வந்து சேமிக்கப்படுறதுனால நம்ம உணவில் காய்கறிகளில் பழங்களில் நாம் வைட்டமின் ஏ சத்து மிகுந்ததை அதிகமாக வந்து நம்ம உணவை வந்து

இன்றைய தகவல் தளத்தில் வைட்டமின் ஏ அப்படின்னா என்ன, உடலில் வைட்டமின் ஏ எப்படி நமக்கு செயல்படுது, வைட்டமின் ஏயின் நன்மைகள் என்னென்ன, எந்தெந்த காய்கறி மற்றும் பழங்களில் வைட்டமின் ஏ இருக்குது, இதை பற்றின தகவல்களை தான் வந்து நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடலில் வைட்டமின் ஏயின் செயல்பாடுகள் அப்படின்னு சொன்னோன்னா, வைட்டமின் ஏ ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது. இது செல் வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு செயல்பாடு, கரு வளர்ச்சி மற்றும் பார்வைக்கு உதவுகிறது. வைட்டமின் ஏயின் நன்கு அறியப்பட்ட செயல்பாடுகளில் ஒன்று பார்வை மற்றும் கண் ஆரோக்கியத்தில் அதன் பங்கு.

இன்றைய தகவல் தளத்தில் வைட்டமின் ஏ என்றால் என்ன, உடலில் வைட்டமின் ஏயோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, வைட்டமின் ஏயோட நன்மைகள் என்னென்ன, எந்தெந்த காய்கறி மற்றும் பழங்களில் வைட்டமின் ஏ இருக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடலில் வைட்டமின் ஏயோட செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தா ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது வைட்டமின் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். செல் வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு செயல்பாடு, கரு வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் பார்வை திறனுக்கு இந்த வைட்டமின் ஏ அப்படின்றது வந்து ரொம்ப உதவுது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடியது வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கேரட்டு, பப்பாளி, அது மாதிரி நிறைய காய்கறியில் ஒன்றும் பழம்ல ஒன்றும் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். வைட்டமின் ஏயோட நன்கு அறியப்பட்ட செயல்பாடுகளில் ஒன்று பார்வை மற்றும் கண் ஆரோக்கியத்தில் அதன் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். தோல், குடல், நுரையீரல், சிறுநீர்ப்பை மற்றும் உள்காது போன்ற மேற்பரப்பு திசுக்களை பாதுகாக்க வைட்டமின் ஏ அதிகமாக வந்து உதவுது. அதனால் நம்ம எப்போவுமே வந்து வைட்டமின் ஏ அமைஞ்சிருக்கக்கூடிய காய்கறி பழங்களில் அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கணும்.

இன்றைய தகவல் தளத்தில் வைட்டமின் ஏ குறித்த தகவல்களை தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். வைட்டமின் ஏயின் நன்மைகள் அப்படின்னு சொன்னால், சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட், பீட்டா கரோட்டின், ஆல்ஃபா கரோட்டின் மற்றும் பீட்டா கிரிப்டோசாந்தின் போன்ற ப்ரோ வைட்டமின் ஏ கரோட்டினாய்டுகள் வைட்டமின் ஏயின் முன்னோடிகளாக இருப்பதோடு ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளையும் கொண்டுள்ளன. கண் ஆரோக்கியத்திற்கும் விழித்திரை சிதைவை தடுப்பதற்கும் இன்றியமையாதது இந்த வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏ நோய் எதிர்ப்பு மண்டலங்களை வலுப்படுத்துகிறது. வைட்டமின் ஏ முதுமையை தடுக்கக்கூடிய பண்புகளையும் கொண்டிருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை நமக்கு வந்து இந்த வைட்டமின் ஏ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. வைட்டமின் ஏ குறித்த தகவல்கள் இன்னும் நிறைய இருக்குங்க. என்னுடைய அடுத்த தகவல் தளத்தில் தொடர்வோமா நேயர்களே.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை கேட்கலாம். கல்பாத்தியார் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். முதலில் பகவாரி என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய ஹம்சத்வனி ராகவரணம் ஆதிதாளம்.

நேரம் 9:30 15 அரங்கிசையில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கல்பாத்தியார் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். இனி கமலாம்பாம் பஜரே என தொடங்கும் முத்துஸ்வாமி தீட்சிதரின் நவாவர்ண கிருதி கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:54:30. அரங்க இசையில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக அதுவும் சொல்லுவாள். சுப்பராமையர் இயற்றிய ஜாவளி ராகம் சௌராஷ்டிரம் ஆதிதாளம்.

0: கேட்கலாம் காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாகவும், சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாம் வரவேற்பதாகவும், நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் திரு மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி கலால்துறை அலுவலகம் செய்தி குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில், கடற்கரை சாலை காந்தி திடல் அருகே 190 ஆண்டுகள் பழமையான பிரெஞ்சு காட்சி காலத்தில் கட்டப்பட்ட கலங்கரை விளக்கம் உள்ளது. மத்திய கலால்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கலங்கரை விளக்கம் 3.50 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு, அதனை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கடந்த 25ஆம் தேதி திறந்து வைத்தார். இந்த நிலையில் கலங்கரை விளக்கத்தை பொதுமக்கள் இன்று முதல் தினமும் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை பார்வையிடலாம். பிரதி திங்கட்கிழமை விடுமுறை தினம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் வரும் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தவுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஷர் லெதர் ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.

வணக்கம் நேயர்களே, கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அதில் ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் கேட்டாலே இணைக்கும் போஸ்டில் நீங்கள் விரும்பி கேட்டுள்ள பாடலின் படத்தை டைப் பண்ணிவிட்டு பாடலோட முதல் வரியை டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும். ஒரு அறிவிப்பு: நேற்று விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பிய நேயர்களுக்கு இன்று அவர்கள் விரும்பிய பாடல்கள் இடம்பெற வாய்ப்பு இல்லை. மாறாக புதிய நேயர்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் இன்று புதிய நேயர்கள் கேட்ட பாடல்கள் முதலில் ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் நெல்லை பாரதி விரும்பி கேட்டுள்ள பாடல் படம் ரேவதி.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சூரிய வம்சம் படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நெஞ்சில் ஒரு ராகம் படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் செங்கல்பட்டு ரமணி வில்வம்.

0: darıdımdan.
1: நேரம் 10:18. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடலின் இடம்பெற்றுள்ள படம் தனிக்காட்டு ராஜா. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தூத்துக்குடி சி. பாலசுப்ரமணியன்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் பூக்காரி. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர், கொழுமன் கொண்டான் ராமகிருஷ்ணன்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் மூன்று முடிச்சு படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன்.

அடுத்த பாடல் செந்தமிழ் பாட்டு படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலை விரும்பி கேட்டிருப்பவர் ராஜம் சுப்பிரமணியன்.

நேரம் 10:35. 30 நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு பழங்களின் பயன்கள். நெறிப்படுத்துகிறார் அனிதா. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வின் கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன் இவர்கள் விரும்பி கேட்டுள்ள பாடலின் படம் இங்கிலீஷ்காரன்.

நேரம் 10:41. 50 நொடி. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் டிசம்பர் பூக்கள் படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலை விரும்பி கேட்டிருக்கார் வேதாரண்யம் வட்டம் 4 வேதபதி KB ராஜதுரை.

கடலூர் துறைமுகம் சுரேஷ் விரும்பி கேட்டுள்ள பாடலின் படம் ஊமை விழிகள். நேரம் 10:46:50. நேர்களே, நிலையத்தில் இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு பழங்களின் பயன்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் அனிதா.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் குத்தாலம் தேரடி தில்லை வெள்ளாளன் விரும்பி கேட்டிருப்பது படம் முதல் மரியாதை.

நேரம் 10:56:35. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் நாடோடி மன்னன் படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தாராபுரம் எம் துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி, பெங்களூரு குப்பநத்தம் ராமு, ஓம் பிரகாஷ், தங்கவேல், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, காட்டூர் சிவகுமார், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், வேட்டவலம் குமார், லோகேஸ்வரி தினேஷ், இவர்கள் அனைவருக்காகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: சுப்பிரமணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். மேற்காசியாவில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்கு ஆசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமரிடம் ஈரான் அதிபர் எடுத்து கூறினார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கு இடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிரீஸ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பொருளாதார அமைச்சர் திரு கிரியாகோஸ் பியாராகாகிஸை சந்தித்து பேசினார். பெட்ரோகெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்நாட்டு சந்தையில் பெட்ரோகெமிக்கல் பொருட்களின் போதிய இருப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை நாளை தொடங்குகிறது. அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரியத் தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா நாளை அதிகாலை யாத்திரை செல்லும் முதல் குழுவினரை கொடியசைத்து தொடங்கி வழி அனுப்புகிறார். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் முகரம் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 26ஆம் தேதியும் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு நேற்று முன்தினம் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டது. இந்த தேதிகளில் நடக்க இருந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது. அதன்படி புதுவை பல்கலைக்கழக அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 26ஆம் தேதி நடக்க இருந்த தேர்வு நாளை வியாழக்கிழமை 2ஆம் தேதியும் 29ஆம் தேதி நடக்க இருந்த தேர்வு நாளை மறுநாள் 3ஆம் தேதியும் நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:02. நேயர் நேரம் இது.

வணக்கம் நேயர்களே. காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு எத்தனையோ நண்பர்கள் ஞாபகத்துக்கு வரலாம். ஆனால் தினமும் காலையில் நம்ம தட்டில் உட்காந்துக்கிட்டு உன்னை நான் ஆரோக்கியமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சத்தமே இல்லாமல் அன்பை பொழிகிற ஒரு நண்பனை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். அவங்க யாருன்னா கெஸ் பண்ணியிருப்பீங்க. விதவிதமான வண்ணங்களில் பல்வேறு சுவைகளில் நமக்கு இயற்கை கொடுத்த அரிய பரிசு பழங்கள் தான். பழங்களுடைய பயன்கள் இன்றைக்கி அதுதான் நம்ம நேயர் நேரத்தோட தலைப்பு. ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை

0: நேய நேரத்தில் இணைந்திருக்கிறோம். 11:08. இன்னைக்கு நேய நேர தலைப்பு பாத்தீங்கன்னா பழங்களின் பயன்கள். நம்மோட இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வாங்க சார், சொல்லுங்க.
1: ஆமா மேம், பழங்கள் அப்படின்னாவே உடலுக்கு ரொம்பவே நல்லது மேம். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், இந்த மாதிரியான சத்துக்கள் எல்லாம் அமைந்திருக்கு மேம். அதே மாதிரி இந்த ஆப்பிள் மாதிரியான பழங்கள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கறதும் இருக்கு மேம். அது வந்து நம்மளுடைய அந்த இம்யூன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்பவே சூப்பரா ப்ரொடெக்ட் பண்ணும், ஸ்ட்ரென்தன் பண்ணும் பழங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய

0: டிசீஸ்லாம் இருக்குன்னா அதை கம்மி பண்ணுறதுக்கும் அந்த கண்டிஷனை டெவலப் பண்ணுறதுக்குமே இந்த பழங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் ஃபைபர் இந்த மாதிரியான கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதை இருதயத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் கொலஸ்ட்ராலையும் கூட இந்த பழங்கள் அப்படிங்கிறது கம்மி பண்ணுமா. அது மட்டும் இல்லாம அதிக அளவுக்கான பழங்கள் அப்படிங்கறத எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடல்ல வந்து லோவான ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கறது ரிஸ்க் ரொம்பவே கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சில வகையான கேன்சர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட வரவே வராது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள் பழத்துல சொல்லுவாங்க, அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் டாக்டர் அவேன். ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டோம்னா மருத்துவருக்கு போய் பார்க்கணுங்கிற நிலைமையே உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்ல வந்து அதிக அளவான ஃபைபர் சத்து அப்படிங்கிறது இருக்கிறதுனால நம்மளுடைய டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வயிற்றாலை போவது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் இந்த பழங்களை உட்கொள்ளும் பொழுது அந்த சமயத்துல நல்லது, அதை அது தடுக்கவும் செய்யும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வெயிட் இருக்கு பாத்தீங்களா, அதை மேனேஜ் பண்ணறதுக்கு ரொம்பவே பழங்கள் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இதுல கம்மி அளவான கலரியும் கொழுப்பு சத்தும் இருக்கு, ஆனா அந்த பழங்கள் அதிக வகையான அந்த நீர் சத்து அப்படிங்கறது ஃபைபரும் இருக்கு. அப்போ கொஞ்சம் நம்ம பழங்கள் அப்படிங்கறது சாப்பிட்டாலும் வயிறு வந்து நிறைஞ்சிடும், அதே மாதிரி நமக்கு பசிக்கவும் அந்த அளவுக்கு பசிக்காது. குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்ச் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பழம்னா அது வாழைப்பழம் தான். அந்த வாழைப்பழத்தை குழந்தைகளுக்கு ஒண்ணு கொடுத்தா கூட போதும், அவங்க அவ்வளவு ஸ்டாமினாவா ஸ்ட்ரென்த்தாவா இருப்பாங்க. அதே மாதிரி நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா இந்த பழங்கள்ல இந்த ஸ்கின் ஹெல்த் அப்படிங்கறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேம். குறிப்பிட்ட விட்டமின் ஏ சி இ இதெல்லாம் இருக்கு, அது வந்து வாட்டர் கண்டென்ட் எல்லாம் அதிகமாவும் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்லது. அதே மாதிரி ஸ்கின் ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலும் அதை வந்து சீரமைக்கிறதுக்காகவும் இந்த ஸ்கின்னுடைய எலாஸ்டிசிட்டி அப்படின்றது அதை வந்து விரிவுபடுத்தி கொடுக்கவும் இந்த பழங்கள் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம்.
1: நிச்சயமா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். நீங்க உங்களுக்கு பிடிச்ச பழம், உங்க வீட்டுல நீங்க அதிகமா யூஸ் பண்ற பழம், உங்களுக்கு பிடிச்ச பழம் சொல்லுங்க.
0: எனக்கு ரொம்ப பிடிச்சது கிரேப்ஸ் அப்படிங்கிற பழம் ரொம்ப பிடிக்கும்.
1: திராட்சை பழம் பிடிக்கும்.
0: நம்ம சாத்துக்குடி, சாத்துக்குடி அப்படிங்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். ஏன்னா இதுல வாட்டர் கண்டென்ட்டும் அதிகமா இருக்கு, அதே மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு. அப்புறமா தர்பூசணி பழம், இப்ப வந்து வெயில் சீசன் இருக்கிறதுனால நாங்க கூடுதல வாங்கி சாப்பிடுறோம், அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழம் மேம்.
1: நன்றி சார். இணைப்புல வந்து பழங்களை பத்தினா நிறைய அவங்கள அதோட ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன சத்துக்கள் இருக்கு, என்னென்ன பழங்கள் என்னென்ன இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றி மேம்.
1: நன்றி. இன்னைக்கு நேய நேரத்துல நாம எடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பழங்களின் பயன்கள். நேரம் 11:11. ஸோ நேயர்கள் விரைவாக வந்து உங்களுடைய கருத்துக்களை அழகாக எங்களோட ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பழங்களுடைய நிறங்களை பற்றி பேசணும்னா அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களையும் ஆரோக்கிய நன்மைகளையுமே வந்து அந்த நிறங்கள் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். பழங்கள் உள்ள நிறமிகள் அதாவது அந்தோசயனின் கரோட்டினாய்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்களில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவப்பான பழங்கள் இந்த ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், மாதுளை, தர்பூசணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நேயர்கள் கூட சொன்னாங்க இதய ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்தி செரிமானத்தை வந்து மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு கலரில் உள்ள பழங்கள் அதாவது ஆரஞ்சு, எலுமிச்சை, மாம்பழம் இதோடைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தோல் மற்றும் கண் பார்வையை மேம்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பச்சை கலரான பழங்கள் கொய்யா, திராட்சை, கிவி இதோட நன்மைகள் பார்த்தீங்கன்னா உடலுடைய வளர்சிதை மாற்றத்தை வந்து கொஞ்சம் சீராக்கி கொழுப்பை குறைச்சிட்டு எலும்புகளை பலப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊதா மற்றும் நீல நிறத்தில் உள்ள பழங்கள் நாவல் பழம், பிளாக்பெரி இந்த மாதிரி பழங்கள், அத்திப்பழங்கள் அந்த மாதிரி பழங்கள் பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தியை மேம்படுத்தி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பழங்களை எப்படி பார்க்குறீங்க, உள்ளூர் பழங்களுடைய பெருமைகளை நீங்கள் பேசுங்க. உங்கள் வீட்டில் பழங்கள் வாங்கி அழுகி போன கதை இருந்தால் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை பழம் வாங்கும்போது நீங்கள் ஏமாந்த கதை இருந்தால் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் திருட்டுத்தனமாக பழங்கள் பறித்து மாட்டிக்கிட்ட அனுபவம் எது இருந்தாலும் எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் டயல் பண்ண வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா 2275240, 2275250 ஆகிய எண்களில் பேசலாம் பாடலுக்கு அப்புறமா.

0: நேர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். நேரம் 11:16, 40 நொடி. நேர் நேரத்தில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: எங்கள் கோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: முற்பகல் வணக்கம் சொல்வது யாருங்க சார்?
1: கலையரசு நல்லாப்பாளையம்.
0: சொல்லுங்க கலையரசு சார்.
1: காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர், காஷ்மீர் ஒண்டர்ஃபுல் காஷ்மீர். இந்த பாட்டு நான் ஏன் பாடுனேன்னு கேட்டீங்கன்னா, காஷ்மீர் ஆப்பிள்,
0: காஷ்மீர் ஆப்பிள்,
1: அது இந்தியா முழுசுக்கும் ஒரு பிரபலமான ஒரு பழம், ரொம்ப இனிப்பான பழம் கூட. இதுல சேலத்துல சின்ன பழம் மாம்பழம் சொல்லுவோம், பண்ருட்டி சொல்ல பலாப்பழம் சொல்லுவோம். அதுவே தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒரு பெருமை இருக்கு. கிராமங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ரொம்ப மெலிவா கிடைக்கிறது அத்திப்பழம், பப்பாளி பழம், இதெல்லாம் ரொம்ப மலிவா வயல்வெளியிலே கிடைக்கக்கூடிய ஒரு பழங்களா இருக்கும்,
0: நம்ம நாட்டு பழங்கள்.
1: ஆமா, இதுல அத்திப்பழமும் பப்பாளி பழமும் மருத்துவ குணம் உள்ளதும் சொல்லி அந்த காலத்துல எங்க தாத்தா பாட்டி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பழங்களை அதிகமா உட்கொண்டோம்னாக்க நோய் இல்லாம இருக்கலாம், சில நோய்களை தீர்க்கக்கூடிய நிவாரணம் அந்த பழங்கள் இருக்குன்னு சொல்லி. நான் சில வார இளவு செய்தியில படிக்கிற போது கூட இந்த செய்தி 100க்கு 100 உண்மைங்கிறது நான் கண்டுபிடிக்கிறது உண்டு. எனக்கு பிடிச்ச பழம் சொல்லிங்க அதிகமா கற்பூரவள்ளி அப்படிங்கிற பழத்தை ரொம்ப
0: வாழைப்பழத்துல ஒரு வகை,
1: வாழைப்பழத்துல கற்பூரவள்ளின்னு ஒரு பழம் இருக்கு, அது ரொம்ப உடல் நலனுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு இனிப்பாவும் இருக்கும். அதே போல ஏழைகள் ஆப்பிள் சொல்லுவாங்க கொய்யா, அது விலை குறைவாகவும் இருக்கும், அதுலயும் மருத்துவ குணம் இருக்கிறதா சொல்றாங்க. அதே போல விதையில்லா திராட்சை இருக்கு பாரு, வெள்ளை திராட்சை விதை குறைவா இருக்கும், அந்த திராட்சை வந்து சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி நல்ல அருமையா மனமா இருக்கும் அந்த மாதிரி பழங்கள்லாம். அது சில பழங்கள் வந்து நமக்கு எட்டா கனியாவே இருக்கு.

0: பொருளாதாரம் சூழ்நிலைகள் இதனால ஒரு சில பழங்கள் மட்டும் நம்ம கை அளவுக்கு நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆப்பிள் பழம் இன்னொரு மாதுளம் பழம் சொல்லுவாங்கல்ல, அது கூட நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பழம் சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் கோடை காலங்கள்ல அந்த பழச்சாறு மாதிரி போட்டு கொடுத்து சாப்பிடலாம் சொல்லுவாங்க.
1: கண்டிப்பா.
0: அப்புறம் எலுமிச்சம் பழம் இருக்கு பாரு, அது பைசா செலவுல கம்மியா கிடைக்கக்கூடிய பழம். அது அந்த பழச்சாறு போட்டு சாப்பிடுறதும் தோறு சாப்பிடுறதும் அந்த எலுமிச்சம் பழத்துல நல்ல சத்தான ஒரு பழம் சொல்லுவாங்க. என்ன பொறுத்தாலும் இது மாதிரி பழங்களை நான் அதிகமா உணவுல எடுத்துக்குவேன். அது மாதிரி எடுத்துக்கிறதுனால குடும்பம் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் எங்க பிள்ளைகளுக்கு இது மாதிரி பழங்களை நிறைய நான் கொடுத்துருக்கிறேன், அதை அவங்க அதிகமாக உட்கொண்டதுனால நல்ல ஒரு நல்ல உடல் நலோட இருக்காங்க. இப்ப எங்க பேர இருக்கிறாரு 17-16 வயசு ஆகுது, அவருக்கு இது மாதிரி பழங்களை நாங்க நிறைய கொடுத்தனால குடும்பம் நோய் இல்லாத நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு வாழ்க்கை வாழறாரு. ஏன் எங்க மகன் வழி பேரு சென்னையில இருக்காரு, அவருக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பழங்களை நிறைய எங்க மருமக வாங்கி கொடுப்பாங்க. அதனால அவருக்கும் நல்ல ஒரு நோய் சக்தி அது மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு. அதனால நாம வந்து இனிப்பு நடைபாதை கடைகள் வாய்க்கு ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பு கெடுத்துறத விட இந்த மாதிரி பைசா செலவு இல்லாமலும் நல்ல உடல் நலனை பாதுகாக்கக்கூடிய வரக்கூடிய பழங்களை நம்ம உட்கொண்டோம்னாக்கா நாம நல்ல ஒரு உடல் நலம் இருக்கலாம், சாப்பிடுறது மனசுக்கு ஒரு திருப்தியாவும் இருக்கும், ஒரு ருசியான நல்ல பழங்களை நம்ம சாப்பிட்டுருக்கோம் நல்லா நமக்கு கிடைச்சி. பழங்களை நம்ம வந்து பழ சாப்பிடுறது வந்து எப்படியோ ஒரு கூட ஒரு பழக்கமா பண்ணிக்கலாம், ஒரு மாசத்துல ஒரு ரெட்டோ ஒரு 15 நாளைக்கு ஒரு ரெட்டோ கூட அப்படி நம்ம பண்ணிக்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி வாழைப்பழம் இருக்குல்ல, இது சாப்பிடற போது செருப்புத்தன்மை அதிகமாகும் சொல்றாங்க. அந்த வாழைப்பழத்துக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வாழைப்பழத்துல ஒரு 3-4 விதமான ரகமான வாழைப்பழங்கள்லாம் வேற இருக்கு. அதுல வாழைப்பழத்துல எப்பயுமே கிடைக்கிற வாழைப்பழத்தை விட இந்த கற்பூரவல்லிங்கிற பழமும் இந்த நீட்டா இது சிறப்பு கருப்பு கலர்ல இருக்கு மாதிரி தோல் அந்த பழமும் எல்லாம் சத்தான பழங்கள்னு சொல்லி சொல்றாங்க. இது மாதிரி பழங்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அது மாதிரி வாழணும் சொன்னா முதல்ல நம்ம பெற்றோர்கள் முன்னுதாரமா இருக்கணும். குழந்தைகளுக்கு எது சத்தான பழம் எது சத்து இல்லாத பழம் எந்த பழத்தை கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம கவனத்துக்கு எடுத்துட்டு பண்ணணும். குழந்தைகளுக்கு வேணும் சொல்லி அடம் பண்ணும்போது கூட நம்ம பக்குவமா திருமதிகள் சொல்லணும், இந்த மாதிரி பழம் சாப்பிடுப்பா, வெறும் எப்பயுமே சோறு சாப்பிட்டு தோசை இட்லி சாப்பிட்டு அப்படியே இருக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வரைக்கும் இந்த பழங்களை சாப்பிடுற ஒரு விஷயத்தை அப்பப்போ ஒரு இடைச்சேர்களை நம்ம பண்ணோம் சொன்னாக்கா அந்த குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு மாறுபட்ட ஒரு உணவா கிடைக்குதுன்னு ஒரு இது இருக்கும். அதுவும் பப்பாளி பழம் சொல்றாங்க பாருங்கம்மா, எங்க கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் அந்த பப்பாளி பழம், அவ்வளவு சத்துள்ள பழம் சொல்லி அந்த காலத்துல எங்க பாட்டி சொல்லுவாங்கம்மா, அந்த பப்பாளி பழத்துக்கு அவ்வளவு சத்து இல்லை சொல்லுவாங்க. ஏன்னா கிராமங்கள் அது சீன்றதுக்கு ஆள் தான் இல்லைங்கிற மாதிரி இருக்க வழிய அந்த பழம் வந்து கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் சுவை கம்மியா இருந்தா கூட அதுல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப மிகுதியா இருக்குன்னு சொல்றாங்க. நாவல் பழம் இருக்கு பாருமா, அந்த நாவல் பழத்துக்குள்ள நிறைய சத்து இருக்கு எங்க பாட்டி அந்த காலத்திலயும் சொல்லுவாங்க. எங்க பேரை வந்து பண்ணுவாரு இந்த நாவல் பழம் இருக்கிற நேரங்கள்ல போய் பறிச்சு கொண்டு வந்து சாப்பிடுவாரு. அந்த நாவல் பழம் கூட நல்ல சத்துள்ள பழம், அங்க எங்க பாட்டி அந்த வயசுல அந்த காலத்திலயே எங்களுக்கு இந்த மாதிரி பழங்களுடைய சத்து அதனுடைய தேவைகள் அதனுடைய தேடல்கள் இதெல்லாம் எங்களுக்கு நிறைய சொல்லி இருக்காங்க.
1: நன்றிங்க சார், இணைப்புல வந்து நிறைய விஷயங்கள்
0: சொன்னீங்க. மாம்பழத்தை சொல்லல, பங்குனப்பள்ளி மாம்பழம் இருக்குல்ல அது ரொம்ப சுவையா இருக்கும். எந்த பழத்தை வாங்கினாலும் விலை கம்மின்னு சொல்லி பாக்காம, அழிஞ்சு போன பழங்களை பார்க்காம, கூறு கட்டி வச்சிருக்கிற பழங்களை பார்க்காம, 1 ரூபாய் கூட இருந்தாலும் முதல்ல அந்த பழம் தரமா இருக்குதா சுவை இருக்குதா இத பார்த்து வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும். எதிரமான வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு கிடைச்சது ஏதோ ஒண்ணு வாங்கணும் எதுவும் போன சொல்லி இல்லாம வாணிபனு கொடுக்கறதுக்கா பைத்தியில கொடுக்கறது வாணிபனம் கொடுங்க அப்படிம்பாங்க. இந்த வாணிபனுங்கிறது அது கலை கீரைகளா இருக்கலாம், காய்கறிகளா இருக்கலாம், பழ வகைகளா இருக்கலாம், நோயும் நோயை தீர்க்கணும் மருத்துவம் நாம தான், அந்த நோய் இல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றதும் நாம தான். அதனால ஒரு தேடலுங்கிற பயணத்தை கொண்டுட்டு போவோம். வாய்ப்பு கிடைக்க நேரங்களில் நல்லா பழவகைகளை சாப்பிடுவோம். பழவகைகளை சாப்பிடற போது நமக்கும் நல்லா இருக்கும், நம்ம சந்தலுக்கு நல்ல உடல் நல்லா இருக்கும்.
1: எங்களுடைய
0: மருத்துவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மருத்துவ தாதிகளுக்கும் பணியாளர்களுக்கும் எங்களுடைய

0: அகில இந்திய வானொலி, புதுச்சேரி, சென்னை, திருச்சி, மதுரை அப்படி சொல்லி எல்லா வானொலிகளையும் சார்பா எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்துல நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா இந்த பழங்கள் மருத்துவர்களை சார்ந்து வர்றதுனால இந்த வாழ்த்துக்களையும் நம்ம கிள்ளி கொடுக்காம அள்ளி அள்ளி கொடுப்போம்.
1: நன்றிங்க ஐயா, நன்றி. இணைப்புல வந்து உங்களோட கருத்தை பகிர்ந்ததுக்கு.
0: அனுபவம் தான் தொழில் மாதிரி பழங்களை பத்தி நம்ம பேச சொல்லுது.
1: நிச்சயமா. நன்றி சார், நன்றி. இன்னைக்கு பழங்களுடைய பயன்கள் அப்படிங்கிற தலைப்பில் நேயர்கள் வந்து விறுவிறுப்பாக வந்து தன்னுடைய சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்களை அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பழங்களை சாப்பிட்ட உடனேவே தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில மித்துலாம் இருக்குது. இதுக்கு உண்மையிலே பின்னாடி அறிவியல் உண்மைகள் எதாவது இருக்கா, இல்லை நைட்டில் பழங்கள் சாப்பிட்டா சளி பிடிக்குமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிறு வயதில் நீங்கள் திருடி சாப்பிட்ட பழம் அல்லது பாட்டி வீட்டில் கொய்யா பழம் இந்த மாதிரி வந்து நிறைய எடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அது வந்து உங்களுடைய சுவையான நினைவுகள் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் அதை பகிர்ந்துக்கலாம். அதே மாதிரி திருடி சாப்பிட்ட பழந்தான் இனிக்கும், ரொம்ப தித்திப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். பழங்களுடைய பட்ஜெட் ரகசியங்கள் நிறையா இருக்குது. நம்ம நேர் கூட சொன்னார், இப்போ ஆப்பிள், கிவி இந்த மாதிரி பழங்கள் வாங்கி தான் சத்தா, அது அந்த மாதிரி பழங்கள் வாங்குறது மட்டும் தான் சத்தா, இல்லை நம்ம ஊர் கொய்யா, வாழை இந்த பழங்கள் வந்து நிறைய வந்து அதுக்கு நிறைய அதாவது என்ன சொல்லுது, அதில் விலை மதிக்க முடியாத ஊட்டச்சத்துகள் இருக்குது, அதில் நிறைய நன்மைகளும் இருக்குது. ஸோ உள்ளூர் பழங்களுடைய மருத்துவ குணங்களையும் நீங்கள் விளக்கி அதை வந்து காசை மிச்சப்படுத்துகிற வழிகளையும் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் ஊரில் மட்டுமே கிடைக்கிற ரொம்ப ஸ்பெஷலான பழம், நாங்கள் கேள்விப்படாத ஒரு பழத்தை பற்றி நீங்கள் பேசிக்கலாம். இப்போ நேர் கூட சொன்னாங்க இல்லையா, பண்டூட்டின்னு எடுத்தாலே பலாப்பழம், சேலம்னு எடுத்தாலே மாம்பழம்ன்ற மாதிரி நீங்கள் வந்து நிறைய ஊர் பகுதிகளில் வசிக்கிறவங்களா இருப்பீங்க. விழுப்புரம்னு எடுத்துக்கலாம், ஸோ கடலூர்னு எடுத்துக்கலாம், எங்கள் பகுதியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய பழங்கள் இது. ஸோ இது வந்து ஃபேமஸான பழம் அப்படிங்கிற மாதிரி எங்களோட நீங்கள் பழங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாழ்க்கையிலேயே நீங்கள் சாப்பிட்டதுலேயே ரொம்ப மோசமான இல்லைனா மறக்க முடியாத பழம், சில பழங்கள் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது அது டேஸ்ட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட நீங்கள் தொடர்ந்து பேச போகிறீங்க. நீங்கள் டயல் பண்ண வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா 2275240 2275250 ஆகிய இரு எண்களில் பேசலாம் தொடர்ந்து. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை.

நேர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். நேரம் 11:28 பழங்களின் பயன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளூர் மற்றும் பருவகால பழங்கள் எடுத்துக்கணும், அதாவது சீசனல் ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா ஆங்கிலத்தில், அந்தந்த மண்ணுடைய சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப விளையுது இந்த பழங்கள்லாம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசாயனம் இல்லாதது, உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தர்றதோடு வெளிநாட்டு பழங்களை விட மிகவும் மலிவானது மற்றும் ஆரோக்கியமானது. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற பழங்களுக்கு அதிக பணம்

0: செலவழிக்கிறத விட தெருக்கல்ல நம்ம நேயர்கள்லாம் சொன்ன மாதிரி எளிதாக கிடைக்கக்கூடிய நாட்டு பழங்களை வாங்கி பயனடையலாம். பருவகால நன்மைகள் பார்த்தீங்கன்னா கோடையில் மா, பலா, மாதுளை, சப்போட்டா அல்லது குற்றாலத்தில் விளையும் மங்குஸ்தான் போன்ற பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பருவநிலைக்கு ஏற்ப உடலை நீரேற்றமாகவும் குளிர்ச்சியாகவும் வைத்திருக்க உதவுது. பாரம்பரிய வகைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா நாவல் பழம், இளந்த பழம், கொடுக்காப்புளி, சீதாப்பழம், ஈச்சம்பழம் இந்த மாதிரி பழங்கள் வந்து பாரம்பரிய உள்ளூர் பழங்கள்னு சொல்லலாம். நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இதெல்லாம் வந்து அதிகரிக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் உள்ளூர் பழங்கள் மிகவுமே சிறப்பு வாய்ந்தது. இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், என்னன்னு தெரியல, அவங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழங்களுடைய பயன்களை பற்றி நிறைய சொல்லிகிட்ருக்கோம். அதாவது இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் உள்ளூர் பழங்கள் எப்பயுமே வந்து அதிக முக்கியத்துவம், அதிக சிறப்பு வாய்ந்தவும் கூட. தமிழ்நாட்டில் பல பாரம்பரிய வகைகள் வந்து உலக புகழ்பெற்றவை அப்படின்னே சொல்லலாம். அதுதான் சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம குற்றாலத்தில் சொன்னிங்கன்னா இந்த அதுக்குன்னு இந்த இதே வாங்கியிருக்காங்க. மங்குஸ்தான்ற பழம், ரம்பூட்டான் அந்த பழங்கள் பார்த்திங்கன்னா தனித்துவமான சுவை மற்றும் மருத்துவ குணங்களுக்காக பெயர் பெற்றது. அப்போ நம்ம பழங்களுடைய நிறங்களை பற்றி நிறையா பேசணும். ஸோ பழங்களோட உங்களுக்கு இருந்த அனுபவங்கள் என்ன? ஸோ நீங்கள் வந்து பழங்கள் வாங்கி ஏமாந்த கதையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து திருடி சாப்பிட்ட பழமாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஒரு பழத்தை நான் வாழ்க்கையில் டேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், நீங்கள் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் அது ரொம்ப சீப்பான பெஸ்ட் சாப்பிடலாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நாவப்பழம் சாப்பிடணும். நாவப்பழம் எப்படின்னா சில உடம்பு கொஞ்சம் ஒத்துக்காது. நாவப்பழம் கொய்யா அப்படி இல்லை, கொய்யா பொறுத்த வரைக்கும் சுகர் இருந்தா கூட சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாது.
0: ஆமா, சரியான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே எல்லா பழங்களையும் சாப்பிட முடியாது. அப்ப சர்க்கரை வியாதி உள்ளவங்க சாப்பிடக்கூடிய சில பழங்களை வந்து மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. அதுல மாதுளை, கொய்யா, பப்பாளி இந்த மாதிரி பழங்களை கொஞ்சமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டு பழங்களை நம்ம நிறைய வேணா பயன்படுத்தி பார்க்கலாம், வாங்க முயற்சி பண்ணலாம், வீட்லயே தோட்டங்கள் போடலாம்.
1: வாழைப்பழம் சாப்பிடலாம் சார். வாழைப்பழம் வந்து கொஞ்சம் காய் போடா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பழக்கூடாது. அது மாதிரி சாப்பிட்டா சுகர் பெர்சன்டேஜ் ஒத்து வச்சிங்களா சாப்பிடலாம். அதாவது மிச்சம் அதாவது எந்த பழங்களை ஒத்துக்கலாமோ அந்த பழம் சாப்பிடலாம் வச்சிங்களா.
0: உங்களுக்கு பிடிச்ச பழம் என்ன சார்? செகப்பா இருக்கு, பிங்க் கலர்ல இருக்கு, அதாவது ஒரு மாதிரி இளம் சிவப்பு கலர்ல இருக்கு, வெள்ளையா இருக்கு, வெளிர் கலர்ல இருக்கு. சோ உங்களுக்கு என்ன அதுல என்ன பிடிக்கும்? ஓ, இந்த
1: பிடிக்கும் முடியாது.
0: சோ அப்ப இப்பெல்லாம் நான் எப்பயுமே பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் எடுத்துக்கும் போது ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான எண்ணங்களுக்காகவே, யார பெரியவங்களை பார்த்தா கூட எவ்வளவு பெரியவங்க ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு அலுவலக ரீதியா சந்திக்கும் போது கூட எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் பாப்பாங்க இல்லீங்களா. அது என்ன காரணம் சார்?
1: அது வந்து என்ன, அது மஞ்சள் இல்ல, மஞ்சள் வந்து புனிதமானது வச்சீங்களா.
0: சரி,
1: புனிதமானது. அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த பழத்தை எடுத்தீங்கன்னா எல்லா பழங்களும் கொடுத்தீங்கன்னா அந்த பழம் வந்து அப்படியே வீட்டுல வச்சாலும் சிட்டு போவாருங்க. மிச்ச பழம் சாமி வைக்க முடியாதுங்க. இந்த பழத்தை உங்களுக்கு சாமி வச்சீங்கன்னா எத்தனை வந்து பழம் கிடையாது அப்படியே நல்லா இருக்கும்
0: வச்சீங்கன்னா
1: குடும்பம் கிடையாது அப்படியே கருத்து அதாவது கலர் கலர் போயிடும்.
0: நீங்க சொல்ற மாதிரி இறைவனுக்கு படைக்கக்கூடிய சாமி பிரசாத்

0: பழங்களாகட்டும் இல்லை வந்து இப்போ விசேஷங்களில் அந்த மாதிரி திருமண விசேஷங்கள் எல்லாத்துலேயுமே பழங்கள் தான் முதன்மையான தட்டு முதன்மையாக இருக்குது. தட்டில் வைக்கிறாங்க இல்லையா, பழங்கள் தான் வைக்கிறாங்க.
1: இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சிலர் கட் பண்ணி எல்லா பழமும் கட் பண்ணி போட்டு ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க. ஆமாம், அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது எந்த பழம் சீப்பாக அந்த பழம் சாப்பிடலாம், சமைத்து தான் சாப்பிடலாம் சிஸ்டர்.
0: நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களோட கருத்தை சொன்னதுக்கு.
1: வாய்ப்புக்கு
0: நன்றி. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: அம்மா வணக்கம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: மெக்கானிக் சார் சொல்லுங்க. சங்கர் சார் சொல்லுங்க சார்.
2: எங்க ஏரியால வந்து மகா
0: கோவில்பட்டி ஸ்பெஷல்,
2: கோவில்பட்டி ஸ்பெஷல் கடல மாட்டேன்
0: இல்ல, கோவில்பட்டியில என்ன என்ன பழம் ஸ்பெஷல் எங்களுக்கு தெரியாது இல்லீங்களா?
2: பழங்கள் பழத்தோட்டங்கள் எல்லாருமே போட்டிருக்காங்கம்மா பக்கத்துல. இருந்தாலும் கோவில்பட்டியில இருந்து கைத்தாறு இருக்கு இல்லையா?
0: ஆமா,
2: திருநெல்வேலி போற ரோட்ல கைத்தாறு இருக்கு. கைத்தாறுல இருந்து லெப்ட்ல திரும்பி போகும்போது கடம்பூர்னு ஒரு ஊருக்கு போகும். அந்த கடம்பூருக்கு முன்ன கூட்டியேமா பன்னீர் குளம்னு ஒரு ஊர் இருக்குமா. அந்த பன்னீர் குளம் வந்து செவல் மண்ணுமா, செவல் மண்ணு மண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே
0: சிவப்பு
2: செம்மண்ணு அப்புறம் இருக்கும். தண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு ருசிமா, எந்த இடத்துல தோன்றினாலும் தண்ணி ருசியா இருக்கும், அவ்வளவு பிரமாதமான தண்ணி. அங்க வந்து கொய்யா மாதுளை சப்போட்டா இதெல்லாம் போடுவாங்கம்மா, வீட்டு வீட்டுக்கு அதுவா முளைக்குமா, அதுவா முளைக்கும். அந்த அந்த கொய்யா பழத்துக்கு இருக்கிற டேஸ்ட் நானும் சுத்துப்பட்டியில எங்க எல்லாமோ கொய்யா பழம் வாங்கி சாப்பிட்டோமா. அந்த விதையே வந்து பாத்தீங்கன்னா நைஸா இருக்கும், கொய்யா பழமும் உள்ள செக்கச்சவேன்னு அவ்வளவு ஒரு ருசியா இருக்கும் பாத்தீங்கம்மா. அந்த ஒரு இதனாலதான் சுகர் பேஷண்ட் தான் கொய்யா பழம் சாப்பிடலாம்னு சொல்றாங்க போட்டு. அதே மாதிரி சப்போட்டா பழமும் பாத்தீங்கன்னா அப்படி புடிச்சாச்சுன்னா தேன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.
0: ஆனா நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட அந்த பழங்களோட இனிப்பு இப்ப இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்ப வந்து ரசாயனம் போட்டு பழுக்க வைக்கிறாங்க, ஏதோ கிடைக்குது, ஆனா அப்ப அந்த இனிப்பு அந்த சுவை இப்ப இல்ல இல்ல சார்.
2: அதுமா இந்த ரசாயனம் போட்டு பழுக்க வைக்கிறது இப்ப இந்த மாங்காயத்தாமா பழுக்க வைக்காங்க. ஆமா, கெமிக்கல் கல் போட்டு பழுக்க வைக்கிறாங்க.
0: இல்ல சில பழங்கள் வழக்கத்துக்கு மாறா சைஸ்ல பெருசாவே வருதுங்களே, அப்ப ஹைபிரிட் பழம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா?
2: அது ஹைபிரிட், அது வாழைப்பழத்துலயே இப்ப ஹைபிரிட் எத்தனையோ பழம் வந்துருச்சு. செவ்வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் வந்துருச்சு. இந்த பெங்களூர்ல இருந்து ஒரு பழம் மஞ்சளா கொண்டு வராங்க, அது என்ன ஒரு சின்ன பிள்ளை உயரத்துக்கு இருக்கு ஒவ்வொரு பழமும். ஆனா அந்த அது ருசி இல்லாம அது வயசுக்குள்ள போய் அப்படி கிடைக்கத்தான்
0: செய்யும்.
2: அது வந்து செமிக்க மாட்டேங்குமா அந்த பழங்கள்லாம். நாங்க நிறைய சாப்பிட்டு பார்த்தோம்,
0: உண்மையான சத்துக்கள் இருக்குன்னா அது இல்லன்னா சொல்லணும். ஏன்னா ரசாயனங்கள்
2: கிடையாமா, சும்மா சக்கையா இருக்கும். பழம் சாப்பிட்டோம்னு ஒரு பேருக்கு இருக்கும்,
0: சொல்லிக்கலாம்
2: ஒரு பேருக்கு சாப்பிடலாம். ஆனா இந்த கொய்யாவும் இந்த சப்போட்டா பழம் இந்த மாம்பழம் இதெல்லாம் வந்து இந்த ஏரியால விளைஞ்சு சாப்பிட்ட மாதிரி எங்கேயுமே ஒரு டேஸ்ட் இல்லாமா. ஆமா, அதான் போது அந்த மருத்துவ குணம் உள்ள பழங்கள் எல்லாம் பயிரிடுறாங்க, அது நல்லா இருக்கு. இயற்கை உரம் போட்டு பயிரிடுறாங்க.
0: நன்றி சார் இணைப்புல வந்து உங்களோட கருத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி
0: சார், நன்றி. வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்? எங்க இருந்து?
3: ஈராமா முருகன், இளமங்கலம்.
0: முருகன் சார் சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நாங்க நல்லா இருக்கோம்.
0: காலையில பழம் சாப்பிட்டீங்களா?
3: சாப்பிட்டேன் மேடம்.
0: என்ன பழம் சாப்பிட்டீங்க?
3: பழமா மேம்?
0: பழங்கள
3: சிறந்த பழம் வந்து மூணு பழம் சொல்லுவாங்க மேம், மா பழம் வாழை. எங்க கிராமத்துல வந்து அதிகமா விளையாடு வந்து பப்பாளி பழம்,
0: பப்பாளி பழம்
3: அதோட வந்து நெல்லிக்கனி,
0: நெல்லிக்கனி
3: நெல்லிக்கனி, அந்த வாழைப்பழம் சொல்லுவாங்க, அதான் பேய் வாழை ரஸ்தாலி.
0: இளமங்கலத்துல நெல்லிக்கனி நிறைய கிடைக்குது.
3: கிடைக்கும் மேடம், எங்க வீட்டுல ரெண்டு மரம் இருக்கு மேடம்.
0: அப்ப வந்தா புடிச்சிட்டு வரலாம் நிறைய, ஒரு சாக்கு போய் நிறைய.
3: இப்ப பூ பூ எடுத்துக்குமே.
0: வெரி குட் வெரி குட்.
3: எங்க வீட்டுல இருக்கு நெல்லிக்கனி, அதான் வாழைப்பழத்துல வந்து ரஸ்தாலி, பச்சை வாழைப்பழம், பே வாழைப்பழம் அப்படின்னு, அப்புறம் நூறு வாழைப்பழம், செவ்வாழை அனைத்து நம்ம. அப்புறம் ஏன் இந்த ஆப்பிள விட இந்த நெல்லிக்கனி இந்த சாப்பாடு உடம்புக்கு ரத்தம் நல்லா புஷ்டியா இருக்கும். நெல்லிக்கனி சிறந்தது மேம் ஆப்பிள விட.
0: பழத்தோட்டத்தை வீட்டுல வச்சுட்டு பழம் சாப்பிடல காலையிலன்னு சொல்றீங்க?
3: அதான் பூ பூத்திருக்குது,
0: பூ பூத்திருக்கு நெல்லிக்கனி, இப்பதான் பூ பூத்திருக்கு.
3: ஆமா, நெல்லி மரம் இப்பதான் பூ. அப்புறம் இந்த இலந்த மரம் சொல்லுவாங்க மேம்,
0: இருக்குங்களா?
3: ஐயா அது காட்டுக்கு போனா பிரச்சனை வரலாம் மேடம். இலந்த மரம், நாவப்பழம்.
0: உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பழம் என்ன சார்?
3: எனக்கு பிடித்த பழம் வந்து விளாம்பழம்.
0: விளாம்பழம் சீசனல் ஃப்ரூட் தான் அது இல்லையா? குறிப்பா அந்த விநாயகர் சதுர்த்தி

0: டைம்ல கிடைக்கும் அந்த மாதிரி நேரங்கள்ல.
1: ஆமாங்க மேம்.
0: நன்றி சார் இணைப்புல வந்து சொன்னதுக்கு நன்றி. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
2: இயற்கையான பழமா இருந்தா காம்பு இருக்கும், பச்சை இருக்கும். அதே மருந்து அடிச்சா ஃபுல்லா காம்பு காம்பு எல்லாமே அமைஞ்சிருக்கேன்.
0: சோ இது ஒரு நல்ல விஷயம் இல்லீங்களா? எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் இது.
2: இதுக்காக தான் சொன்னேன். அதாவது இயற்கையான பழம் வந்து காம்பு பச்சை இருக்கும், பழம் மட்டும் மஞ்சள் இருக்கீங்க. மருந்து அடிச்சிட்டீங்கன்னா
0: இனிப்பா இருக்கும் நிறைய பேசப்படுது. அதெல்லாம் உண்மைங்களா சார்?
2: வீட்டுல மாம்பழம் அடிக்க மாட்டோம். மாம்பழம் சந்தோஷம்.
0: இந்த வருஷம் நீங்க சொல்ற மாதிரி மாம்பழங்கள் நாவல் பழங்கள்லாம் நிறைய கிடைச்சிட்டே இருக்கு. இப்ப வரைக்கும் நாவல் பழங்கள் நிறைய இடங்கள்ல பாக்க முடியுது. சமீபத்துல நம்ம அதிகமா பாக்கல, இப்போ அதிகமா நாவல் பழங்களை இந்த வருஷம் அதிகமா பாக்க முடியுது. நன்றி சார் இணைப்புல வந்து உங்களோட விஷயங்களை சொன்னதுக்கு நன்றி. இன்னைக்கு நேயர் நேரத்தில் பழங்களின் பயன்கள் குறித்து அழகாக வந்து நேயர்கள் எந்தெந்த பழங்கள் பிடிக்கும், எந்தெந்த பழங்களில் எந்த மாதிரி சத்துக்கள் இருக்குது, இன்னைக்கு ரசாயனமாக நிறைய பழங்கள் வந்து நிறைய வந்து கடைகளில் கிடைக்குது, ஸோ எப்படி பார்த்து வாங்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். திருச்சி மாவட்டம் லால்குடியிலிருந்து வெங்கடேசன்.
0: வாங்க வெங்கடேசன் சார், சொல்லுங்க.
3: இன்னைக்கு வந்து 3.5 இட்லி 1.5 தோசை சாப்பிட்டேன்.
0: சூப்பர் சார். கூடவே ஒரு பழம் சாப்பிட்டுக்கீங்க
3: நினைக்கிறேன். அப்புறம் ஒரு மாம்பழத்தை எடுத்து முக்கால் பழம்
0: சாப்பிட்டு நீங்க சொல்ல வந்தீங்க எனக்கு தெரியுது. என்ன நீங்க அளவோட சொல்லும் போதே பழம் சாப்பிட்டுருக்குன்னு சொல்ல வரீங்கன்னு தெரியுது.
3: அதுக்கு என்ன மாம்பழம் கேட்டீங்கன்னாக்கா நீலம்ங்கிற வகை மாம்பழம்.
0: நீலம் இதெல்லாம் கிடைக்குதுங்களா சார்? இப்போ
3: நீலம் வந்து கடைசி பட்டம் மாம்பழம் வரும்போது பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே மங்களம்பள்ளின்னு ஒரு பழம் வரும்.
0: ஆமா சார்.
3: செந்தூரம் வரும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பழம்னு சொல்றேன். செந்தூரம் வரும், அப்புறம் மல்கோவா வரும்,
0: மல்கோவா வரும்,
3: அப்புறம் கேக்குன்னு ஒரு பெயர்ல இப்ப ஒரு மாம்பழம்
0: வருது.
3: ஆமா, அது பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு, கை அளவுக்கு பெருசா வருது, ஒரு தேங்காய் சைஸுக்கு இருக்கு. அதை வெட்டினோம்னு சொன்னோம்னாக்கா உள்ள நிறைய சதப்பத்து இருக்கு, தோல் கொஞ்சம் கடினமா இருக்கு.
0: இனிப்பு எப்படி சார் இருக்கு? சுவை
3: இனிப்பு சாதாரண இனிப்பு, நிறைய மிக சுவந்த அதிக இனிப்புன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒண்ணு. அப்புறம் அது செந்தூர்னு ஒரு பழம் வருது. அப்புறம் இன்னொன்னு பழம் இருக்கு, அது பேர் நல்ல பேர் மாறிச்சு. அது பத்தி தோல் ரொம்ப மெலிசா இருக்கும் மாம்பழத்துல. நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி அதாவது அந்த பொருளை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம், கடைசி காம்பு வரலுமே ஒரே சீரான கலர் இருந்துச்சுன்னா அது எந்த பழமா இருந்தாலும் சரி, அது வந்து அது பழுக்க வச்சதுக்காங்கன்னு அர்த்தம்.
0: ரசாயன மற்ற பழமா?
3: ஆமா, எல்லா பழமுமே. இப்ப மா வாழைத்தாரெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த வாழைத்தாரில இருக்கிற அந்த தார் காம்பு வரலுமே பழுத்து இருக்கிற மாதிரி காமிச்சா ஏதோ ரசாயன கலவு இருக்குன்னு அர்த்தம்.
0: இருக்குன்னு அர்த்தம்.
3: ஆமா, பாதி பழுத்தும் பழுக்காம இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா மூட்டம் போட்டாங்கன்னு அர்த்தம். மூட்டம்ங்கிறது நாமளே சின்ன ஆரம்ப காலத்துல வீட்டுல ஒண்ணு இல்ல, ஒரு மா ஒரு வாழைத்தார் எடுத்து ரெண்டே ஒரே ஒரு ஊதுபத்தியை பத்த வச்சுட்டு அந்த கதவை மூடிட்டீங்கன்னா போதும், காலையில பக்குன்னு வந்துடும். அந்த புகை இருந்தாலே போதும் அதுக்கு மூட்டம்ங்கிறது.
0: நம்ம செய்தித்தாள் எல்லாம் வருது இல்லைங்க சார், அந்த செய்தித்தாள் போட்டு பழங்களை சுருட்டி வைக்கிறாங்க, உடனே ரெண்டு நாள்ல பழுத்து போகுது. அது என்ன காரணம்?
3: இருக்கும், அது இருக்க வேணும், அதோட இருக்க வேணும். இப்போ நம்ம இது சொல்றோம்ல, அரபு நாட்டுல பாலைவனத்துல பேரிச்சம்பழம் வருது. அந்த பேரிச்சம்பழம் பாத்தீங்கன்னாக்க திடீர்னு பழுக்கிறதுக்கு கால சூழ்நிலை எப்படி காமிக்கினாக்க, அதாவது அந்த வெயிலின் தாக்கம் நாமளால அதை உணர் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வெப்பம் வந்தது. மறுநாள் பாத்தீங்கன்னா எல்லா திராட்சை பழமும் பழுத்தும் அரபு நாட்டுல. அப்படிங்கும்போது அதுக்கு தேவையான அந்த சூழ்நிலை
0: வேணும். ஆமா,
3: ஆமா, இப்போ சாதாரணமா முட்டை பொறிக்கிறது அந்த கோழியோட வெப்பத்துல தானே பொறிக்குது, மற்ற உயிரினங்கள் பொறிக்கிறது. அது மாதிரி இது மாதிரி பொருள்கள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட வெப்பங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அதோட கால மாற்றத்துல பழுக்கிறதுக்கு உண்டான நிலை வந்துடும். இதை தாண்டி மரத்திலேயே

0: வந்து முதிர்ந்து பழுக்கிற அதோட கனிகளோட சுவை வேற,
1: சுவை வேற.
0: நம்ம இப்ப நம்ம வாழை மரம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க, இந்த ஸ்டாலி மத்தப்பட்ட வாழைப்பழ பாத்தீங்கன்னாக்க என்ன ஆகும்னாக்க, அது மரத்திலேயே கனிர காய் முத்தி அதெல்லாம் வெடிப்பு விட்டு அந்த காய் பழுத்து வந்துடும், அந்த பழம் பழுத்து வந்துடும். அதோட சுவைங்கிறது என்ன சிறப்பா இருக்கும். இது எல்லாத்துக்கு மேல இப்ப இருக்கிற பப்பாளி பழம் இருக்கு பாருங்க, நம்ம கடையில வாங்கி பாடுற சாப்பிடுற, இன்னும் சொல்ல போனா கடையில இருக்கிற பெரு ஒரு யதார்த்தமான செய்தி என்னன்னா, ஒரு ஒரு நிதானமான அளவை தாண்டி ஒரு அதிகமான ஒரு வளர்ச்சி வந்துச்சுன்னா அதுல வேதியியல் மாற்றம்
1: இருக்குன்னு அர்த்தம். அபரிமிதமான வளர்ச்சி
0: மனிதனோட வளர்ச்சியில கூட அப்படிதான். நீங்க கோழி எல்லாம் அப்படித்தானே, நீங்க எங்கேயாவது நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல வந்திருந்தா கூட அது அது பெருக்காது. அது ஆனா குட்டி இப்ப கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்குனாக்க வேதியியல் மாற்றம். அதனால எல்லா உயிரினங்க சார்ந்த எல்லாமே வேதியியல் மாற்றத்துல எதாவது வருதோ அதெல்லாம் வினையின் மாற்றம்னு அர்த்தம். அதனால இயற்கையா நம்ம இந்த பப்பாளி பழத்தை முக்கியமா எடுத்தா அவ்வளவு சத்துக்கள் இருக்கு, கண் பார்வைக்கு, மலச்சிக்கலுக்கு, எல்லாத்துக்குமே பப்பாளி பழம் தேவைப்படுது. ஆனா அந்த பப்பாளி பழத்தை நம்ம எப்படி சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா, காட்டுல குப்பை மேட்டுல வளர்ந்துருக்க பாருங்க,
1: அப்போ வந்து பப்பாளி நிறைய கிடைக்கும். நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து அதை சரியா அதோட இதை பயன்படுத்தவே மாட்டோம். இன்னைக்கு பப்பாளியே கடைகள்ல வாங்குறோம் நம்ம.
0: அவன் இப்ப கடையில வாங்கி பயன்படுத்துறோம், அதுல ஒண்ணு விதைகளே இல்லாத
1: பப்பாளியா இருக்கு. நன்றி சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி
0: அம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில எனக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றி சார்.
1: நன்றி சார், நன்றி. ஏன்னா நிறைய பேர் பேசணும், அதனாலதான். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா சொல்லுங்கம்மா.
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்க ராஜேஸ்வரி அம்மா.
2: அதாவது பழங்கள் எல்லாருக்குமே பிடித்தமானது.
1: நீங்க காலையில பழம் சாப்பிட்டீங்களா?
2: எனக்கு
1: சாப்பாடே இல்லாம ஒரு வாரம் வெறும் பழம் மட்டும் சாப்பிடணும்னா நீங்க எந்த பழத்தை சூஸ் பண்ணுவீங்க?
2: அதாவது அப்படி சாப்பிடுறது வந்து அவ்வளவு அப்படி ஒரு ஆரோக்கியம் சொல்ல முடியாது. சூஸ் பண்றது என்னன்னா,
1: நீங்க நீங்க சூஸ் பண்றது, நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பழம் ஒரு வாரம் எனக்கு பழமே கொடுத்தா அது அன்னாசி திராட்சை தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன்.
2: அன்னாசி ரொம்ப சாப்பிடக்கூடாதுப்பா, நாக்கு பொத்து போயிரும். அதனால அதை பார்த்து சாப்பிடணும். அதே மாதிரி பழங்களை வாங்க போகும்போது, அங்க கிட்டத்துல போகும்போது மனம்
1: ஒன்னாம் தேதியில இருந்து ஏழாம் தேதி வரைக்கும்
2: வனங்களுடைய நிறைய பழங்கள் இருக்கு எங்க தெருவுல. நெல்லி மரம், சீதா மரம், கொய்யா, அப்புறம் அண்ண இது இருக்கு, நெல்லிக்காய், பொடி நெல்லிக்காய், அரநெல்லிக்காய் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கொய்யா இருக்கு, கொய்யா எல்லாம் காய்ச்சி நாட்டு கொய்யா தொங்குது. அத பிள்ளைங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர பிள்ளைங்க எல்லாம் பறிச்சுட்டு போவாங்க, அதை வேணா எல்லாருமே அனுமதிப்பாங்க எங்க ஊர்ல. அதே மாதிரி பிள்ளை பழ மரங்க வச்சா பிள்ளைங்க எல்லாம் பறிச்சுட்டு போயிருங்கன்னு நினைக்க கூடாது. நம்ம வீட்டுல கட்டாயமா பழ மரங்க வைக்கணும். அதுகளை எல்லாம் ரோட்ல புள்ளங்குட்டி எல்லாம் கல்ல எரிஞ்சு சாப்பிட்டு பாக்குறத அனுபவிச்சாதான் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையா மாறும். மரங்களுக்கு இடம் ஒதுப்போம், நம்ம சிறப்பான வாழ்வும், நம்ம சந்ததிகளுக்கும் நல்லதை விட்டு செல்வோம். பணத்தை மட்டுமே விட்டு செல்லக்கூடாது, மரங்களையும் காடுகளையும் இயற்கைகளையும் அழிக்காம
1: பாதுகாத்து.
2: ஆமாங்க, நன்றிங்க.
1: பழங்களின் பயன்கள் குறித்து அழகாக பேசிட்டு இருக்காங்க நம்ம நேயர்கள். அதாவது வீட்டில் இருக்கிறவங்கள ஏதாச்சும் ஒரு பழத்தோட ஒப்பிடணும்னா நீங்கள் யாரை எந்த பழமாக சொல்லுவீங்க? அடுத்த முறை காலில் வரும்போது சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ரொம்ப கோபமாக இருக்காருன்னா அவரை பலாப்பழத்துக்கு ஒப்பிடுற மாதிரி, ஏன்னா வெளியில் பார்த்தா கரடு மூடாக இருக்கும் உள்ளே இனிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்கள ஏதாவது ஒரு பழத்தோட ஒப்பிடணும்னா யாரை எந்த பழத்தோட ஒப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம்.

0: சொல்லுங்க, எங்களோட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம தலைப்பு வந்து பழங்களின் பயன்கள்னு எடுத்திருக்கோம் இல்லையா. நம்ம வந்து இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளாஸா ஒரு வகுப்பறை மாதிரி இல்லாமல் நம்ம ஜாலியாக பேசலாம் இன்னைக்கு. ஏன் வந்து பஜ்ஜி போண்டாவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரும், ஏன் வீட்டில் வந்து பழங்களை வந்து அதிகமாக நம்ம வாங்கி இது பண்ண மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் பழங்கள் வாங்கி நிறைய அழுகி போற கதைகள் உண்டு நம்ம வீட்டில். பழங்கள் இருக்கும், ஆனால் அதை எடுத்து கட் பண்ணி சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி நிறைய கதைகள் உங்ககிட்ட இருக்கும், பேசுவோம், வாங்க டயல் பண்ணுங்க. 2275 240 2275 250 ஆகிய எண்கள்ல ஒரு நேர் வராங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார், எங்க இருந்து?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க பேசுங்க.
1: நான் குழந்தை நாதன் வாரியங்க.
0: சொல்லுங்க குழந்தை சார்.
1: நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். பழங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம், சொல்லுங்க சார்.
1: அதான் கேட்டேன், லைன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு கேட்டு முடிச்சிருக்கீங்க.
0: பழம் சாப்பிட்டீங்களா? என்ன பழம் சாப்பிட்டீங்க?
1: நீங்க பழம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல பழம் வாங்கிட்டு வந்து ஞாபகமே வருது
0: எனக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா நம்ம வீட்டுல பழங்கள் இருக்கும், எடுத்து அதை கட் பண்ணி சாப்பிட மாட்டோம். யாராவது கட் பண்ணி கொடுத்தா உடனே காலியாகும். பழங்களோட உங்களுக்கு இருக்கிற வந்து ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் இல்ல உங்களுடைய பயணம் அந்த மாதிரி நிறைய சொல்லுங்க.
1: எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பகுதியில என்ன கேட்டீங்கன்னா, இந்த முந்திரி பழம் பாத்தீங்கன்னா ஊட்டி ஆற்றில் மாதிரி எங்களுக்கு ஒரு சீசன்.
0: அப்படிங்களா?
1: அனைவருமே ஒரு டெய்லி ஒரு பழத்தை சாப்பிட்டு இன்பமாக ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வோம்.
0: இருக்கலாம் இருக்கலாம், இருங்க இருங்க பேசலாம். அதாவது உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஏதாவது ஒரு பழத்தோட ஒப்பிடணும், உங்க மனைவியோ இல்ல வீட்டுல இருக்க பசங்களையோ அக்கா தங்கையோ யார என்ன பழத்துக்கு ஒப்பிடுவீங்க சொல்லிட்டு போங்க.
1: அப்படி வர மாட்டி விடுறீங்களா?
0: சொல்லுங்க, பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிறோம்.
1: இந்த வீட்டுல எங்க பசங்க எப்பவுமே போயிட்டு நான் சபரிமலைக்கு வருஷம் போயிட்டு இருக்கேன்.

0: எல்லாம் எடுக்கும். உங்க பகுதியில் இருக்கிற அந்த முந்திரி பழம் அப்புறம் இப்ப நீங்க சொன்னீங்க இந்த கற்பூரவல்லி வாழைப்பழம் சொல்லக்கூடிய பழத்தை சாப்பிட்டாக்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதனால அனைவருமே ஒரு டெய்லி ஒரு பழத்தை சாப்பிட்டு இன்பமாக ஆரோக்கியமான வாழ்வாழ்வோம்.
1: இருக்கலாம் இருக்கலாம், இருங்க இருங்க பேசலாம். அதாவது உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஏதாவது ஒரு பழத்தோட ஒப்பிடணும், உங்க மனைவியோ இல்ல வீட்டுல இருக்க பசங்களையோ அக்கா தங்கையோ யாரை என்ன பழத்துக்கு ஒப்பிடுவீங்க சொல்லிட்டு போங்க.
0: அப்படி வர மாட்டி விடுறீங்களா
1: சொல்லுங்க, பரவாயில்ல தெரிஞ்சுக்கிறோம்.
0: இந்த வீட்டுல எங்க பசங்க எப்பவுமே போயிட்டு நான் சபரிமலைக்கு வருஷம் போயிட்டு இருக்கிறேன்.
1: சரி,
0: அப்ப என்ன திராட்சை தோட்டம் அதை விளையக்கூடிய இடத்துக்கு நேரடியா நல்லா போறாரு.
1: சரி,
0: குழந்தை பழமா
1: சரிங்க சார். நன்றி நன்றி. பழங்களின் பயன்கள் குறித்து அழகா சுவாரஸ்யமான நேயர்கள் வந்து இணைப்புல பேசிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு அப்புறமா.

11:56 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே நம்ம வந்துட்டோம். அதாவது நிறைய நேயர்கள் அழகா இன்னைக்கு பழங்களுடைய பயன்கள் பத்தி சொன்னாங்க. உள்ளூர் பழங்களை பொறுத்த வரைக்கும் உடலுக்கும் நம்ம மணிப்பரிசுக்குமே நல்லதுன்னு சொல்லலாம். ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் கிட்ட போக வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஆனா நம்ம ஊர் கொய்யா பழத்திலையும் நெல்லிக்காயிலையும் தர சத்து எந்த வெளிநாட்டு பழக்கத்துமே இல்லை. எந்த வெளிநாட்டு பழத்துக்கும் இது சலிச்சது இல்லைன்னு சொல்லலாம். காசு கொடுத்து நோயை வாங்குற இந்த அவசர உலகத்துல இயற்கையாவே நமக்கு கிடைச்ச அமுதம் தான் இந்த வர்ணஜால பழங்கள். தினமும் ஒரு பழம் சாப்பிடணும், நோயற்ற வாழ்வை நம்முடையதாக்கணும். உணவே மருந்து அப்படிங்கிறத விட பழங்களே அருமருந்து அப்படின்னு சொல்றது தான் சால சிறந்ததா இருக்கும். இவ்வளவு நேரம் உங்களுக்காக பழங்களுடைய பெருமைகளை பகிர்ந்து கொண்டது உங்கள் அன்பு சிநேகிதி அனிதா. மீண்டும் அடுத்த பகுதியில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையோடு இணைந்திருப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.

0: நேரம் 12:09.
1: நேயர்கள் கேட்க இருப்பது
2: அரங்கம், உழைப்பவர் அரங்கம்,
1: உழைப்பவர் அரங்கம்,
2: உழைப்பவர்

0: இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் மரத்திலான வடிவமைப்பு பொம்மைகள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யும் புதுச்சேரி அரியாங்குப்பம் ஜெயகணேஷ் சண்முகம் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
1: வணக்கங்க.
2: வணக்கம்.
1: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
2: நான் அரியாங்குப்பத்தில் பாண்டிச்சேரியில் இருக்கேன். மரபொம்மைகள் மற்றும் விளையாட்டு பொருட்களை உற்பத்தி பண்ணிகிட்ருக்கேன்.
1: மரத்திலான பொருட்கள், விளையாட்டு பொம்மைகள், எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? இல்லை ஏற்கனவே இது சம்மந்தமாக ஏதாவது தெரிஞ்சு வச்சுருந்தீங்களா? இல்லை இது சம்மந்தமாக ஏதாவது படிப்பு படிச்சிருக்கீங்களா?
2: நான் இது சம்மந்தமாக நேரடியாக படிக்கல. ஆனால் வந்து நான் கலைத்துறையில் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பாண்டிச்சேரியில் படித்தேன். அது முடிச்சுட்டு ஒரு 20 வருஷம் ஐடி இண்டஸ்ட்ரியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப நிறைய கார்ப்பரேட் ப்ரோக்ராம்ஸ்க்கு போகிறப்ப இந்த மாதிரி கலைப்பொருட்களை பரிசீலிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ அதை நான் தயாரிக்கும் பணியில் நான் இருப்பேன். அது ஒரு எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. அதுக்கப்புறம் கோவிட் டைமில் கொஞ்சம் நாள் கேப் கிடச்சவொடனே இது சம்மந்தமாக நம்ம ஏன் தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே சுயமாக ஒரு தொழில் தொடங்குவதற்காக நேரத்தை ஒதுக்கி அதுக்கான ரிசர்ச் பண்ணி நான் ஆரம்பித்தேன்.
1: இப்போ கலைப்பொருட்கள் அதை தயாரிக்கும் போது நமக்கு அதில் முதல்ல ஆர்வம் இருக்கணும். அப்புறம் நுணுக்கமான விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் போது வந்து பயிற்சி இருக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க?
2: கம்பெனிகளெல்லாம் வேலை செய்கிறப்பெல்லாம் வந்து முக்கியமாக கணிப்பொறிகள் வச்சு தான் வேலை செய்வது உண்டு. அதில் நான் டிசைனிங் நல்லா தேர்ச்சி பெற்றிருக்கேன். ஸோ நான் கணிப்பொறி மூலம் டிசைன் செய்து அதை டெக்னாலஜி மூலயமா பொருட்களை தயாரிப்பதற்கான வேலையில் ட்ரைனிங் கொஞ்சம் எடுத்தேன். அது பிரகாரம் இதை நான் செய்ய ஆரம்பித்தேன்.
1: இப்போ பொதுவாக வந்து மரத்திலான பொருட்கள், அதில் பார்த்திங்கன்னா நடவண்டி, குதிரை பொம்மை, எருது பொம்மை, அந்த காலத்தில் வந்து குழந்தைக்கு விளையாடுறதுக்கு இந்த மரப்பாச்சி பொம்மை எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். நம்மளாம் சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப ஃபேமஸ். இப்போல்லாம் உள்ள பசங்களுக்கு வேறு மாதிரி போயிடுச்சு உலகம். இருந்தாலும் வந்து இந்த பழமையை விரும்புகிறவங்க இன்னமும் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நேசிக்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த தொழிலெலாம் இப்போ எப்படி இருக்குது? அதில் நீங்கள் எதாவது பண்ணுறீங்களா?
2: கண்டிப்பாக பிளாஸ்டிக் டாய்ஸ் தான் இப்போ மார்க்கெட்டில் புழக்கத்தில் இருக்குது. மர சம்பந்தமான பொம்மைகளை வந்து தேடி வாங்குறவங்க ரொம்ப கம்மி தான். ஆனால் இப்போ காலங்கள் கொஞ்சம் சமீப காலங்களாக மாறுது. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் டாய்ஸ் மேலே ஒரு மக்களுக்கு ஒரு அதிருப்தி உருவாக்கிட்டு இருக்கு. அது
1: சுற்றுச்சூழலுக்கு எதிரான,
2: சுற்றுச்சூழலுக்கு எதிரானது. அது ஒரு குழந்தைகளுக்கான ஏற்ற ஒரு டாய்ஸாக இருக்காது. அது இல்லாமல் அது விரைவில் வந்து அது
1: உடஞ்சி போயிடும், அப்புறம் வீணா போயிடுது.
2: வீணா போயிடுதும்.
1: இதே ஒரு மரப்பாச்சுன்னா நம்ம அண்ணனுக்கு வாங்கினது 5வது பிள்ளை வரைக்கும் பயன்படும்.
2: இப்போ பழங்கால மரப்பாச்சி பொம்மைக்கெல்லாம் வந்து ரொம்ப மதிப்பு இருக்குது. 1 லட்சம் 2 லட்சம் விலை கொடுத்து வாங்குவதற்கெல்லாம் ஆள் இருக்கிறாங்க. அது சம்மந்தமாக நான் காரைக்குடி இந்த மாதிரி இடங்களில் போய் ஆராய்ச்சியும் பண்ணது உண்டு.
1: இப்போ மரத்திலான பொருட்களில் நீங்கள் வந்து மரப்பாச்சியெல்லாம் செய்கிறீங்களா? விற்பனையெல்லாம் எப்படி இருக்குது? மக்கள் எப்படி நேசிக்கிறாங்க?
2: மரப்பாச்சி பொம்மை, அப்புறம் வந்து பல்லாங்குழி, அதுக்கப்புறம் வந்து ஆடுபுள்ளி ஆட்டம் விளையாடக்கூடிய அந்த கேமு, ஸ்னேக் அண்ட் லேடர்னு சொல்லுவாங்க, பாம்பு ஏணி பழைய காலத்து கேம், அதெல்லாம் இதெல்லாம் வந்து நாங்கள் தயாரித்து மக்களிடையே விட குழந்தைங்களிடம் வந்து இதை கொண்டு போய் சேர்த்தோம். அவங்க நார்மலாக விளையாடக்கூடிய டாய்ஸை விட இதில் விளையாடக்கூடிய நேரங்கள் அதிகமாகுது. இது என்னுடைய குழந்தைகள்கிட்டே நான் கொடுத்துருக்கேன். அவங்க மொபைலெல்லாம் மறந்து இப்போ அதிக நேரம் இதில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இதன் மூலயமா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறாங்க. வாழ்க்கை பாடம்லாம் கற்றுக்க முடியும். அது இல்லாமல் இதுக்கு இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தியாக ஆகிட்டு வருது. இதை வந்து குவாலிட்டியாக கொடுக்க வேண்டியது தான் நம்மளோட கடமை. இப்போ அந்த காலத்து மாதிரி ரொம்ப ஒரு பேப்பர் காகிதத்தில் இருக்கக்கூடிய போர்டு இல்லாமல் ரொம்ப சஸ்டைனபிளாக, அதாவது ஒரு தீர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை உருவாக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான இடங்கள் மார்க்கெட்டில் இருக்குது.
1: பொதுவாக வந்து இப்போ மரப்பாச்சி அப்படின்னா அது எந்த மரத்தில் செய்வீங்க? அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. குவாலிட்டியாக இருக்கணும், ஷேப் நல்லா இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்ல கவர்ச்சியாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா?
2: ரோஸ் வுட்டு, சாண்டில்வுட்டு, வேப்ப மரம், இது போன்ற மரங்களில் தான் மரப்பாச்சி ஆரம்பத்து காலங்களில் செய்திருக்காங்க. இப்போ அந்த மாதிரி மரங்கள்லாம் நமக்கு அதிகமான கிடைக்கிறது கிடையாது. அதனால் அது போன்ற உருவங்களை இப்போது உள்ள மரங்கள் மீது நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பால் வகை மரங்கள்னு சொல்லுவாங்க, மாமரம், பலாமரம், பூவரச மரம், இந்த மாதிரி மரங்களில் செய்யறது உண்டு.
1: இப்போ வேப்ப மரத்தில் வந்து ஒரு மரப்பாச்சி அப்படின்னா அந்த குழந்தை வந்து வாயில் வச்சு அதை கடிச்சிட்டு இருந்தாலும் அது வந்து ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் இதெல்லாம்

0: யோசித்து தான் செஞ்சுருக்காங்க. நம்ம அப்படி தான் இதை எடுத்துக்கணும். இப்போ லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கூட வந்து மரத்திலான பொருட்கள் எல்லாம் நான் கடையிலலாம் பார்க்குறேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் எதாவது பண்ணுறீங்களா?
1: ஆ, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து சிபிஎஸ்இ சிலபஸ் இருக்கிறதுனால ஸ்டெம் எஜுகேஷன் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி பாடத்திட்டமாக இருக்குது. அது வந்து ஏஜ் குரூப்பாக குழந்தைங்களுக்கு விளையாட்டு மூலியமாக சொல்லித்தரக்கூடிய
0: விளையாட்டின் மூலம் கல்வி
1: கல்வி எப்படி சொல்லித்தரலான்றதுக்கு மாண்டசரி எஜுகேஷன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து இப்போ எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் அமல்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாருமே இப்போ அதை கொஞ்சம் நோக்கி பயணிச்சுட்டு வராங்க. பேரண்ட்ஸும் வீட்டில் அவங்க குழந்தைங்களுக்கு இது வந்து தனிப்பட்ட முறையில் வாங்கி வீட்டிலே இது வந்து எப்படி விளையாடுறது, எப்படி பசில்ஸ்லாம் செய்கிறது அப்படின்றத ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இது மூலிமா நம்ம வந்து குழந்தைங்களோட எதிர்காலத்தை வந்து ஒரு மொபைல் இல்லாமல் டிவி அடிக்ஷன் இல்லாமல் அவங்களா சுயமாக யோசித்து ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறப்ப ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இதற்கான முயற்சி எடுக்கணுன்றது தான் எங்களை மாதிரி பொம்மை தயாரிக்கும் நிறுவனமாக நாங்கள் யோசிக்கிறோம்.
0: பொம்மையை நீங்கள் தயாரிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நுணுக்கத்தெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்க வேறு விதமாக இதை எப்படிலாம் செய்யலாம் அப்படின்லாம் அவங்க யோசிக்க முடியும். நீங்கள் இதுக்கு ஏதாவது ட்ரைனிங்கு இதெல்லாம் கொடுக்குறீங்களா? மாணவர்கள் காலேஜ் படிக்கிறவங்க இவங்களுக்கு ஏதாவது பயிற்சிகள்லாம் கொடுக்குறீங்களா?
1: கண்டிப்பாக. புதுச்சேரியில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பை தேடி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்ம வச்சிருக்கோம், இதில் வந்து நம்ம கற்றுக்கலான்றது அரசு வழியிலையும் நிறைய சலுகைகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து எல்லாரும் படிக்கணுன்றது தான் எங்களோட ஆசை. நிறைய தேவைகள் இருக்கிறதுனால இதை வந்து சிறு குறு தொழில்கள் வந்து நிறைய உருவாக்குற வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு எப்போதுமே தயாராக தான் இருக்கிறோம். இப்போ எங்ககிட்டயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. காதி போர்டு வில்லேஜ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இதுக்கான சலுகைகள் நிறையா இப்போ ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்எம்இல இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் சொல்லுவோம், அந்த ஸ்கீம்ஸ்லையும் இதில் வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு.
0: பிஎம்இஜிபிக்கான
1: சலுகைகள் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஆரம்ப கட்டத்திலே வந்து 50 லட்சம் வரைக்கும் தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் தராங்க. பிஎம்இஜிபி ஸ்கீமுக்கு கீழே வரக்கூடியது தான் கேவிஜிஐசி. அவங்க வந்து இதுக்கான ட்ரைனிங் ப்ராசஸ் எல்லாம் செய்யறாங்க. இது வந்து கண்டிப்பாக கற்றுக்கொள்ளணும்ன்றவங்க எல்லாருக்கும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இதை கத்துக்கிறதுக்கான ட்ரைனிங் கேவிஐசியோட பேசியிருக்கோம். அவங்க புதுச்சேரியிலே வந்து ஒரு 50 பேர்கிட்ட ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கான தயார் நிலையிலும் இருக்கிறாங்க. இது பேச்சுவார்த்தையில் இருக்கு.
0: கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இன்னொன்று சார், மர பொம்மைகளில் பல வித்தியாசமான பொம்மைகள் இருக்கு. சிலது வந்து ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்குது, சிலது வந்து ரொம்ப கிரியேட்டிவாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி ஈடுபட்டு செய்கிறீங்க?
1: ஆரம்பத்தில் நிறைய ஈடுபாடுகளோடு தான் இதை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய கம்பெனிஸு மற்ற தேவை உள்ள ஆட்கள் எங்களை வந்து சந்தித்து எங்ககிட்ட கேட்குறப்ப ரொம்ப வித்தியாசமான பொருட்களை உருவாக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அது இன்றைய காலகட்டத்தில் மாடர்ன் ஏஜ்ன்னு சொல்லலாம், மாடர்ன் டாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பாரம்பரிய கலைகள் நம்ம கற்றுக்கிட்டாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பொம்மைகள் தயாரிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதுக்கு உண்டான முயற்சிகளும் அதுக்கு உண்டான ஆராய்ச்சிகள் பணிகளும் நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலங்களில் கிராஃப்ட் சப்ஜெக்ட் வந்து ஒரு மேண்டட்டரியாக இருந்துச்சு, இப்பயும் இருக்குது. இப்பயும் ஓவியம் மற்றும் கிராஃப்ட்ன்ற சப்ஜெக்டு எல்லா கல்லூரியிலையும் பள்ளிக்கூடங்களிலும் இருக்குது. இதை வந்து இன்னும் மேன்மைப்படுத்தணும்.
0: இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்கள், அதை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்குது, பி சி சுலா மேடம் பாடினது, சிலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்குன்னு சொல்லிட்டு.
0: அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு?
1: அதில் இருக்கிற கண்ணதாசனோட வரிகள் ரொம்ப பிடிக்கும். உங்கள் குரலில் அதை கேட்குறப்ப எனக்கு ஒரு இனிமையான ஒரு சூழல்.
0: நிச்சயமாக. இப்போ அந்த பாடல் நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி வந்து மரத்தினால் செய்யப்பட்ட பொருட்கள், பொம்மைகள், நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய சேவைன்னு பார்க்கும்போது கல்வி விஷயத்தில் அதை எப்படி பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் செய்கிறீங்க? ஏன்னா வந்து ஒரு டாய்ஸ்னால் அது வந்து நம்ம எஜுகேஷன் பர்பஸுக்கு எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, வீடுகளில் வந்து நம்ம பயன்படுத்துறது, அலுவலகங்களில் பயன்படுத்துறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போ எங்களுடைய டாய்ஸ் மேனுஃபேக்சரிங் நாங்கள் பண்ணுறப்ப மாண்டசரி டாய்ஸுன்றது ஒரு செக்ஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து 6 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான பொம்மைகள், அதில் வந்து தனி செக்மெண்ட்டாகவே வச்சுருக்கோம். அது இல்லாமல் 7 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு தனியாக டாய்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஏஜ் கேட்டகரியில் அது அவங்களுக்கு தகுந்த டாய்ஸை நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இது இல்லாமல் வீடுகளுக்கு தேவையான அலங்கார பொருட்கள், அது மர சம்பந்தமான பொருட்கள். இப்போ ஒரு வீட்டில் நிறைய மரப்பொருள் இருந்ததுன்னா வீடோட அமைப்பே ரொம்ப அருமையாக இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ நிறைய பிளாஸ்டிக் பொருட்களான பொருட்கள் வைத்து ஒரு

0: வீடு இருந்துச்சு அப்படின்னா அங்கே நமக்கு இயற்கையான ஒரு சுவாசம் கூட கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்காது. ஸோ நம்மளோட அமைப்பை வந்து நம்ம ஒரு இயற்கையான சூழலில் வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பொருட்களை வந்து நாங்கள் தயாரிச்சிட்ருக்கிறோம்.
1: இதில் வந்து மரம் மரத்திலான பொருட்கள் வீட்டில் இருக்கும் போது சப்தத்தை வந்து அப்சர்வ் பண்ணணும். அதனால் வந்து நம்ம எவ்வளோ வேகமாக பேசணும்னாலும் சரி அது பக்கத்து வீடு எழுத்து வீடுலாம் கேட்காது. மரத்துக்கு இயற்கையாக அந்த குணம் உண்டு. அது வந்து சத்தத்தை வந்து தனக்குள்ளே உள் வாங்கிக்கும். இப்போ நம்ம உட்காந்துருக்க இடத்துல கூட சுற்றி பார்த்தீங்கன்னா இது அக்வஸ்டிக் சிஸ்டம் உள்ளது தான். இது இது பார்த்தீங்கன்னா சத்தத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், எதிரொலிக்காது. இப்போ மரத்துக்கு அப்படி ஒரு விசேஷ குணம்லாம் இருக்குது. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா மரத்திலான பொருட்கள் வீட்டில் வச்சுக்கிறது வந்து நல்லது, முடிஞ்ச வரைக்கும் அதை செய்யுங்க அப்படின்னு நம்ம மற்றவங்கள்ட்டையும் சொல்லணும் இல்லையா. அது கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா இரும்பாலான பொருட்கள், வெறும் பிளாஸ்டிக்கான பொருட்கள் இதெல்லாம் வீட்டில் வச்சிருக்கும் போது அது இயற்கைக்கு வந்து எதிரானது, சுவாசத்துக்கு கூட கெடுதி. நீங்களே சொன்னீங்க அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து வீடுகளில் வந்து அலங்கார பொருட்கள் வைக்கணும்னு நினைக்கிறவங்க மரத்திலான அது வந்து ஒரு கலைநயமும் இருக்கும், காலத்துக்கும் நீடிச்சு இருக்கும். ஏன்னா நம்ம தாத்தா காலத்தில் பயன்படுத்தினதெல்லாம் இன்னை வரைக்கும் நம்ம வச்சிருக்கோமே. அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அலுவலகங்கள்லையும் சொல்லுங்களேன் என்னென்னலாம். சரி,
0: இப்போ வந்து ஐடி துறையில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அவர்களோட டேபிள்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து உடன் ஆர்கனைசர்ஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பொருள் வைத்து அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி அதை டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். இது கஸ்டமைஸ்டாகவும் நம்ம பண்ணுறோம். பெரும்பாலும் வந்து மரங்கள் வெட்டி தான் மரப்பொருள் செய்கிறாங்கன்றது ஒரு கருத்து நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் யாரும் மரம்லாம் வெட்டுறது கிடையாது. தூத்துக்குடின்ற ஒரு ஹார்பர் மூலயமா நமக்கு பல்வேறு நாடுகள்லேருந்து மரங்கள் வந்து மரப்பொருள் செய்வதற்காகவே காடுகள் வளர்க்கப்பட்டு அந்த காடுகள் வந்து அறுவடை செய்துப்பட்டு நமக்கு கொண்டு வந்த
1: பொருட்கள் வருது.
0: ஆமாம், அதனால் வந்து மரங்களை அழித்து தான் நம்ம வந்து செய்யணும் அப்படின்றது கிடையாது. பிளாஸ்டிக் பொருள் யோசிக்கிறப்ப லைஃபோட அடுத்த பரிமாணத்துக்கு நம்ம போக வேண்டியது இருக்கு. அப்போ அதிகமாக நம்ம வந்து பிளாஸ்டிக் பொருளை தவிர்த்து மரப்பொருள் சார்ந்த விஷயங்களை நம்ம சுத்தி வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போ இன்னும் ரொம்ப நவீனப்படுத்தி நம்ம சுகர் கேன் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, சுகர் கேன் டஸ்ட், அதுக்கப்புறம் வந்து அந்த நெல் உமிழ்
1: சக்கையெல்லாம்
0: பயன்படுத்தி
1: அதை கூழாக்கி அதுலேருந்து வந்து மரப்பொருட்கள்
0: உருவாக்க வேண்டிய
1: பீரோலாம் கூட அது மாதிரி வருது. மரக்கூழ்
0: கோதுமையிலேருந்து எடுக்கக்கூடிய உமிழ், கோதுமை செடிக்கு வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து இந்தியாவில் இருக்கு. அது இங்கேருந்து பல நாடுகளுக்கு அதுலேருந்து தயாரிச்சு அனுப்புறாங்க. இப்போ நம்ம கிட்டேருந்து நிறைய மற்ற நாடுகள் வந்து நிறைய விஷயங்கள் இயற்கையிலேருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் இக்கோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ண முடியும்ன்றது நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்கோம். ஆனால் மக்கள் பயன்பாட்டுக்கு இதை கொண்டு வரணும், அதுக்கான முயற்சிகள் வந்து மக்கள் எடுக்கணும். ஸோ அவங்களோட தேடல் எல்லாமே வந்து இயற்கை சார்ந்த பொருட்களை வாங்கி தன்னோட குழந்தைங்களுக்கும் தன்னோட வீட்டுக்கும் தன்னோட வேலை செய்யக்கூடிய அலுவலகத்திலையும் வச்சுக்கணுன்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கணும்.
1: நிச்சயமா, இப்போ வாழை மரம் நம்ம வந்து பழத்தை பயன்படுத்திட்டு தண்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிடறோம், பட் அந்த வாழை மட்டையிலேருந்து அதை கூழாக்கி அதுலேருந்து புடவை கூட வருதுங்கிறாங்க.
0: மிருகங்களை கொன்று அதுலேருந்து வரக்கூடிய தோல் வகையை வைத்து பைகள் தயாரித்த காலங்கள் போய் இப்போ வாழை நாறுகள் மூலமா வந்து ஃபேப்ரிக் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
1: தென்னை மட்டையில இருந்து கூட வந்து கூழாக்கி அதுல இருந்து கூட மரப்பொருட்கள் எல்லாம் செய்யறாங்க.
0: இப்போ இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து கடலில் கலக்குது, அது வந்து மற்ற உயிரினங்கள் அது வந்து சாப்பிடுது, திருப்பியும் அதே உயிரினங்களை நம்ம
1: இல்ல மைக்ரோ பிளாஸ்டிக் அது வந்து உள்ள போய் நானோ பிளாஸ்டிக் உள்ள போயிட்டு அந்த மீனுடைய உடம்புல இருந்து அந்த மீனை சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு வந்து
0: கேன்சர் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம்.
1: பிளாஸ்டிக் மிக மோசமானது, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளும் அழியாமல் அப்படியே இருந்து சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய கேடு. மண்ணையும் கெடுக்குது, நீரையும் கெடுக்குது, எல்லா உயிரினங்களுடைய உடம்புலையும் இப்போ வர ஆரம்பிச்சுங்கிறாங்க. அதனால வந்து இந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை நீங்கள் பயன்படுத்தினீங்க. மரப்பொருட்கள் அதை பயன்படுத்துறதுனால சுற்றுச்சூழலுக்கு அவ்வளோ தூரம் நல்ல விதத்தில் அப்படின்னு சொன்னீங்க, அது கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது வந்து சைல்டு சேஃப் அப்படின்னு சொல்கிறீங்க, குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு விளையாட்டு சாமான் அப்படின்னு சொன்னீங்க. ஈக்கோ ஃப்ரெண்ட்லி சைல்டு சேஃப் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதாவது ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் சைல்டு சேஃப்னு சொல்கிறது எதுக்குன்னா, நம்ம தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு பொம்மைகளுக்கும் வந்து பிள்ளைகள் வந்து அதை அணுகுமுறைன்னு சொல்லுவாங்க, பயன்படுத்தும் முறை, இது வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக யோசிக்கணும். குழந்தைகளுக்கான தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு டாய்ஸ்லையும் வந்து ஷார்ப் எட்ஜஸ், அதாவது கூரான நுனிகள் இருக்கக்கூடாது. ஆமாம், ஸ்பெஷலாக அதுக்காக அந்த எட்ஜஸ் எல்லாம் ஸ்மூத்தன் பண்ணி பொம்மைகள் தயாரிக்கிறது உண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி வேப்ப மரத்தில் வந்து பிள்ளைகளுக்கு டாய்ஸ் வந்து, இப்போ நம்ம வேப்ப மரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒரு

0: காலத்தில் இது வந்து தீவிரமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடில். வேப்ப மரங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்குன்னு ஒரு தனி தன்மை இருக்குது. வீட்டுக்கு வெளியே எப்படி வந்து வேப்பம் கொழுந்து சில பேர் வீட்டின் வாசப்படியில் வச்சுருப்பாங்க, அது வந்து ஒரு காஸ்மிக், எந்த அசுத்தமான ஒரு விஷயங்களும் வேப்பம் எண்ணெயிலையோ
1: கிருமி நாசினி
0: கிருமி நாசினி.
1: ரெண்டாவது வந்து வேப்ப இலை வந்து ஒரு கட்டிங் கட்டிங்காக இருக்கிறதுனால அந்த ஷார்ப் எட்ஜஸ் வழியாக அதிகமாக ஆக்சிஜன் அயன்ஸ் வெளியில் வரும், அந்த மாதிரி மர வகையாது. அதனால் வந்து நம்ம வீட்டு வாசல்லாம் இல்லை கொல்ல பக்கம் வேப்ப மரம் வளர்த்தோம்னா நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், பிராணவாயு வந்து நல்ல முறையில் கிடைக்கிறதுக்கு வேப்ப மரம்.
0: வீட்டின் அறுவுகாலே வந்து வேப்ப மரத்தில் செய்வதும் உண்டு, அதை வீட்டின் கதவுகள் அந்த மாதிரிலாம் பண்ணுறது உண்டு.
1: சரி, இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் செய்கிறீங்க, மத்திய அரசோடைய ஸ்கீம் சொன்னீங்க, பிஎம்இஜிபி ஸ்கீமு. இப்போ நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க பல பேருக்கு ஒரு ஆர்வம் தோன்றலாம், அவங்க வந்து நம்மளும் இது மாதிரி செஞ்சு தொழில் ரீதியாக பண்ணி ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக்கிக்கிட்டால் நல்லது தானே?
0: கண்டிப்பாக
1: அந்த விதத்தில் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும் நீங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்கள், அதை நம்ம கேட்டுட்டு அந்த நிறைவான கருத்துக்கள்லாம் நம்ம பேசலாம்.
0: திருமாணிக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துலேருந்து பொம்மக்கா பொம்மக்கா பாடல், அது குடும்ப பாடல் ஒன்று, ரொம்ப நல்லாயிருக்கும்.
1: நல்லாயிருக்கும். சரி, அந்த பாடலை இப்போ நம்ம கேட்டுட்டு நம்ம நிறைவான கருத்தை பேசலாம்.

பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் கேட்டேன், இந்த பிஎம்இஜிபி இந்த ஸ்கீமில் வந்து அரசாங்கம் பல உதவிகள் செய்து இதில் வந்து பலனடையணும் அப்படின்னா வந்து உங்களை மாதிரி

0: இருக்கிறவங்க, அதுவும் குறிப்பாக வந்து ஆர்வத்தோடு இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க இதில் ஈடுபடணும், நாமளும் வந்து இந்த மாதிரி மரப்பொருட்கள் செய்கிறது, பொம்மைகள் செய்கிறது, இதில் ஒரு ஆர்வம் கட்டி நம்ம செய்யலாம், இதை ஒரு தொழிலாக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன?
1: நம்ம புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக சிறந்த டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம். ரொம்ப பழங்காலங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் புதுச்சேரியின் மீது கலைப்பொருட்கள் வாங்குவதற்காகவே நிறைய பேர் புதுச்சேரியில் வந்து தேடல் உண்டு. ஆனால் இப்போ நமக்கு இருக்க சூழ்நிலையில் இந்த பொருட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, தயாரிக்கும் நிறுவனங்களும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து நிறைய கலைப்பொருட்களை உருவாக்க வேண்டிய சூழல் இன்றைக்கி இளைஞர்களுக்கு வந்து தேவைப்படுது. நிறைய இளைஞர்கள் வந்து இது சம்பந்தமாக படிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா அரசாங்கம் வந்து எப்போதும் தயார் நிலையில் தான் இருக்குது. ஒரு காலத்தில் நானே படிக்கிறப்பெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்குமா, அரசாங்கம் நமக்கு உதவி ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு உதவி பண்ண முடியுமான்னு இருந்த இயங்கிட்டு இருந்த காலங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த காலங்கள்லாம் இல்லாத நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது. கவர்மெண்ட் வந்து இப்போ பிஎம்இஜிபி ஸ்கீம்ஸ் வந்து உதயம் போர்ட்டல் மூலயமா ஈஸியாகவே அணுகலாம். குவாலிஃபிகேஷன் ரொம்ப மேண்டட்டரி கிடையாது, தொழில் சார்ந்த உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்தால் போதும். இப்போ என்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கிறவங்ககிட்ட கற்றுக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் எடுத்துகிட்டு போய் அதை வைத்து நம்ம வந்து லோன் வாங்கிக்க முடியும். அதுக்கான ஆலோசனைகளும் வந்து புதுச்சேரியில் டிக் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க,
0: தொழில் மையம்,
1: ஆமாம், ஒரு குழுவே இருக்குது. அவங்க வந்து இதுக்கு சம்பந்தமான நிறைய ஆலோசனைகளையும் கொடுக்குறாங்க, ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. ட்ரைனிங்க்கு எடுக்கிறவங்களுக்கு சலுகைகள் ப்ளஸ் ஸ்டைஃபண்ட், அவங்க எந்த சம்பந்தமான தொழில் கற்றுக்குறாங்களோ அந்த தொழில் சம்பந்தமான உபகரணங்களையும் கொடுக்குறாங்க.
0: இவ்வளோ விஷயங்கள் வந்து அரசாங்கம் உதவி செய்யுது.
1: ஆமாம்,
0: இப்போ இதெல்லாம் வந்து பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும். பல்வேறு ஆலோசனைகள் சொல்லியிருக்கீங்க, நிறைவான கருத்து எதாக இருந்தால் சொல்லுங்கள், அதோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: இப்போ புதுச்சேரி சூழ்நிலையில் நிறைய இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து வேலை தேடி மற்ற கம்பெனிகளுக்கு போய்
0: ஒரு எஜமானர்கிட்ட வேலை செய்கிறவங்களா,
1: வேலை செய்யாமல் இல்லாமல்
0: தொழில் செஞ்சு தனக்குத்தானே முதலாளி, அப்படி வந்து வாழ முடியும்.
1: அப்படி வாழறதுக்கான நல்ல ஒரு அடிப்படையான நமக்கு ஒரு ஒரு அமைப்பு இங்கே இருக்கு. ஸோ இதை பயன்படுத்திக்கணுன்றது தான் என்னோட முதல் நோக்கம். ரெண்டாவது, எங்களை மாதிரி படித்துட்டு நிறைய அனுபவம் மிக்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறப்ப எங்களை வந்து எப்போ வந்து அணுகினாலும் நாங்கள் ஆலோசனைகளும் உதவிகளும் நாங்கள் எப்பயுமே செய்யறது.
0: உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லுங்க, யாராவது உதவின்னு தேவைப்பட்ட உங்களை தொடர்பு கொள்ளலாம் இல்லையா?
1: என்னோட தொலைபேசி 9901093500, இது என்னோட தொலைபேசி எண்.
0: இன்னொரு தடவை சொல்லிடுங்க,
1: 9901093500.
0: நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுவும் இயற்கையை பாதுகாக்கிறதுல நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றா இருக்கிறோம். அந்த விதத்தில் வந்து மரத்திலான பொருட்கள், அது கலைப்பொருட்கள், அது வந்து பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அதை வந்து தயாரிக்கிறீங்க, உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கங்க.
1: எனக்கும் ரொம்ப சந்தோஷம், ஆல் இண்டியா ரேடியோவில் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மரத்திலான வடிவமைப்பு பொம்மைகள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யும் புதுச்சேரி அரியாங்குப்பம் ஜெயகணேஷ் சண்முகம் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இத்துடன் இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.
3: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்,
2: உழைப்பவர் அரங்கம்,
3: உழைப்பவர் அரங்கம், அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
2: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக தினந்தோறும் பகல் 12:30 நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
4: நேரம் 12:30 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இனி வருவது

இன்றைய பன்னிசை மாலையில் டிவி சுந்தரவள்ளி அவர்கள் பாடியவை இடம்பெற இருக்கின்றது. தொடக்கமாக குடத்தாமரை என தொடங்கும் விருதாச்சலம் திருப்புகழ்.

வலம் வந்தது பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலையில் டிவி சுந்தரவள்ளி அவர்கள் பாடியவற்றை கேட்டோம்.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம்.
1: சில நொடிகளில் வருவது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.
0: பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார்.

0: உள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று காலத்தின்போது மருத்துவர்களின் அளப்பரிய சேவையை நினைவு கூர்ந்துள்ள அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவை விரிவாக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மருத்துவ படிப்புகளுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவில் இளைஞர்கள் மருத்துவர்களாக உருவெடுக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நோய் தடுப்பு மருத்துவம், நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மருத்துவர்கள் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயம் போற்றத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவர்கள் நோய்க்கான சிகிச்சை அளிப்பவர்களாக மட்டுமின்றி சுகாதாரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் திகழ்வதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் தீபா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மருத்துவர்கள் நோய்க்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மட்டுமல்ல, நோய் வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கவும் வழிகாட்டுபவர்களும் ஆவர். நமது ஆரோக்கியம் நம் கைகளில் தான் உள்ளது. சத்தான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், புகையிலை மற்றும் மதுவை தவிர்த்தல், தேவையான தடுப்பூசிகள் மற்றும் காலமுறை உடல்நல பரிசோதனைகள் ஆகியவற்றை கடைபிடிப்போம். மனித உயிரை காக்கும் உயரிய பணியில் அறிவையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் இணைத்து சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
0: தேசிய பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். இவர்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமையின் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். 1949 இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் தொடங்கியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இது மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் ஊரக பகுதி மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பு நிதியாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவம் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் புதிய ராணுவ தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்ப அடிப்படையில் இந்திய ராணுவம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். எல்லைப்பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக

0: வும் ஜெனரல் தீரத் சேத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 11 ஆண்டுகள் சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் கிராமங்களில் மட்டுமன்றி 2வது மற்றும் 3வது நிலை நகரங்களும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவோர் மற்றும் புத்தொழில் தொடங்குவோர் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வணிகம், பொதுச்சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தில்லியில் 19 கிலோ வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 2930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று வெளியிட்டார். சென்னையில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 130,767. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 105,245. 3வது பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 236,017.
0: ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் இன்று பேருந்து ட்ரக்குடன் மோதி தீப்பற்றி எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர், 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தில்லி மும்பை விரைவுச் சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் தௌசா மாவட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பி ஹரீஷ், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதையும் திரு பி ஹரீஷ் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சோரா மட்சுஷிமா சன்சுகே இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா சிட்டேல் யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நார்வே, பிரான்ஸ் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்றிரவு 9:30 நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் கனடாவின் லியாம் த்ராஸை வென்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 120 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:52.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின்

0: முதன்மை அலைவரிசை இது.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
2: விடியலுக்கு விடிமோட்சம். ரேவதி நீராடினாள், நீர் தரித்தாள். புதிய சேலையும் சோழியும் இலக்கிய மஞ்சள் இழைகளில் பளிச்சிட்டன. புதிய உணர்வுகளில் புதிதாக உள்ளத்தை பெற்றுவிட்டதைப் போல மகிழ்ச்சியில் திளைத்தாள். ராகம் புரிந்துவிட்டது. சுகமான தேவ மனோகரி ராகம் இனிமையாக பண் சேர்த்தது. அப்புறம் அவள் பம்பரமாக சுழல கேட்க வேண்டியதே இல்லை. குழலியை மனமில்லாமல் எழுப்பினாள், குளிக்க செய்தாள். அந்த நாளில் அவளுக்காக எடுத்திருந்த புது பாவடை, சட்டை, தாவணியை கொடுத்து அணிந்து கொள்ளவும் வைத்தாள். குழலியின் கழுத்தில் அசிங்கமாக தொங்குகிற கோல்டு கவரிங் சங்கிலிக்கு பதிலாக அசல் தங்கத்திலே ஒரு சங்கிலியையும் வாங்கி கொடுத்து விட வேண்டும். காலை சிற்றுண்டி முடிந்தது. பூவையர் மணத்தனர். குழலி, இன்றிலிருந்து நீ என் செயலாளர். அதற்கான நியமன உத்தரவு இது. இந்தா என்று சொல்லி டைப் செய்யப்பட்டிருந்த ஒரு உரையை நீட்டினாள்.

விட்டதைப் போல மகிழ்ச்சியில் திளைத்தாள். ராகம் புரிந்துவிட்டது. சுகமான தேவ மனோகரி ராகம் இனிமையாக பண் சேர்த்தது. அப்புறம் அவள் பம்பரமாக சுழல கேட்க வேண்டியதே இல்லை. குழலியை மனமில்லாமல் எழுப்பினாள், குளிக்க செய்தாள். அந்த நாளில் அவளுக்காக எடுத்திருந்த புது பாவடை சட்டை தாவணியை கொடுத்து அணிந்து கொள்ளவும் வைத்தாள். குழலியின் கழுத்தில் அசிங்கமாக தொங்குகிற கோல்டு கவரிங் சங்கிலிக்கு பதிலாக அசல் தங்கத்திலே ஒரு சங்கிலியையும் வாங்கி கொடுத்து விட வேண்டும். காலை சிற்றுண்டி முடிந்தது. பூவையர் மணத்தனர். குழலி, இன்றிலிருந்து நீ என் செயலாளர். அதற்கான நியமன உத்தரவு இது, இந்தா என்று சொல்லி டைப் செய்யப்பட்டிருந்த ஒரு உரையை நீட்டினாள் டாக்டர் ரேவதி. குழலி பிரித்தாள். ரூபாய் நோட்டுகள் சிதறின. குழலியின் கண்கள் பேசவில்லை, கண்ணீர் பேசியது. சுளை சுளையாய் 1000 ரூபாய் இருக்குதுங்களம்மா. உனக்கு சம்பளம் 500 ரூபாய் தான். இப்போதைக்கு என்னால் தர முடியும். உன் சாப்பாடு மற்ற செலவுகள் எல்லாமே இனிமேல் என்னோட நடந்துடும். இந்த பணம் உனக்கு முன்பணம். நீ ஒருத்தியாவது நிம்மதியோடு சிரிச்சுக்கிட்டு இருக்க வேணாமா? என்ன குழலி என்றாள் ரேவதி. இப்பொழுது குழலி அழுகிறாள் ஆனந்தமாக. ரேவதி இல்லம் புதியதோர் உலகம் செய்திட தயாராகி கொண்டிருந்தது. இப்போது இங்கே காலம் சுவரிலேதான் ஓடும். மணி 4:15. விடியல் பொழுதில் ஏற்பட்ட மன சிலிர்ப்பு இப்பொழுது மேனியிலும் பரவத் தொடங்கி கண்ணாமூச்சி விளையாடி இருளுக்கும் ஒளிக்கும் மத்தியில் அலைப்பாய்ந்தது. 5 மணிக்கு இங்கே நடைபெற இருக்கிற நவீன சுயம்வரத்தில் ரேவதி சுழன்றாள். என் மட்டில் இன்னைக்கு ஒரு சோதனை நாளாட்டும்தான். மணமகன் தேவை போட்டிக்காக வந்து சேர்ந்த 68 மனுக்களில் நான் தேர்ந்தெடுத்த 8 மாப்பிள்ளைகளும் இந்நேரம் வழியில் வந்துட்டுருக்கலாம். அவங்களில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாக வேண்டிய விதியை எனக்கு நானே ஏற்படுத்திக்கிட்டேன். எனக்கு நான் தான் விதி. அதனால தான் இப்படி செஞ்சேன். சோதனையோட நல்லதும் கெட்டதும் எனக்கு புரிஞ்சு புதிர்தான். அதுதான் ரேவதியோட ஜாதக சிறப்பு. ரேவதினா ரேவதி தான். அவள் ஒன்றும் கொக்கு இல்லை. விதின்னு ஒன்று இருந்தாள் கூட அதோட வரட்டு ஜம்பம் என்கிட்ட சாயவே சாயாது. ஈரமான ரோஜாவின் இதழ்களில் பனித்துளிகள் சிலிர்த்தன. விரகதாபத்தால் தவித்த பெண்புறா ஒன்று தன் இணையை துணையை கூவி கூவி அழைத்தபடி விட்டத்தில் வந்து கீறிச்சிட்டது. கூ குக்கு. ரேவதி ஆச்சரியமடைந்தாள். நாணமும் அடைந்திருக்க வேண்டும். என்ன அதிசயம்! பெண்புறா அழைத்ததும் அதோ அந்த ஆண்புறா தன் ஜோடியை தேடி ஓடி வந்துவிட்டது. ரேவதி ஏதோ இன்பமயமான கற்பனைகளில் மனம் லயித்தாள். தன்னையும் மறந்த நிலையில் சங்கிலியின் பதக்கத்தை தடவியவளுக்கு சுரீர் என்றது. நெஞ்சை என்னவோ உறுத்தியது. கண் கொட்டாமல் பதக்கத்தையே பார்வையிட்டாள். மறுகணம் தேல் கொட்டிவிட்ட மாதிரி துடித்தாள். பதக்கத்திலே அந்த தாலியை தரிசித்திருப்பாளோ? டக் டிக் டக். மணமகன் தேர்வுக்குரிய போட்டிக்கும் பேட்டிக்கும் உரியவனாக பொறுக்கப்பட்டிருந்த விண்ணப்பங்களை அவற்றோடு இணைக்கப்பட்டிருந்த புகைப்படங்களையும் மேலும் ஒரு முறை பார்வையிட்ட ரேவதி, இந்த 8 பேருக்குள்ளே யாருக்கு தான் லாட்ரி பரிசு கிடைக்கப் போகிறதோ? நினைத்து பார்த்த மாத்திரத்திலே அவளது அடிமனத்தில் எக்கால சிரிப்பொன்று சீறி சிதறியது. ஆம், எல்லா வகையிலும் என் மனதுக்கு பிடித்தமான ஒருவரை, எனக்கு எல்லா வழியிலும் பொருத்தமான ஒருவரை எனக்கு கணவராக தேர்ந்தெடுப்பேன் நான். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த மனிதர் ஊரறிந்த உயர்வு மனப்பான்மை உள்ளவரும் மதித்தும் போற்றியும் நடக்க தெரிந்தவர் என்று நான் நம்பினால்தான் அவர் என் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி எனக்கு நாயகனாகவும் முடியும். ஆமாம், இது என் வாழ்வு பிரச்சனை. ஊர் உலகம் பற்றி எனக்கு கவலை இல்லை. தவிரவும் சுதந்திர பறவையான இந்த டாக்டர் ரேவதியின் சொந்த உரிமையாக்கும் இது. இந்த உரிமைக்கு உயிரால் உறவு சொல்ல தெரிந்த, உறவு காட்ட துணிந்த அசலான மனிதர் ஒருவர் கிடைத்தால்தான் எனக்கு புது வாழ்க்கை கிடைக்கும். இதுவேதான் சத்தியமான தர்மமான உண்மையான என் முடிவு ஆகும். ஏன் தெரியுமா? எனக்கு நான் தான் விதி. அந்த விதிதான் டாக்டர் ரேவதி. டாக்டர் ரேவதி ஒன்றும் கொக்கு இல்லை. அவள் ஆமாம், நான் விதியின் நாயகியாக்கும்.
என்னென்னவோ நினைவுகள்.

0: இனம் புரிந்தும் இனம் புரியாமலும் என்னென்னவோ ராகங்களில் குட்டி முழங்கின. ஜோடி புறாக்கள் இருட்டிலே வெளிச்சத்தை அனுபவிக்க புறப்படுகின்றன போலும். அவள் நாணம் பூத்தாள். நாணத்தின் மென்மையான சுகத்தோடு அந்த முதல் இரவை நினைவு கூர்ந்தாள். ரேவதி, நீ என்னோட நேசமான, பாசமான, அன்பான, அழகான மனைவி என்பதை விடவும் என்னோட மரியாதைக்கும் முதல் மரியாதை அளித்து அங்கீகரித்து ஏற்றுக்கிற உன்னதமான ஒரு மாய தேவதை நீ அப்படிங்கிறது தான் பொருத்தமான சங்கதி. அதனால் மெய்யான பரிசுத்தமான என் நெஞ்சத்தில் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே நீ ஒருத்தியேதான் எனக்கு அன்பு துணையாகவும் அருமை தேவதையாகவும் சத்தியமாக கொலு இருக்க முடியும். நெஞ்சத்திலே அளவிட்டு சொல்ல முடியாத நேசம் வழிந்தோட கண்களிலே அளவு கட்டி சொல்லும்படியான கண்ணீர் பெருகி வழிய சாந்தி முகூர்த்த ராத்திரியில் சத்தியம் செய்த ஞானசீலனின் அன்பான பேச்சு தர்மத்தின் குரலாக சத்தியத்தின் ஆணையாகவும் அவளது பெண் மனத்தில் மீண்டும் ஒலித்திருக்க வேண்டும். தெய்வமே, இப்போ நான் என் செய்வேன்? அலறினாள் அவள். மிஸ், ஞானசீலனோட சத்திய பேச்சை இவ்வளவு காலமும் நான் எப்படி மறந்தேன்? ஆத்தாளே கருமா, உண்மையாகவே நான் பாவியாகிவிட்டேன். ஐயோ தெய்வமே, என் தெய்வமே, கதறினாள் அவள். அவள் சாட்சாத் ரேவதி, டாக்டர் ரேவதி. எங்கேயோ சொறிநாய் ஒன்று உளை இடுகிறது. அவளுக்கு நெஞ்சு வலித்தது. மேஜை டிராயரை இழுத்தாள். மாத்திரைகளை தேடினாள். ஆனால் கைகளில் ஏதோ காகிதங்கள் தான் சிக்கின. எடுத்தாள். மணமகன் போட்டியில் பங்கு பெற வந்த சிதம்பரத்தின் மனு அது. கட்டின மனைவி கோயில் கல்லாக இருக்க இது என்ன விளையாட்டு? அன்றைக்கே மனுவை நிராகரித்து விட்டாள். இன்னொன்று வயிற்றுவலி முத்தையனுடையது, மற்றது கிழடு கட்டை ஒன்றுக்கு சொந்தம். சே, ஆயிரம் காலத்து பயிரான புனிதமான திருமணம் கூட வெறும் கிள்ளுக்கு இரையாகிவிட்டதே. அவள் கேட்ட கேள்வியே அவளை மடக்கி போட்டு சுட்டது, சுட்டெரித்தது. திண்டாடினாள், திக்குமுக்காடினாள். அன்றைக்கு ஏற்பட்ட தாம்பத்திய பிணக்கு விபரீதமாகிவிட்டது. மனம் இருந்திருந்தால் அந்த ஊடல் அந்யோன்யமான கூடலிலே சுபம் கண்டிருக்க முடியாதா? அதற்கு விவாகரத்து தான் தலையெழுத்தாக அமைய வேண்டுமா? ஞானசீலன் பேரிலேதான் தப்பு. அந்த தப்பை மன்னித்திருக்க முடியாதா என்ன? எங்கோ தொடங்கிய கதை எங்கேயோ முடிந்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்துடன். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: நேர்களே, நமது நிலையம் வழங்க உள்ள சில நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம். ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் துறைத்தலைவர் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா, சி லலிதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். 4:00 கொடி பறக்குது திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை ஹம்சலேகா, திரைக்கதை இயக்கம் பாரதிராஜா, கதை வசனம் ஆர் செல்வராஜ். 5:00 பொன் மாலை பொழுது கனவு என்ற தலைப்பிலான பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நேரம் 1:23. ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. இது உங்கள் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். என் நிகழ்ச்சி மகளிர் நேரம். நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. அழகு என்பது முகத்தில் மட்டும் இல்லை, ஆரோக்கியமான உடலிலும் உற்சாகமான மனதிலும் தன்னம்பிக்கையான வாழ்விலும் இருக்கிறது என்று சொன்னால் அது

0: மிக அல்ல. ஒரு பெண் ஆரோக்கியமா இருந்தா ஒரு குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும், குடும்பம் ஆரோக்கியமா இருந்தா சமுதாயம் ஆரோக்கியமா இருக்கும். குழந்தை பருவம் முதல் இளமை, தாய்மை, முதுமை பருவம் வரை பெண்களின் ஒவ்வொரு வாழ்க்கை கட்டத்திலும் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் ஆழமான உரையாடலுக்காக இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் துறை தலைவர் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம்.
1: முதன்மை அலைவரிசை நேயர்களுக்கு வணக்கம்.
0: ஆரோக்கியமே அழகு அப்படின்னு சொல்றாங்கல்ல மேம், அது எந்த அளவுக்கு உண்மை மேம்?
1: ஆரோக்கியமே அழகு அப்படின்னு சொல்றது உண்மைதான். பட் நம்ம என்ன எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அழகு அப்படின்னாலே நம்ம வெளித்தோற்றத்தை மட்டும்தான் வச்சு நம்ம அழகானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேரோட மனசுல அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அது உண்மை கிடையாது. உடல் வெறும் வெளித்தோற்றத்தை மட்டும் வச்சு பார்க்குற அழகை வச்சு நம்ம பார்க்கும்போது அது சரியான ஒரு ஆரோக்கியமா இருக்காது. உடல் நம்மளோட உடல் அமைப்பை மட்டும் வச்சு பார்க்குறது. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாலும் இந்த பொண்ணுன்னு இவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க அப்படின்வாங்க, கொஞ்சம் குண்டாக இருந்தாலும் என்ன இவங்க என்ன பருமனாக இருக்காங்க அப்படின்வாங்க. பட் நம்ம அழகை வந்து வெறும் வெளியிலே தேடிட்டுருக்கோம். ஆனால் உண்மையான அழகுன்றது உடம்புக்குள்ளே இருக்குது. இது வந்து உடல் சார்ந்தது மட்டும் கிடையாது, நம்மளோட மனசு, நம்ம மற்றவங்கக்கிட்ட எப்படி பழகிறோம், அதாவது சமூக நலன் சொல்லுவோம் இல்லையா, மற்றவங்கக்கிட்ட பழகிறது, இது எல்லாமே சேர்ந்தது தான் அழகு. ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்றது என்னென்னா மனம் சம்மந்தப்பட்ட, உடல் ரீதியான, சமூக நலன் சம்மந்தப்பட்ட ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிலையமே வந்து அதை அங்கீகரிச்சிருக்காங்க. முதல்ல நம்ம பார்க்கும் போதே ஒருத்தவங்களை வெறும் வெளிப்புற தோற்றத்தை மட்டும் வச்சு பார்க்காம அவங்களோட உள் நலனையும் பார்க்கறது ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: இப்போ இதில் வந்து எது மேம் ரொம்ப முக்கியம்? இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா நம்மளை வந்து ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்ம மன ஆரோக்கியம் அப்படின்ற உடல் ஆரோக்கியம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் மேம்?
1: உடல் ஆரோக்கியம்ன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே நம்மளோட மனமும் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு நாள் எந்திரிக்கும் போதே கொஞ்சம் நம்ம ஹாப்பியாக பாசிட்டிவ் வைப்பில் இருந்தோம்னு வச்சுக்கோங்கன்னா அன்றைக்கி பூரா நம்ம ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுசுறுப்பாக இருப்போம், நிறைய விஷயம் நல்ல விஷயம் பண்ணுவோம். இதுவே நம்ம கொஞ்சம் மூட் ஆஃப் இல்லை ஏதோ ஒரு நமக்கு டிஸ்டர்பன்ஸ் மைண்டில் அப்படின்னு சொல்லி நம்ம எந்திரிக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள் பூராவே நமக்கு டல்லாக போகிற மாதிரியே ஃபீல் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற உமன் யாராக வேணா இருக்கட்டும் நம்ம பார்க்கும்போது ஏன் டல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே ஓ நம்ம டல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியே நம்மளே நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி சப்ரஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியே அந்த நாள் ஸ்டார்ட் ஆக தொடங்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் முதல்ல பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவான வைப் என்ன இப்போ ஆகிட போகுது பார்க்கும்போதே ஒரு விஷ் பண்ணுறது. நமக்கு எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எல்லா பிரச்சனையும் இருக்கும். பட் நம்ம ஒருத்தவங்களை புதுசாக பார்க்கும்போதோ இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற கூட ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களோ ஒரு குழந்தைங்களோ நம்ம எது பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது நம்மளோட குழந்தைங்க தான். ஸோ எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியாக ஹாப்பி குட் மார்னிங் சலக்குட்டீஸ் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலே அந்த நாள் பூரா ரொம்ப நல்லா பாசிட்டிவாக போகும். ஸோ ஆரம்பிக்கிற நாளே அப்படி இருக்கும்போதுன்னு போது ஒரு ஒரு நாளும் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம லைஃபே ரொம்ப ஹாப்பியாக மாறும். மனசு ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட உடம்பும் வந்து ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருக்கும்ன்றது என்னோட கருத்து.
0: மனசு ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம ஃபேஸும் வந்து அது நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும்.
1: கண்டிப்பாக அந்த மனசோட பொலிவு பார்த்தீங்கன்னா முகத்தில் நல்லா தெரியும். நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்றதை வச்சு பார்க்கும்போதே உங்கள் ஐப்ரோஸ் வந்து ரேஸ் ஆகும், உங்கள் சீக்ஸ் வந்து கொஞ்சம் ரேஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போதே ஓகே ஷீஸ் குட் ஷீஸ் வெல் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். இதில் நம்மளோட கலரோ இல்லை நம்ம ஹைட்டோ நம்ம வெயிட்டோ இது எதுவுமே மேட்டர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? நம்ம எப்படி ஒருத்தவங்களை அணுகிறோன்றதும் ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறோன்றதும் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறோன்றதுதான் நம்மளோட உண்மையான ஆரோக்கியம் நான் நினைக்கிறேன்.
0: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு பெண்ணோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னலாம் சொல்லலாம் மேம்?
1: சத்தான உணவு நம்ம முதல்ல சாப்பிட்றதுலேருந்தே ஆரம்பிப்போம். அதுதான் நமக்கு உடம்புக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? சத்தான உணவு. நமக்கு இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு எது சத்தான உணவு எது சத்தில்லாத உணவுன்னு தெரியல. நம்ம நிறைய சோஷியல் மீடியாஸ் பார்க்குறோம், நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது சோஷியல் மீடியாஸ், டிவி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு விதமான ஃபுட்டை வந்து ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு விதமான ஃபுட்டை வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம சில விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் என்னென்னா, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்க வேண்டியது சத்தான உணவுன்றது நம்ம எதை மீன் பண்ணுறோன்னா, வெஜிடபிள்ஸ், நம்ம காய்கறிகள். கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு காய்கறி

0: நம்ம அன்றாட உணவுல சேர்த்துக்கணும். பிளஸ் ஃப்ரூட்ஸ், கலர்டு ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கலர்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் சீசனல் ஃப்ரூட்ஸ். ஒரு ஒரு சீசனுக்கு ஃப்ரூட்ஸ் இருக்கும். இப்போ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா மாம்பழ சீசன், அப்புறம் வந்து நாவற்பழம் வந்து இப்போ சீசன். ஸோ இந்த மாதிரி அந்தந்த சீசனுக்கு ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கும்.
1: ஓகே, அப்படின்னா சீசன் ஃப்ரூட்ஸ் வந்து
0: சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பிளஸ் இதில் இது இல்லாமல் நட்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளால் வந்து ரொம்ப காஸ்ட்லியான முந்திரி, பாதாம், வால்நட் அந்த மாதிரி போக முடியலனாலும் வேர்க்கடலை ஓகேங்களா, அந்த நட்ஸை சேர்த்துக்கலாம் நம்ம. அது இல்லாமல் தண்ணி குடிக்கணுமா முதல்ல. நான் இங்கே இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும், ஒரு ஒரு பெண்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணி குடிக்கிறதால மட்டுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும். தண்ணி குடிக்கிறது முக்கியமான ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டோம், தண்ணி குடிச்சிட்டோம், அதை விட நம்ம முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா தூக்கம், கரெக்டான தூக்கம் டைமுக்கு. என்ன ஒரு இந்த ப்ரோக்ராம் மூலயமா நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே தூங்காதீங்க. நைட்லேயோ இல்லை பகல்லையோ, ஆஃப்டர்நூனில் கொஞ்சம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அது இவங்க எல்லாமே என்ன பண்ணுங்க, ஒரு ஆப் ஒன்று எடுப்பாங்க, அதாவது தூங்கி சாப்பிட்ட உடனே மதியத்தில் கொஞ்சம் தூங்குறது. ஸோ உடனே தூங்காதீங்க, தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். பட் ஒரு சாப்பிட்டு முடிச்சு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சியோ, மினிமம் 20 மினிட்ஸ் கழிச்சியோ சாப்பிட்ட உடனே தூங்காமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு சின்ன வாக் மாதிரியோ இல்லை வீட்டில் வேறு ஏதாவது ஒர்க்கோ இல்லை ஏதாவது பார்த்துட்டு அந்த டைமில் உட்காந்து ஃபோன் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான் ஓகேங்களா. சாப்பிட்ட உடனே தூங்காமல் இருக்கலாம். தூங்குறதுமே கொஞ்சம் நமக்கு உடம்புக்கு அடிக்குவேட் ரெஸ்ட் ரொம்ப தேவை. நாலு புறா ஓடிக்கிட்டே இருக்கும், அது ஹவுஸ் ஒய்ஃபாக தான் நான் வீட்டில் தான் மேம் இருக்கேன், எனக்கு எதுக்கு ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். வீட்டில் இருக்கவங்க தான் வெளியில் போகிறவங்கள விட ரொம்ப நான் ஜாஸ்தியான உடம்பு உடல் உழைப்பை கொடுக்குறவங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம் அப்படின்னு நினைப்போம், பட் வீட்டுக்குள்ளேயே நம்ம நடக்கிறது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 கிலோமீட்டர்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளேயே நடக்கிறோம்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம கிச்சன் இந்த மாதிரி டெய்லி நம்ம வாக் பண்ணுறது. ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, நல்ல தூக்கம் ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, மனசு விட்டு பேசுறது. அது நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கை துணையாக இருக்கலாம், நம்ம கிட்ஸாக இருக்கலாம், இல்லை நமக்கு என்ன சொல்கிறது நெருங்கின உறவாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட டெய்லி நீங்கள் கொஞ்சம் பேசலான்னு எனக்கு தோணுது. வாட் எவர் இட் இஸ் என்ன நடந்துச்சோ நடக்கலையோ, சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ப்ராப்ளத்தை மட்டும் பேசுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு லைட் கான்வர்சேஷன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன போயிட்டு இருக்கு, எனக்கு எப்படி போச்சு, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் பில்டப் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும்ன்றது என்னோட பார்வை.
1: என்ன வந்து பூஸ்டப்பாக என்ன வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி விஷயத்த பேசணும். சப்போஸ் என்னது, எனக்கு ஃபேமிலியில் இப்படி இருக்கு, இந்த கஷ்டம் இருக்கு, அதெல்லாம் சொல்லாமல் என்னோட ஹாப்பினஸ்ஸை மட்டும் சொல்லி அன்னைய டேல இப்படிலாம் நடந்துச்சுன்றதை ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா?
0: கண்டிப்பா நல்லா இருக்கும். பட் நம்ம ப்ராப்ளம் சொல்லணும், அது நம்ம யார்கிட்ட சொல்றோம்னு இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைக்கும்ன்ற இடத்துல நம்ம சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இவங்க என்ன இதுவே பேசிக்கிட்டே இருக்காங்களே, இவங்க கிட்ட பேசலாமா வேணாமா, இவங்க ஃபோன் பண்ணால் ரொம்ப நேரம் பேசுவாங்களே, அவங்கள பத்தியே பேசுவாங்களே, ஃபோன் எடுக்கலாமா, அந்த மாதிரி அடுத்தவங்க மனசுல நம்ம ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல தண்ணி, உடம்புக்கு ரெஸ்ட், ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட்ன்ற தூங்குறது மட்டும் கிடையாது இல்லையா, ஒரு 5 மினிட்ஸ் உட்காரலாம், நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 to 1 hour நின்று சமைச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு 5 மினிட்ஸ் வந்து உட்காரலாம் ஃபேனுக்கு முன்னாடி, அது மாதிரி ஒரு சின்ன சின்ன சின்ன ரெஸ்ட் எடுக்கலாம். ப்ளஸ் அதுக்கப்புறம் உடற்பயிற்சி. நான் எங்கே மேம் ஜிம்முக்கெலாம் போகிறது, ஜிம்முக்கெலாம் போனால் எங்கள் வீட்டில் சிரிப்பாங்க, இதுக்காகலாம் செலவு பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஒன்றும் பெருசாக செலவுலாம் பண்ண தேவையில்ல. உங்கள் வீட்டு பக்கத்திலே ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி ஜஸ்ட் வாக்கிங் போயிட்டு வரலாம். வாக்கிங் பண்ணும்போது இப்போது நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்குது, அழகாக நல்ல ஒரு சூதனிங்கான மியூசிக்கை போட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே வாக்கிங் போகலாம். அதுக்கு நீங்கள் வாக்கிங் போகணும்னு நினைக்கும் போதே, நான் ஒரு 5000ல் ஷூ வாங்கணும், ஒரு 2000ல் ட்ராக் வாங்கணும், டிஷர்ட், அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். எப்படி இருக்கீங்களோ, என்ன ட்ரெஸ் எக்ஸப்ட் நைட்டி, இதை தவிர்த்து நீங்கள் ஒரு சுடிதார், சல்வார், இல்லை ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுட்டு, கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இல்லாத ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு நீங்கள் வாக்கிங் போகலாம். இது ஒரு ஒரு உடற்பயிற்சி, ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யோகா இல்லை மெடிடேஷன். மேம் எனக்கு யோகாலாம் தெரியாது, எனக்குலாம் வரவே வராது, என்னாலாம் உடம்பு வளைக்கவும் முடியாது, நிமித்தவும் முடியாது, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். மெடிடேஷன் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் அமைதியாக உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு எந்த சவுண்டும் இல்லாமல் உங்களோட டெய்லி நீங்கள் மூச்சு விட்டுட்டு தான் இருக்கீங்க, நம்ம யாரும் மூச்சு விடாமல் இல்லை, அந்த மூச்சு எப்படி உள்ளே போகுது, எப்படி வெளியே வருது, அதை நீங்கள் கவனிங்க போதும். இதுதான் மெடிடேஷன். உட்காந்துட்டு இப்போ நம்ம மூச்சை உள்ளே இழுத்தனா அது எவ்வளோ தூரம் உள்ளே வரைக்கும் போகுது, எவ்வளோ நேரம் கழித்து வெளியே வருது, இதை கவனிச்சுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஆரோக்கியம் நம்மளை தேடி தானாகவே வரும்.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக், அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம், ஒரே கிளிக்லயா அற்புதம்
3: மாத்திக்கிட்டீங்க. தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1.

0: rr7@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: இப்போ நீங்கள் ஃபுட்டு பற்றி சொன்னீங்கல்ல மேம், ஃபுட்டு வந்து நல்ல ஃபுட்டாக வீட்டில் இருக்கவங்க எடுத்துக்கணும். இதில் வீட்டில் இருக்க பெரும்பாலும் பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வீட்டில் தானே இருக்கேன், நான் ஏன் வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு முட்டை எடுத்துக்கணும். இப்போ வீட்டில் ஏதோ ஒன்று சமைக்கிறாங்க, இப்போ எக்கே செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ வீட்டில் இருக்க கவுண்ட் எல்லாருக்கும் ஒரு ஒரு எக்குன்னு போடுவாங்க. நான் வீட்டில் தானே இருக்கேன், எனக்கு ஏன் எக்கு அப்படின்ட்டு அவங்கள செல்ஃப் கேர் பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல மேம். அதனால் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது மேம்?
2: கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மை மேம். இந்த ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க மற்றவங்க எல்லோரும் யாருக்காவது சாப்பாடு பிடிக்காமல் போயிடுமோ, சாப்பாடு வந்து பத்தாமல் போயிடுமோ, இந்த மாதிரி கேர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் இவ்வளோ பார்த்துக்குறீங்க உங்கள் ஃபேமிலியை, உங்கள் ஹஸ்பண்டை பார்த்துக்குறீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துக்குறீங்க, கிட்ஸை பார்த்துக்குறீங்க, எல்லோரையும் நீங்கள் தான் நல்லா பார்த்துக்குறீங்க. ஒரு நாள் நீங்கள் இல்லை, அப்போது அந்த ஃபேமிலி யார் பார்த்துப்பான்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் உங்களை கவனிச்சுக்க ஆரம்பிச்சுப்பீங்க. இதை நீங்கள் யோசிச்சிங்கனாலே, இன்றைக்கி இவ்வளோ வேலை செய்கிறோம், ஏன்னா இந்த பசங்க டெய்லி யூனிஃபார்மை துவைக்க வேண்டியதாக இருக்குது, டெய்லி இப்படி பண்ணிட்டு வராங்க, இவ்வளோ அழுக்கு பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. ஒரு நாள் நீங்கள் அந்த இடத்துலையே இல்லை, உங்களுக்கு நீங்கள் இல்லைன்னா அந்த வீட்டில் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நீங்கள் யோசிங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் உங்களை பார்த்துப்பீங்க, அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது எதுக்காக நான் இதை சொல்ல வரேன், என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்களே, நம்ம ஏன் இவ்வளோ நெகட்டிவாக நினைக்கணும் அப்படி யோசிக்க வேணாம். நம்ம நம்மளை பார்த்துக்கிட்டா மட்டும்தான், ப்ரோக்ராம் ஆரம்பத்திலே சொன்னீங்க, ஒரு குடும்ப தலைவியோட ஆரோக்கியத்தில் தான் அந்த குடும்பத்தோட ஆரோக்கியமே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது எந்த அளவுக்கு அந்த குடும்ப தலைவி ஆரோக்கியமாக இருக்கணும், ஃபினான்ஷியலும் அவங்க தான் மேனேஜ் பண்ணணும், ஒரு ஃபேமிலி ப்ரோக்ராம், ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஃபேமிலி ப்ராப்ளம் அதையும் அவங்க தான் மேனேஜ் பண்ணணும். ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ஸுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதுலேருந்து ஸ்கூலு அந்த ஸ்கூல் ரிலேட்டட் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ எல்லாம் பார்க்குற நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம மற்றவங்களை பார்த்துக்கும் போதே நீங்கள் ஒன்றும் புதுசாக உங்களுக்காக செஞ்சு, ஐயோ சொல்லிட்டாங்க இனிமேல் எனக்காக நான் தனியாக ஒரு சமைச்சிக்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல், எல்லாருக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி பங்கிடுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பங்கு எடுத்து வச்சுருங்க. எல்லாருக்கும் எப்படி ஒரு முட்டை அவிக்கிறீங்களோ உங்களுக்கு ஒன்று எடுத்து சாப்பிடுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டாலே போதும். இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் கவனித்தது என்னென்னா, குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, காலையில் மற்றவங்களை கவனிச்சிக்கிறேன், மற்றவங்களை அனுப்பணும், இவங்க 8:15 போகணும், இவங்க 8:30 போகணும், 9:00 போகணும், இப்படியே பார்த்து பார்த்து அப் டு 10:00 வரைக்கும் அவங்க சாப்பிட்றதே கிடையாது. சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 11:30, 12 அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸ்டார்ட் பண்ணும்போதே முதல்ல எம்டி ஸ்டமக்கில் நல்லா தண்ணி குடிச்சிருங்க, தண்ணி குடிங்க. ஏதாவது நைட்டே நட்ஸ் ஏதாவது ஊற வைங்க இல்லையா, லைட்டாக ஏதாவது 2 பிஸ்கட் ஏதாவது ஸ்டார்ட் சாப்பிட்டுட்டு உங்கள் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்பின உடனே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருங்க. உங்களை முதல்ல பார்த்துக்கோங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணும்போது அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்.
1: ஓகே,
2: நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கனாலே எனர்ஜியாக இருப்பீங்க. ஒரு எனர்ஜி இல்லாத நாளில் நீங்கள் செய்கிறத விட காலையில் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த ஒர்க்கெலாம் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்களேன், ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஆக்டிவாக போகும் அந்த நாள் பூராவுமே.
0: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். இப்ப குழந்தை பருவத்திலிருந்து பெண் குழந்தைங்களுக்கு என்னென்ன ஆரோக்கியமான பழக்கங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கணும்?
4: ஓகே, நீங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன ஆரோக்கியமான பழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும்னு கேட்டீங்க. நான் பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்லாம ஆண் குழந்தைங்களுக்கும் சேர்த்தே சொல்றேன்.
3: என்னன்னு
4: பாத்தீங்கன்னா, குழந்தைகள் எல்லாருமே சமம் தான் இல்லையா? ஸோ இப்போ காலையில பசங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரஷ் பண்ணணும் எந்திரிச்ச உடனே. நிறைய குழந்தைங்க காஃபி குடிக்கிறது, பிஸ்கட் சாப்பிட்றது எல்லாம் ப்ரஷ் பண்ணாமல், அவங்களோட என்ன கணக்கு என்னென்னா, நான் சாப்பிடும்போது ப்ரஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அதை நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ணணும், ஏன்னா அது கேவிட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாமே வந்துடும். இன்னும் இல்லாமல் நம்மளோட ப்ரஷ் பண்ணாமல் சாப்பிடும்போது இந்த நைட்டு பூரா

0: இல்லை இந்த அழுக்கு எல்லாமே வயிற்றுக்குள்ளே போயிடும். ஸோ அதை நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். எது எதுக்கோ மொபைல் ஃபோனை கொடுக்குறாங்க, இந்த ஓரல் ப்ராப்ளம்ஸ் வர்றது என்னன்றதை அவங்களுக்கு காமிச்சு அதோட இம்பார்ட்டன்ஸ், ஒரு பல்லோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். நீ சிரிக்கும் போது முன்னாடி ஒரு பல்லு இல்லைனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம் இல்லையா. ஒரு பெரிய பல்லில் வந்து சொத்தை வந்துருச்சுன்னா வாயில் ஊசி போடுவாங்க அப்படின்னு சொல்லி பசங்களை பயமுறுத்தலாம். ஸோ முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறனாலேயே அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஸோ ப்ரெஷ் பண்ணுறது, அடுத்து ரெகுலராக அவங்கள வந்து டாய்லெட்ஸ் போகிற மாதிரி அவங்கள பழகணும். சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை, ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி போகிற பசங்க இருப்பாங்க. நான் பார்த்த வரைக்குமே காலையில் ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் ரெஸ்ட் ரூம் போகிறதில்ல, டாய்லெட் போகிறதில்ல. அந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும் அந்த டென்ஷனில் போயிட்டு வந்து சாயந்தரமாக போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா உடம்போட ஒரு ரெகுலேஷனே மாறும். ஓகேங்களா, ஒரு ஒரு நாள் பூரா சாப்பிட்டது வயிற்றுக்குள்ளே இருக்குது, அதை கேரி பண்ணிக்கிட்டே அவங்க போ ஸ்கூலில் போய் என்ன கான்சன்ட்ரேஷன் பூரா வயிற்றில் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு நாள் டாய்லெட் போகலன்னா கான்சன்ட்ரேஷன் பூரா நம்மளோட வயிற்றில் தான் இருக்கும். ஸோ அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொண்டு வரலாம். இல்லை காலையிலேங்க மேம் டாய்லெட்டில் போய் உட்காந்தா 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுது, அதுக்குள்ளே ஸ்கூல் டைம் ஆகிடும், ஆட்டோ போயிடும், பஸ் போயிடும், லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த 15 மினிட்ஸ் முன்னாடி எழுப்பலாம். ஓகே, ஸோ முதல்ல இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரெஷ் பண்ணுறதுலேருந்து எடுத்து ஃபுட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நேச்சுரல் ஃபுட்டு நிறைய கொடுக்கலாம். கலர்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் சீசனல் ஃப்ரூட்ஸ், ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ், ஏதோ ஒரு ஃப்ரூட் கொடுக்கலாம் டெய்லி, அதை கொடுக்கலாம் பசங்களுக்கு. படிப்பு படிப்பு படிப்புன்னு ரொம்ப பசங்களை ப்ரெஷர் பண்ணாமல், இப்போ யாரும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அந்த அளவுக்கு சீரியஸாக படிப்பை பார்க்குற மாதிரி எனக்கு இல்லை,
1: நைன்டிஸ் கிட்ஸ்
0: இல்லை. பட் இருந்தாலுமே நம்ம பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஒரு ப்ரெஷரை போடாமல் ப்ளேவே மெத்தடாக கொண்டு போகலாம். நீ விளையாட போகணுமா, ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஹோம்ஒர்க் பண்ணு, மீதி நேரம் நீ விளையாட, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவங்கள ஒரு ஹேபிட்டை கொண்டு வந்துட்டாலே போதும், 10 மினிட்ஸ் உட்காந்து படிக்க வைக்கலாம், அடுத்து 15 மினிட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அவங்கள ப்ளேவே மெத்தடில் பண்ணால் அவங்களோட மென்டல் ப்ராப்ளம்ஸ் கம்மியாகும், ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும், படிப்பு மேலே இருக்க வெறுப்பு குறையும், மனதளவில் அவங்க ஹாப்பியாக இருந்தாலுமே. நம்ம எல்லாருக்கும் சொல்கிறது தான், மனசுன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். நம்ம ஒரு மாதிரி, நமக்கு ஒரு மாதிரி ப்ராப்ளம்னா குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனால் நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், டீச்சர் எங்கே அடிப்பாங்க, எப்படி அடிப்பாங்க, இல்லை இன்றைக்கி பிடி பீரியட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு ஒரு விதமான ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நம்ம ஃபுட்டு, நல்ல ஃபுட்டு கொடுக்கறதுலேருந்து தண்ணி குடிக்கிறது அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுங்கள், நல்ல தண்ணி குடிக்க வைக்கிறது. ப்ளஸ் அவங்களை விளையாட விடுங்க, வெளியில் போனால் விழுந்துருவாங்க, முட்டியில் அடிபடும், கருப்பாயிடுவாங்க, இதெல்லாம் கருத்துடுவீங்க வெயில் அப்படிலாம் சொல்லி சொல்லி இல்லாமல் நல்லா அவங்கள விளையாட விடணும். அவங்களுக்கு நீங்கள் எக்ஸசைஸ்லாம் ஒன்று கொடுக்க தேவையில்ல, அவங்கள ஆக்டிவாக விளையாட விடுங்க. விளையாடுறதுன்றது வீட்டுக்குள்ளே உட்காந்து இன்டோர் கேம்ஸ் இல்லாமல் அவுட்டோர் கேம்ஸ் அவங்கள வந்து பழக்கலாம்.
1: ஓகே, அது இப்போ மேக்ஸிமம் வந்து இன்டோர் கேம்ஸ் தான் இருக்கு, அவுட்டோர் கேம்ஸ் அது என்ன சன்லைட்டே மேலே படுறது இல்லை,
0: படாமல் பசங்களுக்கு அந்த, அதாவது நம்ம சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா இப்போது என்ன அபவுட் 40+ நான் இப்போ நான் நம்மன்னு சொல்லும் போது நாங்கள் 90s kid அந்த மாதிரி ஏஜை சொல்கிறோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் விளையாடுவோம், ஃபோன் மேக்ஸிமம் டிவி கிடையாது, ஃபோன் மொபைல் ஃபோன் கிடையாது. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாமே கை கட்டுற தூரத்தில் இருக்குது. ஸோ அவங்களால அவங்க உடம்பை அழுத்தி, அதாவது கஷ்டப்படுத்தி விளையாடுற மாதிரி இல்லை. அவங்களுக்கு முக்கியமாக பெயினே தெரியல பசங்களுக்கு. இப்போ கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டால் அது என்ன பெயின், ஒரு முட்டியில் தேய்ச்சிக்கிச்சின்னா அது பிளாக்காக மாறும், இந்த மாதிரி எந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ விளையாட விடுங்க, அடிப்படட்டும், ரத்தம் வரட்டும், இங்கே அடிப்பட்டால் ரத்தம் வரும்ன்றது தெரியணும், இந்த அடிக்கு ஹாஸ்பிட்டல் போக வேணான்றது பசங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி பசங்களை வந்து லைஃப்பை வந்து இப்போத்துலேருந்தே அவங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, பெயின்னா என்னன்னு தெரியணும், அது எரியும், இந்த காயம்பட்டால் எரியும், இந்த காயம்பட்டால் வலிக்கும்ன்ற அளவுக்கு அவங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, எதுவுமே பண்ணாமல் உள்ளேயே வளர்த்துக்கிட்டே இருந்தோன்னும் போது திடீர்னு அவங்க ஒரு காலேஜ் போகும்போது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் சின்ன சாதாரண விஷயத்துக்கு சூசைட் பண்ணுறது, தப்பான முடிவு எடுக்கிறது, நிறைய டைவர்ட் ஆகிறது, சில பழக்கங்களுக்கு அடிமையாகிறது மாதிரி இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சைல்டுஹுட் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருந்தாங்கன்றத நம்ம பார்த்தோன்னா இப்போ ஏன் அவங்க எப்படி இருக்காங்கன்றது நமக்கு புரியும். ஸோ இந்த கிட்ஸுக்கு நம்ம இதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி சொல்லி விளையாட போ, பெண்ணை படிக்குமா, அப்போ பரவாயில்ல மார்க் இந்த 0 எடுத்துட்டியா, பரவாயில்ல போ, அடுத்த எக்ஸாமை பார்த்துக்கலாம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு எல்லாத்தையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்றது என்னோட முக்கியமான கருத்து.
1: ஏன்னா இப்போ இருக்க பேரண்டிங் வந்து அவங்க விழ போகிறதுக்குள்ளேயே பிடிச்சிடுறாங்க, ஐயோ என் குழந்தை விழுந்துருமோ அப்படின்றதுக்காக. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னது வந்து சீரியஸ்லி கரெக்டான விஷயம். இப்போ வந்து அதை சுடுன்னு சொன்னால் தான் சுடும், அதை வந்து நம்ம இப்போ சின்ன வயசுலலாம் தொட்டு பார்ப்போம். ஆனால் இப்போ இருக்க கிட்ஸுக்குலாம் என்ன பண்ணுறதுல, தொடவே விடுறதுக்கு பர்மிஷனே கொடுக்கறதில்ல. சுடுன்னு நான் சொல்கிறல, நீ தொடாத, ஆனால் நான் குழந்தை என்ன பண்ணும், அதை தொட்டு பார்க்கறதுக்கு ஆசைப்படும். ஆனால் தொட்டோம் அப்படின்னா அது என்னாகும், சுடும், இதுக்கப்புறம் அதை என்ன பண்ணாது, அந்த சைடுக்கிட்டே வராது.
0: ஓகே,
1: ஸோ அதை ட்ரை பண்ண விடுறதில்லை,
0: விடுறதே இல்லை. பேரண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிறோம், முக்கியமான பேரண்ட்ஸ் கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது. அந்த ஒரு கான்செப்டை தூக்கி போட்டாலே நீங்கள் பட்ட கஷ்டத்தில் ஒரு 50% குழந்தைங்க படணும், குழந்தைங்களுக்கு தெரியணும். ஸோ அதெல்லாமே சொல்லி கொடுத்து வளர்க்கலாம். நீங்கள் சொன்னது தான், நெருப்புனா சுடுன்னு

0: சொன்னோம்ல, சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மெழுகுத்தி ஏத்தி வச்சுட்டு விரல உள்ள விட்டு விட்டு விட்டு பண்ணிட்டே இருப்போம். ஸோ அப்ப அந்த நெருப்புல விரல் படாம எவ்வளவு செகண்ட்ஸ்ல எடுக்கணும் அது அப்படின்றது நமக்கு அதெல்லாம் எதுவுமே எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் தெரியாது, அந்த வேர்டெல்லாம் தெரியாது அப்போ. ஸோ நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் இப்போ குழந்தைங்களுக்கு, குழந்தைங்க வத்தி இப்படி எடுத்தாலே ஐயோ வத்தி இப்படி எடுக்காத மேலே போட்டு போய் எரிஞ்சிரும் சட்டை எரிஞ்சிரும் அந்த பயத்திலேயே பசங்களை அதை ட்ரையே பண்ண விடுறதுல.
1: இது கரெக்ட்.
0: ஸோ இந்த மாதிரி
1: பார்த்துருக்கு.
0: ஆமாம், இந்த மாதிரி இல்லாமல் பசங்களுக்கு கொஞ்சம் லெட் தெம், அவங்க எல்லாமே பண்ணட்டும், நம்ம கைட் பண்ணணும், நம்ம நின்று பார்த்துட்டு நம்ம கண் பார்வையில் இருந்து அவங்க பண்ணால் போதும், அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும்னு என்னோட இது. இல்லை இன்னும் போய் வெளியில் விழட்டும், விழுந்து விளையாடட்டும், நல்லா விளையாடி எந்திரிச்சு வரட்டும், சைக்கிள் ஓட்டட்டும், சைக்கிள் ஓட்டி கீழே விழட்டும் இல்லையா, அப்போது அவங்களுக்கு எல்லாமே தானாகவே புரியுன்றது. இது வெறும் உடம்பு வலி சம்மந்தப்பட்டதோ காயம் சம்மந்தப்பட்டதோ இல்லை, மன வலிமை சம்மந்தப்பட்டது. விழுந்தால் எழணும்னு அவங்களுக்கு தெரியணும். விழுந்த உடனே அம்மா ஓடி வருவாங்க. விழுந்துட்டு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சைக்கிளோட கீழே
1: உட்காந்துட்டுருப்பாங்க,
0: அம்மா வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வெளியில் விளையாடுற குழந்தைங்கள பாருங்கள், கீழே விழுந்த உடனே சைக்கிளை தூக்கி வச்சுட்டு மேலே இருக்க மண்ணெல்லாம் தட்டிட்டு சுற்றி பார்ப்பாங்க, நம்ம விழுந்தது யாராவது பார்த்து சிரிக்கிறாங்களான்னு. ஸோ அந்த லைஃப் ஸ்கில் எல்லாமே இந்த சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும், பேரண்ட்ஸ் வந்து அதையும் கைட் பண்ணி சொல்லிக் கொடுக்கணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதா இல்லையா என்னோன்னு தெரியல, இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஒரு காலேஜுக்கு ஒரு பசங்க வரும்போது ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டேல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் பசங்களை விளையாட வைப்போம். ஸ்போர்ட்ஸில் இல்லாத பசங்களை, இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸே விளையாடாத கேம்ஸே விளையாடாத பசங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டேல விளையாட வைப்போம். அப்போ கீழே விழுந்துருவாங்க கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி, அதை அவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு அழுங்க. ஒரு 18+ கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அழுவாங்க உட்காந்துட்டு, என்ன பண்ணி கேட்டால் ஐயோ வலிக்குது மேடம் அப்படின்னு. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோ இல்லை ஸ்போர்ட்ஸ் உமேனோ பார்த்தீங்கன்னா எலும்பு உடஞ்சிருக்கும் ஓகேங்களா, அப்படியே இருப்பாங்க. ஆமாம் அந்த இடத்துல இங்கே ஒரு எலும்பு உடஞ்சிருக்கு, இங்கே ஒரு எலும்பு உடஞ்சிருக்கு, அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த டாலரன்ஸ் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எதுக்கு நான் வெளியே விளையாட அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒன்று ஸ்க்ரீன் டைம் குறையும், அதாவது மொபைல் பார்க்குற டிவி பார்க்குற ஸ்க்ரீன் டைம் குறையும், ப்ளஸ் இவங்க வந்து லைஃப் ஸ்கில்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்களே கற்றுப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெயின் இல்லை ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி, பெயின் மேனேஜ்மெண்ட்டு, டீம் ஒர்க்கு, அடுத்தவங்களோட எப்படி பேசணும் பழகணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க இந்த ஒரு விளையாட்டு மூலயமா ஈஸியாக கற்றுப்பாங்க. இது குழந்தை பருவத்திலே பேரண்ட்ஸ் மூலயமாவோ டீச்சர்ஸ் மூலயமாவோ, மேபி இந்த ப்ரோக்ராமை டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் வந்து இதை இன்சிஸ்ட் பண்ணலான்றது என்னோட கருத்து.
2: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்துட்டோம். ஆரோக்கியமே அழகு, பெண்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதில் ஆரோக்கியத்தின் பங்கு என்பது குறித்து நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் துறை தலைவர் மற்றும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை வருகிற புதன்கிழமை கேட்கலாம்.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.

மருந்தும் மாத்திரைகளும் உடலை குணமாக்கும், பழைய பாடல்கள் மனதை குணமாக்கும். ஆம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை. என்றும் இனியவையில் முதற் பாடலாக வருகிறது பி. சுஷீலா எல்லார் ஈஸ்வரி குரல்களில். இசையமைப்பாளர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி. பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்.

இணைந்திருக்கிறோம். இன்றும் இனியவையில் நிலையத்தில் நேரம் 2:21. மனித வாழ்க்கையில் இரண்டு தருணங்கள் மறக்க முடியாதவை. ஒன்று இந்த உலகில் முதன்முதலாக கண் திறக்கும் தருணம், மற்றொன்று உயிர் நம்மை விட்டு விலகும் தருணம். இந்த இரண்டு தருணங்களுக்கும் மிக அருகில் நிற்பவர்

பெரும்பாலும் ஒரு மருத்துவர்தான். ஆம் நேயர்களே, இன்று தேசிய மருத்துவர் தினம். அதை ஒட்டிய சில பகிர்வுகள் உங்களோடு. ஒரு நாட்டின் வளர்ச்சியை அதன் உயரமான கட்டிடங்கள் தீர்மானிப்பதில்லை, அதன் பொருளாதார வளர்ச்சி மட்டுமே தீர்மானிப்பதில்லை. ஒரு சமூகத்தின் உண்மையான நாகரிகத்தை அளவிட வேண்டுமெனில் அந்த நாடு தனது நோயாளிகளை எப்படி கவனிக்கிறது என்பதையும், உயிரை காக்கும் மருத்துவர்களை எப்படி மதிக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். அதனால்தான் மருத்துவ தினம் என்பது ஒரு தொழிலை கொண்டாடும் நாளல்ல, மனித உயிரின் மதிப்பை நினைவூட்டும், மீண்டும் மீண்டும் நினைவூட்டும் நாள். நம்முடைய வாழ்வில் அமைதியாக பங்களித்து வரும் மருத்துவர்களுக்கு நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் நாள். என்றும் இனியவில் அடுத்ததாக ஒலிக்க வருகிறது பாவ மன்னிப்பு திரைப்பட பாடல். இசை எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி. பாடியவர் பி. சுஷீலா. வரிகள் கண்ணதாசன்.

இணைந்திருக்கிறோம். இது என்றும் இனியவை நிலையத்தில். நேரம் 2:26. உங்களோடு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1 மருத்துவ தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாள் புகழ்பெற்ற மருத்துவர், கல்வியாளர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் மேற்கு வங்கத்தின் முன்னாள் முதலமைச்சரான டாக்டர் பிதான் சந்திர ராய் அவர்களின் பிறந்த நாளும் நினைவு நாளும் ஆகும். அவருடைய மருத்துவ பணியையும் மனிதநேய சேவையையும் போற்றும் வகையில் 1991 முதல் இந்திய அரசு ஜூலை 1 தேசிய மருத்துவர் தினமாக

கடைபிடித்து வருகிறது. என்றும் இனியவையில் தொடரும் அடுத்த பாடல் மாட்டுக்காரவேலன் திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன், இசையமைப்பாளர் கே வி மகாதேவன், பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். ஒரு பக்கம்

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: இணைந்திருக்கிறோம் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையோடு. இது என்றும் இனியவை நிகழ்ச்சி. இன்று தேசிய மருத்துவர் தினம். அதனால் உங்களோடு சில பகிர்வு. மருத்துவம் என்பது வெறும் நோயை குணப்படுத்தும் அறிவியல் அல்ல, அது நம்பிக்கையை உயிரோடு வைத்திருக்கும் மனித நேயம். மருத்துவமனைக்குள் வரும் ஒரு நோயாளி மருந்தை மட்டும் எதிர்பார்ப்பதில்லை, நான் குணமடைவேன் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்க்கிறார். அந்த நம்பிக்கையை முதலில் வழங்குபவர் மருத்துவர். உலக சுகாதார நிறுவனம் தொடர்ந்து வலியுறுத்தும் ஒரு உண்மை என்னவெனில், வலுவான சுகாதார அமைப்பு இல்லாமல் எந்த நாட்டின் முன்னேற்றமும் நிலையானதாக இருக்க முடியாது. ஆரோக்கியமான மக்கள் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சியும் கல்வி முன்னேற்றமும் சமூக நலனும் முழுமையடையாது. எனவே மருத்துவர்களின் பணி தனிநபர்களை மட்டுமல்ல, ஒரு நாட்டின் எதிர்காலத்தையே பாதுகாக்கும் பணியாகும். என்றும் இனியவையில் வரும் அடுத்த பாடலின் படம் நானும் ஒரு பெண். பாடலின் வரிகள் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. குரல் பி. சுஷீலா.

நிலையத்தில் நேரம் 2:35:10. இது என்றும் இனியவை. இந்தியா இன்று உலகின் மிகப்பெரிய சுகாதார அமைப்புகளில் ஒன்றாக வளர்ந்து வருகிறது. மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி நாட்டில் 13.8 லட்சத்திற்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட அலோபதி மருத்துவர்கள் பணியாற்றுகின்றனர். மருத்துவர் மக்கள் விகிதம் சுமார் 1.811 என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கும் குறைந்தபட்ச அளவை கடந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு இந்தியாவின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாநிலமாக விளங்குகிறது. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவ கல்வி, தாய் சேய் நலத்திட்டங்கள், அவசர மருத்துவ சேவைகள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற பல துறைகளில் மாநிலம் நீண்ட காலமாக முக்கிய பங்காற்றி வருகிறது. இதன் காரணமாக இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் நோயாளிகள் தமிழ்நாட்டில் சிகிச்சை பெற வருகின்றனர். என்றும் இனியவையில் தொடரும் அடுத்த பாடல் ராமு திரைப்படத்திலிருந்து. பாடலின் குரல் பி. சுஷீலா. இசையமைப்பாளர் எம். எஸ். விஸ்வநாதன்.

இணைந்திருக்கிறோம். இது என்றும் இனியவை நிலையத்தில். நேரம் 2:40. இன்று தேசிய மருத்துவர் தினமாதலால் உங்களோடு சில பகிர்வுகள். மருத்துவரின் வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கும்போது நாம் காண்பது வெள்ளை மேலங்கி மட்டுமே. அதன் பின்னால் இருக்கும் வாழ்க்கை பலருக்கும் தெரியாது. பல ஆண்டுகள் மருத்துவ கல்வி, தொடர்ச்சியான பயிற்சி, இரவு பகலற்ற பணிநேரம், அவசர அழைப்புகள், உயிருக்கும் மரணத்திற்கும் இடையில் சில நொடிகளில் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு, நோயாளிகளின் நம்பிக்கை, குடும்பங்களின் எதிர்பார்ப்பு, இவை அனைத்தும் மருத்துவரின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கம். ஒரு மருத்துவர் வெற்றிகரமாக ஒரு உயிரை காப்பாற்றினால் அந்த மகிழ்ச்சியை ஒரு குடும்பம் கொண்டாடுகிறது. ஆனால் காப்பாற்ற முடியாத ஒவ்வொரு உயிரின் பாரமும் பல நேரங்களில் அமைதியாக மருத்துவரின் மனதிலேயே தங்கிவிடுகிறது. அந்த மனவலியை எந்த புள்ளி விவரமும் அளவிட முடியாது. என்றும் இனியவையில் தொடரும் அடுத்த பாடல் கற்பகம் திரைப்படத்திற்காக. பாடலின் குரல் பி. சுஷிலா, பாடலாசிரியர் கவிஞர் வாளி, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

2:40:32 இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை. கொரோனா பெருந்தொற்று உலகிற்கு ஒரு மறக்க முடியாத உண்மையை உணர்த்தியது. மக்கள் வீடுகளுக்குள் பாதுகாப்பாக இருந்தபோது மருத்துவர்கள் மருத்துவமனைக்குள் ஆபத்தை எதிர்கொண்டனர். தங்கள் குடும்பத்திலிருந்து விலகி பாதுகாப்பு உடைகளுக்குள் மணிக்கணக்கில் பணியாற்றி தங்களது உயிரையும் பணயம் வைத்து எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றினர். அந்த நாட்கள் மருத்துவம் ஒரு தொழிலல்ல, மனிதகுலத்தின் மீதான ஒப்பற்ற பொறுப்பு என்பதை உலகிற்கு மீண்டும் நினைவூட்டின. இன்று மருத்துவ தொழில் புதிய சவால்களை எதிர்கொள்கிறது. புதிய நோய்கள், முதியோர் மக்கள் தொகையின் அதிகரிப்பு, வாழ்க்கை முறை நோய்கள், மனநல பிரச்சினைகள், நவீன தொழில்நுட்பத்தின் விரைவான வளர்ச்சி, இவை அனைத்தும் மருத்துவர்களின் பொறுப்பை மேலும் விரிவுபடுத்துகின்றன. செயற்கை நுண்ணறிவு பல உதவிகளை செய்யக்கூடும். ஆனால் ஒரு நோயாளியின் கையை பிடித்து நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று சொல்லும் மனித தொடுதலை எந்த இயந்திரமும் மாற்ற முடியாது. என்றும் இனியவையில் ஒலிக்கியிருக்கும் அடுத்த பாடலின் படம் தெய்வ மகன். பாடலின் குரல் TM சவுந்தரராஜன், இசை MS விஸ்வநாதன், பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்.

நேரம் 2:50 42 என்றும் இனியவையில் நிறைவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர் தினம் என்பது மலர்கொத்து கொடுக்கும் நாள் மட்டுமல்ல, மருத்துவர்களை மனிதர்களாக புரிந்து கொள்ளும் நாள். அவர்கள் வெறும் சிகிச்சை அளிப்பவர்கள் அல்ல, ஒவ்வொரு குடும்பத்தின் நம்பிக்கையையும் தாங்கி செல்பவர்கள் என்பதை உணரும் நாள். ஒரு நல்ல மருத்துவர் நோயை காண்பதில்லை, நோயாளியை காண்கிறார். உடலை மட்டுமல்ல மனதையும் குணப்படுத்த முயல்கிறார். அதனால்தான் மருத்துவம் அறிவியலாக மட்டுமல்ல மனித நேயத்தின் உயர்ந்த வடிவமாகவும் விளங்குகிறது. உலகில் பலர் வரலாற்றை எழுதுகிறார்கள், சிலர் நாடுகளை உருவாக்குகிறார்கள், சிலர் அறிவியலை முன்னேற்றுகிறார்கள். ஆனால் மருத்துவர்கள் மட்டும் ஒவ்வொரு நாளும் அமைதியாக ஒரு உயிரின் அடுத்த நாளை எழுதுகிறார்கள். அதனால்தான் வெள்ளை மேலங்கி என்பது ஒரு சீருடை அல்ல, அது மனித உயிரின் மீது எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அமைதியான உறுதிமொழி. மருத்துவ

தின நல்வாழ்த்துகள். மனிதகுலத்தின் அமைதியான காவலர்களுக்கு எங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மனமார்ந்த வணக்கங்களும். என்றும் இனியவையில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடலின் படம் எங்கள் வீட்டுப்பிள்ளை. இசையமைப்பாளர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் வாலி, பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா.

0: நிறைவு பெற்றது என்றும் இனியவை. இனி வருவது வானிலை அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 8 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு பகுதியில் 4 சென்டிமீட்டர், சின்கொனா நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் உப்பாசி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த் மதுரை மாவட்டம் புலிப்பட்டி சென்னை அம்பத்தூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி மேல்பவானி பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் சென்னை தண்டையார்பேட்டை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கடலூர் திண்டுக்கல் திருநெல்வேலி ராமநாதபுரம் நீலகிரி வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. அதிகள வெப்பநிலை மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான இடிமழை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெய்யக்கூடும்.

0: நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 3ஆம் தேதியன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 4ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று தொடங்கி இம்மாதம் 4ஆம் தேதி வரை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 3ஆம் தேதியன்றும் 4ஆம் தேதியன்றும் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். 4ஆம் தேதியன்று கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி இம்மாதம் 5ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் மற்ற சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்
1: வருவது இந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து.
2: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே கனகலதா. डिजिटल इंडिया अभियान के आज 11 वर्ष पूरे हो गए हैं। इस पहल से देश भर में नागरिकों के जुड़ने, सीखने, लेन देन करने और सरकारी सेवाओं का लाभ उठाने के तरीके बदल गए हैं। पिछले 11 वर्ष में भारत ने बड़े पैमाने पर दुनिया के सबसे बड़े डिजिटल पब्लिक इंफ्रास्ट्रक्चर इकोसिस्टम में से एक को तैयार किया है। एक रिपोर्ट।
3: भारत बड़े पैमाने पर इस्तेमाल हो सकने वाले और नागरिकों पर केंद्रित डिजिटल गवर्नेंस प्लेटफॉर्म की मदद से डिजिटल पब्लिक इंफ्रास्ट्रक्चर DPI के क्षेत्र में एक ग्लोबल लीडर के तौर पर उभर रहा है। भारत ने इंडिया स्टैक और डिजिटल पब्लिक इंफ्रास्ट्रक्चर से जुड़े सहयोग के लिए 24 देशों के साथ समझौता ज्ञापन पर हस्ताक्षर किए हैं। इन समझौतों में डिजिटल पहचान, डिजिटल भुगतान, डेटा साझा करने और सरकारी सेवाओं की डिजिटल व्यवस्था जैसे क्षेत्र शामिल हैं। यूनिफाइड पेमेंट इंटरफेस UPI अब संयुक्त अरब अमीरात, सिंगापुर, फ्रांस, मॉरिशस और श्रीलंका समेत 8 से अधिक देशों में उपलब्ध है। अमन यादव, आकाशवाणी समाचार, दिल्ली।
2: प्रधानमंत्री नरेंद्र मोदी ने कहा है कि डिजिटल इंडिया अभियान ने सुशासन को नई दिशा और देश के समग्र विकास को गति दी है। डिजिटल इंडिया अभियान के 11 वर्ष पूरे होने पर श्री मोदी ने कहा कि इस पहल का असर लोगों के जीवन के हर क्षेत्र में दिखाई दे रहा है। प्रधानमंत्री कृषि सिंचाई योजना के 10 वर्ष पूरे हो गए हैं। ये योजना सिंचाई में सुधार, सतत जल प्रबंधन और अधिक कृषि भूमि को सिंचाई के दायरे में लाकर खेती में बड़ा बदलाव लाने में मददगार हुई है। इस योजना का शुभारंभ 1 जुलाई 2015 को किया गया था। विकसित भारत रोजगार और आजीविका गारंटी मिशन JRAMJI अधिनियम आज से लागू हो गया है। ग्रामीण विकास मंत्रालय ने कहा कि VB JRAMJI अधिनियम के अंतर्गत प्रत्येक वित्त

இணைந்திருக்கிறோம். இது பன்மொழி பாடல்கள் நிலையத்தில். நேரம் 3:14:43. பன்மொழி பாடல்கள் அடுத்ததாக ஹவுஸ்ஃபுல் 4 என்ற ஹிந்தி திரைப்படத்திலிருந்து பாடல், மீகா சிங் குரலில்.

Get a

0: आम फट महेश भट।
1: இணைந்திருக்கிறோம். இது பன்மொழி பாடல்கள். நேரம் 3:18. 1990 வெளியான இன்னாலே என்ற மலையாள திரைப்படத்தின் மிகவும் பிரபலமான மெல்லிசை பாடல் கே எஸ் சித்ரா குரலில் ஒலிக்கியிருக்கிறது.

உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பன்மொழி பாடல்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நிலையத்தில் நேரம் 3:24. அடுத்ததாக பன்மொழி பாடலில் நிறைவாக வரும் பாடலின் படம் ஆப் ஜெய்சா கோய். 1980 வெளியான குர்பானி என்ற இந்தி திரைப்படத்தில் வரும் இந்த பாடலை பாடியிருக்கும் பாடகி பாகிஸ்தானை சேர்ந்த புகழ்பெற்ற நசியா ஹசன், இசையமைப்பாளர் ஃபிடார் சக்கரவர்த்தி.

0: நிறைவு பெற்றது பன்மொழி பாடல்கள். நிலையத்தின் நேரம் 3:28:17. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று 7:30 உழவர் உலகம், இதில் பண்ணை மகளிருக்கு ஏற்ற உப தொழில்கள் குறித்து புதுச்சேரி குருமாப்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மன இயல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 திரையிசை, 9:15 ஸ்பாட் லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 முதல் 11:00 உங்கள் செவிகளை நனைய வைக்க தேன்மழை.
1: தேன்மழை
2: தேன் போன்ற இனிய பாடல்கள்.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் நேரம் 3:30:46.

தொடரும் இந்த நிகழ்ச்சி சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா, சி லலிதா ஆகியோர் பாடிய பாடல்கள் இடம்பெறுகிறது. முதலாவதாக ஸ்ரீ ஜலந்தர என தொடங்கும் மைசூர் மகாராஜ கிருதி, கம்பீர நாட்டை ராகம், ஆதிதாளம், பாடலுக்கு முன்பாக விளம்பரம்.

இன்றைய சங்கீத சாரலில் பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா, சி லலிதா ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக காலை தூக்கி என தொடங்கும் மாரிமுத்தா பிள்ளை பாடல், எதுகுல காம்போதி ராகம் ஆதி தாளம்.

சங்கீத சாரலில் அடுத்து சங்கர ஸ்ரீஹிரி என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருத்தி. ஹம்சானந்தி ராகம் ஆதிதாளம். நேரம் 3:50 நிமிடம் 37 நொடி.

சங்கீத சாரலில் நிறைவாக வருவது சம்போ மகாதேவ என தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல். பௌளி ராகம், ரூபக தாளம்.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சி. இன்றைய சங்கீத சாரலில் பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா, சி லலிதா ஆகியோரின் பாட்டு கேட்டோம்.

0: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்,
1: தண்ணிலவ தேனிறக்க தாழை மரம் நீர் தெளிக்க கன்னி மகள் நடைபயின்றே
0: காதோடு காதல் பேசும் கானங்கள்,

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: நேரம் 4:24.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்க இருப்பது மனோஜ் கிரியேஷன்ஸ் வழங்கும் கொடி பறக்கது திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், அமலா, ஜனகராஜ், மணிவண்ணன், வீரராகவன், சுஜாதா, பாக்யசுதா, விஜயன் மற்றும் பலர். இசை அம்சலேகா, கதை வசனம் ஆர் செல்வராஜ், திரைக்கதை இயக்கம் பாரதிராஜா.

0: ஏய் ஜிடி, நீ பெரிய கேடிடா. இன்னும் ஒரு வாரத்துல ஜெயிலிருந்து என்னை வெளியில எடுக்கலைன்னா உன்னை பத்திய உண்மையெல்லாம் வெளியில சொல்லி பழையபடி நீ தூக்கு கைத்துல தொங்கணும்னு சுருக்கமா காலிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தானடா வெளியில எடுத்த.
1: உன்னை ஒரு நிரந்தரமான நிம்மதியான இடத்துல கொண்டு போய் வைக்க ஆசைப்படுறேன். பிரச்சனைகளே இல்லாம, பாஸ்போர்ட் இல்லாம, விசா இல்லாம, ஏன் டிக்கெட் கூட எடுக்காம உன்னை ஒரு அமைதியான இடத்துக்கு அனுப்பலாமான்னு யோசிக்கிறேன்.
2: நன்றி.
3: கும்பிட்டு வணங்கிய பெரியாதானவரு, அதான் மரியாதையை மடார்னு காட்டிட்டாரு. இவருக்கு 7 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் சிஷ்யங்க உண்டு.

0: உங்களை மாதிரி பொம்பளை சிஷியங்கள் நிறைய உண்டு. தொழில ரொம்ப கரெக்டா இருப்பாரு. அங்க பாருடி.
1: அவனை இறக்கி விடுங்க.
2: யாரது?
1: ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? மேல பரட்ட. உன்னை புரட்டி எடுக்க போற 16 வயது நில பரட்ட.
0: உன்ன ஒண்ணே ஒண்ணு பாக்கிக்குது வாத்தியார. தாதா மகராஜிக்கு, தாதா மகராஜிக்கு சின்ன தாதாவின் பல கோடி நமஸ்காரம்.
1: ரொம்ப பெண்டாகாத, பெண்டை கட்டிடுவேன். ஆம்பளைங்க பெண்டான எனக்கு பிடிக்காது.
0: சவால் விடாதீங்க தாதா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க பெண்டாக போறீங்க.
1: என்கிட்ட சொல்லாத, என் சரித்திரத்துல நான் பெண்டானதே கிடையாது
0: தாதா.
1: தாதாவோட பொண்ண
0: இல்ல,
1: உன் தங்கச்சிய
0: பட்லி.
1: பட்லியா? இவங்க ஏன் என் கால விழணும்?
0: தாதாவோட வாரிசான உங்ககிட்ட சொத்தை எல்லாம் ஒப்படைச்சா மாதிரி தாதாவோட பட்லியும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம்.
1: யாப்பா,
3: சரி பேப்பர் படிச்சீங்களா?
4: ஏண்டா கண்ணா, ஒலிம்பிக்ல யாராவது இந்தியன் கோல்டு மெடல் வாங்கிருக்கமா? வாங்கியிருக்க மாட்டாங்களே.
3: அது இல்லப்பா, யாரோ ஒருத்தன் தாதா போட்டியில ஜெயிச்சிருக்கானா. தாதான் என்ன பெரிய பதவியா?
4: நல்லா கேட்டம்மா. அதாவது மளிகை கடையிலிருந்து மார்க்கெட் வரைக்கும் பில் போட்டு டாக்ஸ் கலெக்ட் பண்ணா அது கார்பரேஷன். பில்லு போடாமலே மாமூல் வாங்குறான்னு வச்சுக்க, அவன் தான் தாதா. புரியலையா? இப்போ சொல்லுமா, இந்த பேட்டை ரவுடியிலிருந்து பிக் பாக்கெட், சோடா பாட்டில், இவங்க எல்லாத்துக்குமே எவன் தாதாவாக வரணும், அவன் காட் ஃபாதர் மாதிரி.
5: வணக்கம் தாதா.
1: வணக்கம்.
5: கும்பிடுங்க ஐயா.
1: ஐயா வணக்கம். ஜகதல பிரதாப்.
3: கண்டிங்களே,
1: யாரையாவது கூப்பிடலாம்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு காக்கா குருவி கூட இருக்காது. சூடு. ஒரு வயசு பொண்ணு வாயிலிருந்து ஐஸ்கிரீம் வந்து விழுந்தது சந்தோஷமா இருந்தாலும் விழுந்தோட மூஞ்சி பாரு, அது எடுக்கல என்ன நல்லா இருக்காது. நீ எடுத்துட்டு எனக்கு தெரியும். என்னது கரிச்சிப்பா? உள்ள வச்சிடுமா? உள்ள வச்சிடு. கண்ணா, நான் பெரியவங்களை ரொம்ப மதிக்கிறவன். அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே, அதாவது உங்க இங்கிலீஷ்ல ஃபாலோ ஃபாலோ பண்றவன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, முள்ளை முள்ளால தான் எடுக்கணும், உயரத்தை உயரத்தால தான் அறுக்கணும். இப்போ நீ என்ன பண்ற, உன்னுடைய இனிமையான இளமையான நளினமான உதட்டிலிருந்து வெளியே வந்த ஐஸ்கிரீம் அந்த உதட்டாலேயே வெளியெடுக்கிற. இதே இருக்கு கண்ணா, நீ இது உதட்டாலே எடுக்காமலேயே இங்கிருந்து ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, நீ முட்டையும் பாலுமா தின்னு சேர்த்து வச்சிருக்கிற மொத்த ரத்தத்தையும் ஒரே குத்துல வெளியேற்றுவ. அப்புறம் தேவைப்படுறப்ப சிந்தது கூட ஒரு சொட்டு ரத்தம் இருக்காது. என்னடா கண்ணா தயக்கம், நான் 9 என்றதுக்குள்ள சொன்னதை செஞ்சிடு.
6: ஜெயிலர் சார், தாதா எப்படி தப்பிச்சார்னு சொல்லிடுங்க சார். உங்க கேஸ விசாரிக்க போற அசிஸ்டன்ட் கமிஷனர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் ஒரு முரட்டு கால.
1: நீ ஒரு பொறுப்புள்ள சாரி பொறுப்பு இல்லாத ஜெயிலதிகாரி. ஜெயிலுக்குள்ள இருந்த எந்த பூட்டு எந்த கதவு உடையல. பூட்டுக்கான எல்லா சாவியும் உன்கிட்ட தான் இருக்கு. அப்படி இருந்தும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தாதா எப்படி தப்பிச்சு போனா? என் பேர் ஈரோடு சிவகிரி. உன் பேர் என்ன?
7: மெய்யப்பன்.
1: என் பேர் ஈரோடு சிவகிரி. உன் பேர் என்ன?
7: மெய்யப்பன்.
1: எத்தனை வருஷம் சர்வீஸ்?
7: 11 வருஷம்.
1: 11 வருஷம் சர்வீஸ்ல 20 தடவை சஸ்பெண்ட் ஆகி

0: மறுபடி இன்ஃப்ளூயன்ஸ்ல உள்ள வந்திருக்க. உன் பேக்ரவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் உன்னை இருட்டறையில வச்சு அடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. உன்னை வெளிச்சத்துல விசாரிச்சா உன்னை வெளிச்சத்துக்கே கொண்டு போயிடுவாங்க. என் பேரு ஈரோடு சிவகிரி. உன் பேர் என்ன?
1: மெய்யப்ப.
0: பொய்யப்பனா இருக்கிறவங்க எல்லாம் மெய்யப்பன் பேர் வச்சிருக்கீங்க. நீ சர்க்காருக்கும் நல்ல ஊழியனா நடக்கல, பொண்டாட்டிக்கும் நல்ல புருஷனா இருக்கல. இந்த நாட்டுல தொகுதிக்கு போகாமலேயே ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு எம்எல்ஏ உன் மனைவி. அவ்வளவு நாணயமானவங்க அவங்க. அவங்க மேல ஜனங்க உசிரியே வச்சிருக்காங்க. நீ ஒரு சமூக விரோதியா சந்தர்ப்பவாதியா இருக்கிறதுனாலதான் சமூக சேவைக்கா இருக்கிற அவன் பொண்டாட்டி உன்னை பிரிஞ்சு 7 வருஷமா தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ விரோதிகிட்ட வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசமா நடக்கணும்னு நினைச்சா ரொம்ப கஷ்டப்படுவேன். உனக்கு நான் 24 மணி நேரம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள உண்மைய சொல்லல.
2: அப்படியா? அந்த ஜெயில கதைய முடிச்சிருங்க.
3: ஜெயிலர் மேயப்பனாச்சே,
4: போலீஸ் விசாரணையில இருந்தாரு.
3: ஆமாங்க.
5: மன்னிக்கணும் சார், நீங்க பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி. ஜெயில இருந்து தப்பிச்ச பெரிய பேட்ட தாதா மர்மமான முறையில சாகடிக்கப்பட்டிருக்காரு.
6: ஆமா சார், சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஜெயிலர் போலீஸ் பேரடிலே வச்சு குத்தி கொண்டிருக்காங்க. நகரமே பதட்டமா இருக்கு. இது பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
7: ஒரு கேஸோட முடிவு விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். அதுக்கு முன்னாடி அதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல.
6: செத்து போன பெரிய பேட்ட தாதா முதல்ல எப்படி ஜெயில இருந்து தப்பிச்சானு ஜனங்க பேசிக்கிறாங்க சார்.
7: சார், விசாரணையில இருந்து போலீஸ் அதிகாரி போலீஸ் பரேட்ல சாகிறதுக்கு நீங்க தான் காரணம் வெளியில பேசிக்கிறாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க
8: சார்? நீங்க கோவக்காரரு, புலி வேஷம் போடுற எலி மாதிரின்னு. சாரி சார், அந்த தாதா தான் சொல்லியிருக்காரு சார்.
0: இந்த சிவகிரி எலியா புலியாங்கிறது போக போக தெரியும். ஆனா ஒண்ணு, எங்கேயோ குப்பத்துல இருக்கிற தாதா கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். பத்திரிகைக்காரங்கிற முறையில நான் உங்களை மதிக்கிறேன், பதில் அளிக்கிறேன். கூடி சீக்கிரத்துல எல்லாத்தையும் பிடிக்கிறேன். நீங்களா போயிட்டு வாங்க.
9: தேங்க்யூ சார். யாரோ ஒரு தாதா ஒரு குப்பத்தில் இருந்து கேள்வி கேட்கிறான், இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்கிறார் ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி ஈரோடு சிவகிரி. சிறை அதிகாரியாக இருந்த என் கணவர் கொல்லப்பட்டார் என்பதற்காக நான் போராட்டம் நடத்தப் போவதில்லை. சட்டத்தை ஏமாற்றிய அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். சமீப கால கொலைகள் பற்றி துப்பு துளக்க போலீஸ் பயப்படுகிறது. ஏன்? யாரோ ஒரு பெரிய மனிதனின் பைக்குள் சட்டம் மூக்குப்பொடி டப்பாவை போல் முடங்கி கிடக்கிறது. அந்த உண்மைகள் வீதிக்கு வர வேண்டும், அவைகள் மக்களுக்கு தெரிய வேண்டும்.

கொலகாரன் யாருன்னு தெரிஞ்சுக்க தெரு தெருவா கோஷம் போட்டி. நான் தான் அந்த கொலகாரன், பார்த்துக்க சுமாரா இருக்கணும். பயந்துட்டிய? என்ன அறிக்க விட்ட, சாகுற வரைக்கும் உன்ன வரது இருக்கிறியா? உன்ன அப்படி சங்கடப்படுத்தி சாகடிப்பனா, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் நீ மட்டும் செத்துரு.

0: மீட்டிங் போகணும்னு இங்க குளிக்க வந்திருந்தாங்க ஐயா. நான் கீழே டிஃபன் ரெடி பண்ணேன், போய் ரொம்ப நேரமாச்சே, காணோன்னு இங்க வந்து பார்த்தப்பதான் ஐயா அம்மா இந்த மாதிரி கிடந்தாங்க.
1: யாராவது புதுசா வித்தியாசமான ஆளுங்க வந்தாங்க?
2: இல்லைங்க ஐயா, காலையில புதுசா ஒரு பார்சல் தாங்க வந்துச்சு.
1: போஸ்ட்லியா?
2: இல்லைங்க, பால் கவர் எடுக்க போன இடத்துல இதுவும் கூட இருந்துச்சு. அதை கொண்டாந்து அம்மா கையில கொடுத்தேன், அம்மா அதை கோவமா பார்த்துட்டு குப்பை கூடையில போட்டாங்க.
3: அப்பாடா, இன்னைக்கு டியூட்டில நம்ம ஆளு தான் இருக்கணும். யாரு வெள்ளசாமி? என்ன வருத்தமா இருக்கீங்க? வருமானம் பத்திலையா?
4: வண்டி கஷ்டம் இல்லாம ஆந்திரா செக் போஸ்ட்ல தாண்டிருச்சா?
5: கேட்ல இருக்க செக் போஸ்ட்ல எல்லாம் எப்படி போறதுன்னு எங்க ஜிடிஐ அவனுக்கு தெரியும். ஆனா போலீஸ்காரங்க உங்க கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு தான் நாங்க அங்கங்க வண்டியை நிப்பாட்டுறோம். இவங்க நல்லபடியா கவனிச்சுட்டு வாங்க.
3: சரி சரி,
6: வாங்க உள்ள வாங்க. வாங்க
4: ட்ரிப்பு கொடுங்க.
1: இறக்குங்க. என்னப்பா வண்டியில
5: பார்த்தா தெரியல, பெரிய ஆபீசர் மாதிரி இருக்கீங்க. பெட்ரோல் வண்டி சார்.
1: ஏதோ கவர்மெண்ட்ல தெரியாதமா வேலை கொடுத்துட்டாங்கப்பா. நான் ஏதோ முறை ஏத்திட்டு வர வண்டி நினைச்சிட்டேன். ஆமா பெட்ரோல் வண்டி தான். துரை வண்டி வட்டி கீழே இறங்க மாட்டீங்களோ? அது என் ஜீப்ல பெட்ரோல் தீர்ந்து போச்சு, ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் போடுங்க, சில்லறை கொடுத்துட்றேன்.
3: சில்லறை வியாபாரம் எல்லாம் கிடையாது சார், மொத்த வியாபாரம் தான். வண்டி சீல் வச்சிருக்கு. வண்டி யாருது தெரியுமில்ல? ஜிடி வண்டி.
1: ஜிடியா? கொஞ்சம் புடியா. ஜிடி என்ன, பிரசிடென்டா, பிரைம் மினிஸ்டரா இல்ல சீஃப் மினிஸ்டரா? ஜிடி இஸ் எ பிசினஸ் மேன்.

0: சிவகிரி இஸ் எ போலீஸ்மேன். நான் விசாரிக்கிறேன், நீ விளக்குற. ஜீரோடு சிவகிரி, சீப்பாலிய சீவிடு, அண்டர்ஸ்டாண்ட்?
1: அது இல்ல, வண்டி ஜிடியோட வண்டி, ஜிடியவே சந்தேகப்படலாமா?
0: அந்த சீதையவே ராம சந்தேகப்பட்டா, இந்த சிவகிரி ஜிடிய சந்தேகப்படக்கூடாதா? எப்படி, மொத்தமா தான் வியாபாரம் செய்றீங்களா, சில்லறை பசங்களா? ஏடா பர்மிட் ஓட்டிப் சீட்டோ
1: எடுக்கிறேன் சார், கொண்டா.
0: குத்துனா குனிஞ்சிடுவீங்க, குனிஞ்சா குத்துடுவீங்க. டிப் ஷீட் செக் பண்ணீங்களா கண்ணனங்களா?
2: பண்ணோம்.
0: லோடு எங்கே எங்கே போகுது?
2: இருக்கேன்.
3: இருக்குங்க.
0: லோடு என்னன்னு தெரியுமா? வாட் இஸ் திஸ்? சம்திங் சம்திங் மாமன் கொடுத்த மாமூல்.
4: சரி, யாராக இருந்தாலும் பார்க்கணும்னா நான் தான் வர சொல்லுவேன். வித்தியாசமாக நீங்கள் என்ன வர சொல்லியிருக்கீங்க?
0: ஆக்சுவலி தலைவலி என்ன, டாக்டர் நம்ம கிட்டே வந்து மருந்து கொடுக்குறாங்க. அதே ஆப்ரேஷன் கிப்ரேஷன் என்ன, நாம தான் நாட்டுக்கிட்ட போனோம். இந்த வண்டிங்களா உங்களுக்கு தானே?
2: எந்த வண்டிங்க?
0: இந்த வண்டிங்க சார்.
5: ஆமாம் ஆமாம், ஜிடி டிரான்ஸ்போர்ட் நம்ம வண்டி தான்.
4: ஆமாம், வண்டி காணாமல் போயிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னே, ஒரு பயலும் பண்ணலையா?
6: வண்டிங்க காணும்னு E3 ஸ்டேஷனில் போன வாரமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு.
4: காணாமல் போனது 4 வண்டி, கண்டுபிடிச்சது 2 வண்டி, 50% தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க.
0: இது கொஞ்சம் நேரத்தில் 100% ஆகிடும். ஜிடி வண்டி மட்டும் உங்களுக்கு தானா, இல்லை அதுக்குள்ளே இருக்கிற சரக்கு?
4: சரக்கா? பெட்ரோல்லாம் நீங்கள் சரக்குன்னு தான் சொல்லுவீங்களா?
0: நாங்கள் சரக்கு சரக்குன்னு எதெல்லாம் பிடிக்கிறோமோ அதுக்கெல்லாம் சரக்குன்னு தான் சொல்கிறோம். இன்னைக்கு காலையில் உங்கள் வண்டியிலே நாங்கள் பிடிச்ச சரக்கு கஞ்சா. இது நம்ம கவர்மெண்ட் ரேட்டில் 2 கோடி ரூபாய் தாங்கும், உங்கள் ரேட்டில் எவ்வளோ தாங்கும்னு எனக்கு தெரியல.
5: 3.5 கோடி தாங்கும்
4: அண்ணே.
0: அண்ணன் என்னமோ சொன்னாங்க.
4: அது ஒன்றும் இல்லை, அவர் மூச்சு விட்டாலே பேசுகிற மாதிரி தான் இருக்கும். சாரி அப்படி. ஆமாம், இவ்வளவும் கஞ்சாவா? சிவகிரி நாடு எவ்வளவு கெட்டு போச்சு பாத்து.
0: ஒரு சின்ன திருத்தம், நாடு கிடல, ஆளுங்க கெட்டு போயிட்டு இருக்காங்க.
4: மிஸ்டர் சிவகிரி,
0: அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈரோடு சிவகிரி.
4: ஏதோ ஒரு கமிஷன். ஆமா, நீ சுத்தி சுத்தி பேசுறத பார்த்தா இந்த கஞ்சாவையெல்லாம் நானே கடத்திட்டு வந்திருப்பேன் சொல்லுவ போல் இருக்கேன்.
0: என்ன நம்ப வச்சதே உங்க நம்பிக்கையான ஆளுங்க தான்.
4: இவனா நம்ம பழைய டிரைவர் ஆச்சு, திருட்டு கஞ்சாவா கடத்தின.
0: உண்மையை சொல்லுங்கடா, நான் அடிச்ச? ஏண்டா உண்மையை சொன்னீங்க, நீங்க அடிக்கிறீங்க, இதுவும் நல்லாதான் இருக்கு. உள்ள போடுங்க. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. இந்த கஞ்சாவுக்கெல்லாம் நீங்க தானே சொந்தக்காரர்.
4: நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்துற?
0: கேள்வி கேட்கறதே அவமானம். என்ன உண்மைங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது?
4: எனக்கு யார் கேள்வி கேட்டாலும் பிடிக்காது.
0: பதில் வரலன்னா எனக்கு பிடிக்காது.
4: மிஸ்டர் சிவகிரி,
0: அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவகிரி.
4: அட, அதை எனக்கு 366 தொழில் இருக்கு, வருஷத்துல 365 நாள் தான் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தொழில்னு பார்த்தா கூட மிச்சம் ஒரு தொழில பாக்குறதுக்கே வருஷத்துல ஒரு நாள் குறையுது. இதுல நான் எதுக்கியா கஞ்சாலாம் கடத்தணும்?
0: மிஸ்டர் ஜிடி, நான் செய்யறது ஒரே தொழில், அதனால தான் அதை ஒழுங்கா செய்யறேன்.
4: விளையாட்டு பிள்ளையா?
0: இன்னும் நான் விளையாட்டே ஆரம்பிக்கல, இனிமே தான் ஆரம்பிக்க போறேன். சோ யூ ஆர் நாட் அட் ஆல் கன்சர்ன் வித் திஸ். குட் குட். ஆக
4: என்ன பண்ண போற?
0: எரிக்க போற.
4: அண்ணே, அந்த ரெண்டு பேரையும் ஜாமீன்ல எடுத்துட்டு வாங்க.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும்

0: தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
1: கொடி பறக்குது திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
2: ஏய் சிவகிரி, நான் இங்க தான் இருக்கேன். எல்லாத்திலுமே ரொம்ப ஸ்பீடா இருக்கிய
3: அங்கல். இப்ப உலகம் போற போக்க பார்த்தா எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொருத்தரும் துப்பாக்கியை தூக்கிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கான். 24 மணி நேரத்துல சுத்துற பூமியை 12 மணி நேரத்துல எப்படி சுத்த வைக்கிறதுன்னு விஞ்ஞானிங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஸ்பீட், அதனாலதான் நாங்களும் ஸ்பீடா தான் இருக்கணும்.
2: இருந்தாலும் 3 கோடி ரூபாய் கஞ்சா பொருள ஒரே தீக்குச்சியில் அழிச்ச உன்னோட ஸ்பீடு கொஞ்சம் அதிகம் தான்.
3: ஓ, நீங்க அங்க வர்றீங்களோ அங்கல். ஒரு நிதி அமைச்சர் மாதிரி பேசாதீங்க, ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி பேசுங்க. என்ன அங்கல் அமைதியாயிட்டீங்க? நீங்க என் கால வார பாத்தீங்க, நான் உங்க கால வாரிட்டேன்.
2: நீ விளையாட்ட பேசுறடா. அண்ணா, அந்த ஜிடியோட கோவம் ஒன்று அழிச்சிடுச்சுன்னா அதான் யோசிக்கிறேன்.
3: ஆமா, நெற்றி கண்ணு திறந்துருவாரு அங்கல். தேச விரோதி சக்திகளுக்கு என்னைக்கு மனசாட்சி பயப்படுறதோ அன்னைக்கு இந்த காக்கி சட்டையை தூக்கி போட்டு குட் பை சொல்லிடுவேன்.
2: முதல்ல உன் பிரம்மச்சரியத்தை குட் பை சொல்லிடு. உன் கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் நான் ஏற்பாடு பண்ண போறேன்.
3: எனக்கு கல்யாணமா? சும்மா இருங்க அங்கல், வெக்கமா இருக்கு. ஆமா, எனக்கு சொல்றீங்களே, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? இந்த வயசுல இந்த பர்சனாலிட்டியா இருக்கீங்களே, இன்னும் சின்ன வயசுல சும்மா டக்கரா இருந்துப்பீங்களே.
2: சிவகிரி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப நான் ஈரோட்ல டியூட்டியில ஜாயின் பண்ணேன். நான் கேஸுக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்ப நீ அனாதையா தெருவோரமா படுத்து கிடந்தேன். அப்போதான் நாம ரெண்டு பேரும் சந்திச்சோம். உன் மேல பரதாபப்பட்டு தான் உன் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சேன். ஆனா போக போக பாசத்துக்கு அடிமையாயிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு வரப்போற மனைவி உனக்கு நல்ல அம்மாவா இருப்பாங்களான்னு யோசிச்சு பார்த்தேன். சாகர வரைக்கும் நானே உனக்கு தாயும் தந்தையுமா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்.
3: எனக்கு அதே கவலை தான். எனக்கு வரப்போற மனைவி நாளைக்கு உங்களை சரியா கவனிப்பான்னு நிச்சயம். ரெண்டு பேரும் ஒரே கேஸ் தான். நான் வரேன். மோட்டர் பைக்க புதுசா கத்துக்கிட்டீங்களா? ஆஃப் பண்ணுங்க. கிளட்ச விடுறா முண்டோ.
4: ஏய், நீ தான் இந்த பேட்டைக்கு புதுசா வந்திருக்கிற தாதாவா?
3: இல்ல, உன் தாத்தா. என்ன விஷயம்?
2: உனக்கு எங்க ஜிடியா தெரியுமா?
3: ஜிடியா? எனக்கு இந்த குடி, பீடி, பேடி, ரவுடி, கேடி இந்த மாதிரி டீங்க தான் தெரியும். ஜிடி தெரியாது. யார் அவ?
2: எங்க ஜிடி ஒரே செக்ல எல்ஐசி பில்டிங்க விலைக்கு கேட்டாரு. அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்கிறதால கன்ஃபியூஸ் ஆகி இல்லேன்னுட்டாங்க.
3: நான் யார் தெரியுமா?
2: ஐயோ, உங்களுக்கு தான் சார் ஜெடியை பத்தி தெரியாது. ஆனா எங்க ஜெடிக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும்.
3: என்ன பத்தி எல்லாருக்கும் தெரியும்டா. ஆனா நீ இப்போ இங்க வந்த விஷயம் என்ன?
4: எங்க ஜெடி ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பார்க்கணும்னு கூட்டிக்கிட்டு வர சொன்னார்.
3: என்ன கூட்டிட்டு வர சொன்னார்? மகாராஜாவே என்ன பார்க்கணும் சொன்னாலும் இந்த தாதா மனசு வச்சாதான்டா முடியும். கஞ்சிக்கு வழி இல்லாதவன் என் காலில் பிடிச்சி காப்பாத்துன்னு கெஞ்சினா அவனுக்காக உயிரே கொடுத்துடுவேன். இந்த பணம், பேரு, பட்டம், பதவி இருக்கிற பந்தாவில் என் கூட விளையாட நினைச்சா உயிரை எடுத்துடுவேன். இதை உன் ஜீவிக்கிட்ட சொல்லு. ஏய், வண்டி ஆஃப் பண்ணு. என் பேட்டை எல்லை தாண்ட வரைக்கும் மோட்டர் பைக்கை தள்ளிக்கினே போனோம். என்ன இருட்டு பசங்க, கூடவே போய் கவனி.
5: மிஸ்டர் சிவகிரி, இவங்க தான் நம்ம ஹோமுக்கு புதுசாக வந்தாங்க. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன்.
3: அந்த ஃபோட்டோ பார்த்தீங்களே, அது 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். அதை பார்த்த உடனே உங்களை யாருக்காவது ஏதாவது தோணுதாமா?
6: அப்படி ஒன்றும் தோணலையாப்பா.
7: எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை தம்பி.
5: மிஸ்டர் சிவகிரி, உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. இந்த ஹோமுக்காக உங்கள் சம்பளம் புறாவையும் தரீங்க, அதுவும் இல்லாமல் அடிக்கடி வந்து இவங்களை பார்க்குறீங்க. ரியலி யூ ஆர் கிரேட்.
3: ஃபாதர், என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இப்போ முகம் தெரியாத இருட்டில் எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எங்கள் அம்மாவை தான் நான் தேடுறேன். இவங்கள யாராவது எங்கள் அம்மாவை இருந்துட மாட்டாங்களான்னு ஒரு நப்பாசை தான்.
8: போலாம்.
6: ஏய், அந்த பைக்கில் ஒருத்தர் யாருன்னு பாத்தியா?
8: ஸ்மார்ட்டாக யாரும் சொல்லு, சுட்டுடுவோம். ஓ மை காட், இவனா? ஒரு ஆம்பளை நம்மள அவமானம் படுத்திட்டு இன்னும் உருப்படியா சுத்திக்கிட்டு இருக்கான்னு நம்ம தாய் குலத்துக்கே கேவலம் தெரியுமா?
6: இப்ப என்னடி பண்ண போற?
8: பொறுத்திருந்து பார். ஹேய் ஜெனிபி,
9: ஐஸ்கிரீம்
8: பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே.
9: உன்னை எப்படிடா மறக்க முடியும் கண்ணு?
8: ஜெனிபி,
6: உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா பேசணும்னு ஆசையா இருக்கு.
9: திடீர்னு இவ்வளவு பாசம்.

0: பத்தி போய் பேசுவோம்.
1: சிஃபா, டிராஃபிக்ல பேச விஷயம் ஆது. ஆ, நாளை காலையில 9 மணிக்கு கிரீன்வேஸ் ரோட்ல ஐலண்ட் சிமெட்ரி.
2: தெரியுமோ தெரியாதோ,
1: ஐலண்ட் சிமெட்ரி. ஆ,
0: மேயா மாமா.
1: ஜேடிபி.
3: இதுல அடிச்சு ஆள் செத்து போடுவாயா? அதுக்கப்புறம் உன்ன உள்ள கொண்டு போய் வச்சுடுவாங்க.
4: சாக மாட்டேன், கால் தான் ஓடியும்.
3: நேரம் பாத்தீங்களா, நீங்க கொடுத்து நாங்க சாப்பிடணும்.
1: இன்னும் உனக்கு திமிர் அடங்கலையா ஜேடிபி? நம்ம சீட்டாடி எப்படி?
3: சின்ன பாப்பா சிரிச்சது போதும். கோபத்திலேயே அழகா இருக்கிற உன் முகம் சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கும் பாக்கத்தா இவ்வளவு நேரம் வாங்கி கட்டிக்கிட்டேன். சிரிச்சா நீ இன்னும் அழகா இருக்க.
5: பாப்பா, 10 பைசா கடன் வாங்கினாலும் பை நல்லா பைசல் பண்றதா நம்முடைய பழக்கம். நாம வாங்கின நாமளே எப்போ வச்சுக்க மாட்டோம், திருப்பி கொடுத்துரும்.
3: 1, 2, 3 ஜீன்ஸ் போட்டா சிட்டுங்களோட விளையாடலாம், சிங்கத்தோட விளையாடலாமா?
6: அம்மா, ஐஸ்கிரீம் தட்டினாலே ஷாக் அடிக்குது. இது எப்படி இருக்கு?
0: யாராவது காப்பாத்துங்களே. செல்றிக்கு ஆசைப்பட்டு சிக்கல மாட்டிக்கிட்டே. ஐயோ காப்பாத்துங்களே.
1: ஒருத்தரும் ஆம்பளை கிடையாது.
0: ஐயோ யாராவது காப்பாத்து.
1: உன்னை நம்பினேன் பாரு.
0: ரொம்ப நன்றி சார்.
1: பாய்மத்துல கத்தி வச்சு பாதிக்கு பாட்ட ஆளை காப்பாத்துறீங்க சார். நான் உங்களை ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டேன்.
7: ஆமா சார், உங்க டப்பாக்கார பார்த்து நாங்க
1: உங்களுக்கு தெரியாது சார், இந்த பக்கம் 2000 கார் போயிருக்கு, 78 பஸ் போயிருக்கு, 800 சைக்கிள் போயிருக்கு, 500 சோம்பேறிகள் சும்மா இப்படி அப்படி நடந்திருக்காங்க சார். மீச வர வச்சுக்கிட்டு உங்களை என்ன சொல்லுன்னு தெரியல சார். நீங்க நிச்சயமாவே ஹீரோ, சூப்பர் ஹீரோ. We really like you.
3: பேசிதான்
1: ஒரு ஜீடியோட பொண்ணு லவ் பண்ணதுக்கு பீடி குடிக்கிற தாதா கூட திர திர அழியறோம். உங்களை மட்டும் எனக்கு பிடிக்காம போச்சு. இப்போ நீங்களே என்ன லவ் பண்ண போறீங்களா இல்ல? நான்

0: தட்டுங்களா, தங்க தட்டுங்களா, வாழ்க வாழ்க. அடடட துள்ளுதுங்கப்பா. வணக்கம். வணக்கம். இங்க ஜிடி ஜிடி.
1: அது நான் தான்.
0: ஒரு பட்லி வச்சுக்கிட்டே நான் படாத பாடுபட்டேன். நீங்க இவ்வளவு பட்லிங்க வச்சுக்கிட்டு யாப்பா?
1: இவங்கெல்லாம் எனக்காக இல்ல அண்ணே,
2: உங்களை மாதிரி பாத்தீங்களா, சந்தோஷப்படுத்துறதுக்காக.
0: ராட்சசனுங்க மாதிரி குண்டனங்களை வச்சு தூக்கிட்டு வந்தீங்க. இங்க என்னடா, மோகினுங்க மாதிரி பொண்ணுங்க வச்சு குபேரம் கொடுக்கற வரவேற்பு கொடுக்கறீங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார்.
1: 80 கோடி இந்திய ஜனங்கள நான் அடையாளம் தெரியாம போயிடக்கூடாதுல்ல. நான் மட்டும் தனியா தெரியணுங்கிறதுக்காக அப்பப்ப இப்படி எல்லாம் விளையாடுவேன். தாதா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ஜிடி சார், சின்ன வயசுல ஒரு தப்பு பண்ணிட்டேன்.
1: என்ன தப்பு?
0: ஆண்டவன் முன்னாலே வந்து உனக்கு உடம்புல பலம் வேணுமா மூளையில பலம் வேணுமான்னு கேட்டான். நான் தெரியாதரமா உடம்புல பலத்தை கேட்டேன், அதனால மூளையில ஒண்ணு இல்லாம போச்சு.

0: உடம்புல 18 வெட்டுக்காயம் இருக்கு.
1: எங்க?
0: உள்ள இருக்கு. கையிலையும் காலையும் மெட்டல் வச்சு தைச்சு வச்சிருக்காங்க. இதான் என்னுடைய சர்டிபிகேட்.
2: சர்டிபிகேட்? சர்டிபிகேட்.
0: ஆ, சர்டிபிகேட். சிவனப்புள்ளி கரிஞ்சிருத்தேன்னு சின்ன பிள்ளையில பேரு. பாவர ஜனங்க தெரியாதரமா ஜேடிபின்னு பேர் வச்சிட்டாங்க. ஜகதல பிரதாப். என்ன வலை வீசி கட்டி போட்டுக்க கொண்டு வந்தது உங்க பலத்தை காட்டுது. இப்போ சிரிச்சுக்கிட்டே நழிஞ்சு விளைஞ்சு பேசுறது உங்க கஷ்டத்தை காட்டுறது. உங்க கஷ்டத்தை சொன்னீங்கன்னா என்னால என்ன முடியுமோ அதை நான் செய்யறேன்.
3: நீ என் எதிரிகளை ஒழிச்சு என்ன காப்பாத்து.
0: நீங்க இந்த மானத்திலேயே மிகப்பெரிய புள்ளைய, உங்களுக்கு ஏதாவது ஆச்சு சொன்னா சும்மா விடுவாங்களா? காவல்துறையே வந்து நிக்கும் இல்லையா உங்களை காப்பாத்துறதுக்கு போலீஸ்.
3: அந்த காக்கி சட்டையை நம்பாதனாலதானே இந்த கருப்பு சட்டைக்கு ஆள் அனுப்பிச்சு. பட்டாளத்துல குண்டு விட்டு சாகாதனா, பாளையங்கோட்டையில பாம்பு கடிச்சு செத்துறக்கூடாது. இல்ல,
0: பாளையங்கோட்டையில பாம்பு? அவனு புரியலையே.
3: பாம்புதான், காக்கி சட்டை போட்ட ஒரு பாம்பு கமிஷனர் ஆபீஸ்ல சுத்திட்டு இருக்கு. அதுக்கு நீதான் கர்மாதிபன்.
0: கொலையாயாப்பா?
3: பயந்துட்டிய?
0: இல்ல, செஞ்சு ரொம்ப நாளா செய்ய அதான் யோசிக்கிற. பரவாயில்ல, அது யாரு என்னன்னு விவரம் சொன்னீங்கன்னா.
3: புதுசா வந்திருக்கானே ஒரு ஏசி, மத்த வரமெல்லாம் இந்த கவர்ல இருக்கு.
0: பக்கத்துல காகிதத்தை வச்சுக்கிட்டே காரியத்தை முடிக்கலாம்னு பாக்குறீங்க. எனக்கு படிப்பு கிடையாது, அதனால அதை படிக்க முடியாது. விவரம் கிடையாது, அதனால அதை புரிஞ்சுக்க முடியாது. அதை வேலை வரையும் அப்புறம் சொல்லுங்க, முதல்ல சம்பளத்துக்கு வாங்க.
3: காசுலயே குறியா இருக்கேதா?
0: ஜிடி சார், துவாபராகத்துல கண்ணர் கடவுள், திரேதாயுகத்துல ராமர் கடவுள், கலியுகத்துல காசுதான் கடவுள்.
3: அடேங்கப்பா அசத்திரியே, பெரிய அடியாள்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பயங்கரமான ஆன்மீகவாதியா இருப்ப போல் இருக்கே.
0: ராகவேந்திரா.
3: அப்போ என்ன கேக்குற?
0: நூறுங்க விட்டு பல வருஷங்கள் ஆச்சு, ஆயிரங்க விட்டு பல மாசங்கள் ஆச்சு. இப்ப எல்லாம்
3: தாதா தைரியமா இருக்கு. என்ன
0: கொஞ்சம் யோசிக்க விடுங்க.
3: கேக்குறதுக்கெல்லாம் யோசிக்க கூடாது. 3 லட்சம், 4 லட்சம், என்ன தாதா பிடி கொடுக்க
0: மாட்டேங்க? ஆசையா போயிடுச்சு.
3: ஏன் தாதா என்ன கொல்ற? உனக்கு என்னதான் வேணும்?
0: ஒரு பொருள், 48 கேரட் தங்கம், ஆனா உருக்க முடியாது. சந்தன கட்டை, அதை அரைச்சி பூச முடியாது. கடிச்சு திங்கலான்னு தோணும், கடிக்கலாம், ஆனா திங்க முடியாது. அந்த பொருளுக்காக அழியாத வழியாத நலியாத தேவர்களும் கிடையாது, ரிஷிகளும் கிடையாது, மனுஷர்களும் கிடையாது.
3: நல்லாவே பேச கத்துக்க. தனலட்சுமிக்கு மயங்காதவன் எவன் இருக்கான்?
0: தனலட்சுமியா? ஐயா, இது ரொம்ப நல்ல பேராச்சே. அவங்களுக்கு வேற ஏதோ பேர் இருக்குங்க. நான் வச்ச பேர் ஐஸ்கிரீம்.
3: வெய்ய நாள்ல நீ வேற ஏன் கொள்ற? புரியும்படியா சொல்லு.
0: சொல்லிடுற. யப்பா, நீங்க கட்டி இருக்கிற இந்த தண்ணி தொட்டியில சலக்கு சலக்கு சலக்குன்னு துள்ளி விளையாடுதே இந்த தங்க மீன். கோல்ட் பிஷ். இதுதான் என்னுடைய சம்பளம். ஐஸ்கிரீம். ஐயா, ஜேடிபி.
4: யூ, how the hell did you get in here, you stupid idiot? Get out. Dad, why did you let this fool in here?
0: நல்ல வேளை நம்ம கொண்டு புரியல.
4: What?
0: Oh, beautiful. யப்பா,
4: shut up.
3: டேய், தராதரம் இல்லாம பழகனே. தகுதிக்கு மேல ஆசைப்பட்ட.
0: தராதரத்தை பத்தி நீங்க பேச கூடாது ஜிடி.
3: Shut up. சிப்பாய் கால் எடுத்தா சிம்மாசனத்துக்கு ஆசைப்படுற.
0: என்னங்க இது? அப்பனு பொண்ணு ஒரே மாதிரி கைதட்டி ஆளை கூப்பிடுறீங்க, எனக்கு பயமா இருக்குங்க. யப்பா, கை விட்டுடுங்க, கை விட்டுடுங்க. கைதட்டி தட்டுறீங்க, இருந்து
3: குளிங்க. எங்கவே
0: தெரிஞ்ச வித்தியாச வலை வீசினா மீனைத்தான் பிடிக்க முடியும். மீன் அல்ல.
3: பய கெட்டிக்கார, இவனை விடக்கூடாது.
5: Good afternoon.
0: Good morning.
5: Good morning. கோவத்துல நல்லதா இருக்கீங்க?
0: ரொம்ப பேசுற.
5: Yes sir. ரோட்டை பொம்பளை பார்த்து சிரிச்சா பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லிருக்காங்க
0: வீட்டுல. ஆமா.
5: ஒரு கம்ப்ளைண்ட் சார், காலையில ஆனா காலேஜுக்கு போக முடியல, 4 ஃப்ரெண்ட்ஸோட ஒழுங்கா கடைக்கு போக முடியல. ஏன்னு கேட்க மாட்டீங்களே, எல்லாம் ஒரு ரவுடி நாள் தான் சார். அந்த 7 ரவுடியை கல்யாணம் பண்ணிக்கணுமா?
0: ஏழுங்க பணக்காரங்க மேல ஆசைப்படக்கூடாதா?
5: அவ படிக்காதவன் சார்.
0: படிக்காதவங்களா முட்டாளுங்களா?
5: என்ன பாதுகாக்க ஒரு ஆள் தேவை.
0: கூர்க்க வேலை கால் எடுக்க மாதிரி பேசுற.
5: எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்.
1: ரொம்ப

0: பேசுற
1: எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாலும்
0: ரொம்ப பேசுற
1: எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாலும்
0: ஏய் இப்படி கத்துற
2: அப்பனா சொல்றத செய்யுங்க
0: என்ன சொல்லு
2: I love you love you

போன்ற இனிய பாடல்கள்.

0: தொடர்வது கொடி பறக்குது திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: தனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை முதலமைச்சர் மக்களுக்கு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நமது நாட்டு ராணுவ ரகசியங்களை வெளிநாட்டிற்கு உளவு சொன்ன தேச துரோக வழக்கில் கைதான முன்னாள் ராணுவ அதிகாரி கில்பர்ட் தனசேகரும் அவன் கூட்டாளியான ஜம்புவும் நேற்றிரவு சிறையில் இருந்து தப்பிவிட்டார்கள். ராணுவமும் போலீசாரும் அவர்களை வலைவீசி தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பற்றிய தகவல் அனைத்து மாநில காவல்துறைக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது.
2: எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம நாட்டு ரகசியங்களை காட்டி கொடுக்க நினைச்ச கில்பர்ட் தனசேகரனையும் அவன் கூட்டாளியே நீங்க தானே பிடிச்சு கொடுத்தீங்க. அதனாலதான் ஜெயிலுக்கு போனாங்க. அவங்க உங்க மேல ரொம்ப கோபமா இருப்பாங்க. எங்க தப்பிச்சு வந்தவங்க நேரா இங்க வந்துட்டா.
3: வணக்கங்க.
4: என்ன
5: யோசிக்கிறீங்க? அதுக்கு தான் பெரியவங்க ஊர்ல இருக்காங்களே. அவங்க எல்லாரை விட உங்களுக்கு தான் தகுதி அதிகமா இருக்குங்க.
4: யூ டிசர்வ் இட். நீங்க தான் நாளைக்கு அந்த மணிக்கொடி ஏத்தி தரீங்க.
5: அவசியம் நீங்களும் அம்மா வந்து
4: கலந்துக்கிறீங்க. இந்த தேச துரோகி கில்பர்ட் தனசேகரை பிடிக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு கொஞ்சம் நிஜமா?
5: ஆமாங்க, நாட்டுக்காக தன் காலையே இழந்தவராச்சு.
6: கால்களை மட்டும் இல்ல செங்கப்பா, நாட்டுக்காக உயிரையே கொடுக்க நான் தயாரா இருக்கேன்.

0: என்னங்க
1: நம்ம தேசிய கொடி மண்ணுல விழறதுக்கு முன்னால அந்த கொடியை போய் பிடி போ போ எனக்கு கொடிதான் முக்கியம் போ செங்கப்பலாம்

இந்த கொடிக்காக தான் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்தேன். என் மரணத்துல கூட சிங்கமலம் அதை நீ காப்பாத்திட்டத நினைச்சு பெருமைப்படுறேன்.

0: என்ன கண்ணு இது?
1: கவர்மெண்ட்ல அதுக்கு மரியாதையா அரெஸ்ட் வாரண்ட்னு சொல்றாங்க. எப்படி வசதி?
0: நல்லாவே இல்ல. பொதுவாவே என்ன பார்க்க வர்ற போலீஸ்காரங்க என் கழுத்துக்கு மாலை போடத்தான் வருவாங்க. ஆனா இதுவரைக்கும் என் கைக்கு விலங்கு போட யாரும் வந்ததில்ல. You are the first man.
1: Yes, the first man. உன் கோட்டைக்குள்ளேயே பூந்து உன்னை சொறி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு உன்னை தெரு தெருவா இழுத்துட்டு கொண்டு போக போற ஃபர்ஸ்ட் மேன். சட்டத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைக்குள்ள எல்லாம் பூந்து கண்ணாமூச்சி விளையாடுற உன்ன மாதிரி ராஸ்கல்ஸ் வெட்டி எரிய போற ஃபர்ஸ்ட் மேன். நீங்க செய்யற அக்கிரமத்துக்கெல்லாம் முடிவு கட்டி தர்மத்தின் கூடிய பறக்க விட வந்திருக்கிற ஓன்லி மேன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈரோடு சிவகி. அமைதியா வந்தா மரியாதையா கொண்டு போற, ஆர்ப்பாட்டம் செஞ்சா அடிச்சு எழுத்துட்டு போற. எப்படி வசதி?
0: தம்பி ரொம்ப பேசுறீங்க, ரொம்ப பேசுறீங்க. ஒரு முடிவுக்கு வருவோம். என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க, ஏன் அரெஸ்ட் பண்றீங்கன்னு எனக்கு வேண்டியவங்களுக்கு தெரியணுமா வேணாமா? சிவகிரியே ஒன்று பண்ணுங்க, இவங்களுக்கெல்லாம் புரிய வச்சுட்டு உயிரோட வந்தீங்கன்னா ஒன்னா ஸ்டேஷனுக்கு போகலாம், இல்லைன்னா அண்ணே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. வசதி எப்படி? டென்ஷன் ஆகாதீங்க. தம்பி பாத்தியா வெள்ளக்கொடி காட்டிட்டு போகுது, சமாதானம்.
1: சீடினா முதலியே சொல்லு, அமைதியா வந்தா மரியாதையா கொண்டு போற, ஆர்ப்பாட்டம் செஞ்சா
0: தம்பி சின்னப்பையா அது என்ன ஊறத அடிக்கடி சொல்லுவே, சேலமா நாமகிரி பாட்டியா?
2: ஈரோடு. ஈரோடு.
0: ஈரோடு சிவகிரி. டேய் சட்டத்தோட ஒவ்வொரு வரியும் வார்த்தையும் பக்கத்தையும் விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். ஒரு எஃப்ஐஆர் போட்டா உள்ள பிடிச்சு போட்டுருவ. புலியோட வாழை பிடிச்சிட்ட, இனி ஒன்னாலையும் வாழை விட முடியாது. இந்த புலியும் ஒன்ன விடாது.
1: புலி வாழை பிடிச்சிருக்கிறது இன்னொரு புலி. நீ சட்டத்தோட ஒவ்வொரு வரியும் தெரிஞ்சு வச்சிருக்க, நான் சத்தியத்தோட ஒவ்வொரு வரியும் புரிஞ்சு வச்சிருக்கேன். இனிமே உனக்கு இந்த சிவகிரி தண்டனை கொடுப்பான்.
0: என்னோட பழைய ஃபைல நேத்திக்கு வந்த அந்த புது ஏசி திரும்பவும் எடுத்து தூசி தட்டிட்டாயா? செல்லரிச்சு போன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து படிக்கிறான். பம்புக்கு வராத அப்படின்னு மிரட்டி பார்த்தேன், வசதியா வச்சுக்கிறேன் கெஞ்சி பார்த்தேன், அவன் ஐஜி ஆகிறதாவே சொன்னேன். இதுக்கு மேல என்னையா பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் மசிய மாட்டான் போன்று. அவன் என்ன தூக்கு மேடைக்கு அனுப்பிட்டு தான் தூங்குவான் போன்று.
1: நீங்க நடக்கிற பாதையில ஒரு முள்ளு முளைச்சிருக்கு, அதை வேரோட எடுக்க சொல்றீங்க. அந்த சிவகிரி உங்களுக்கு யமனாக பாக்குறா, நீங்க என்ன அந்த சிவகிரிக்கு யமன் ஆக்க பாக்குறீங்க? அப்பா
0: தாதா சீக்கிரமே காரியத்தை முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பல லட்சங்களை பேங்க்லவும் பேர்ல போடுறேன்.
1: பல லட்சங்களை துச்சமா என் மூஞ்சில தூக்கி போட்டு காரியத்தை முடிச்சுக்கலான்னு பாக்குறீங்க ஜிடி சார். நான் கேட்ட அந்த பலான பலான விஷயம்.
0: அது என்ன விஷயம் தாதா?
1: ரெண்டு விஷயத்துல நான் ரொம்ப கட்டுநிட்டா இருப்பேன், ஒண்ணு பேச்சுல இன்னொன்னு வீச்சுல. இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு கிடையாது, மூச்சு இருக்கிற வரைக்கும் ஒரே பேச்சு தான். நான் கேட்ட இந்த தங்க மீன் கோல்ட் பிஷ் என்ன யோசிக்கிறீங்க? நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க, உங்க மக கழுத்துல தாலி கயிறா இல்ல உங்க கழுத்துல தூக்கு கயிறான்னு. அது என்னமோ தெரியாது, உங்ககிட்ட மட்டும் டீலே ஒத்து வராது. நான் வரேன் ஜிடி சார்.
0: முடிவு பண்ணிட்டு
1: மாப்பிள்ளையா?
2: யப்பா

0: என்ன யோசிக்கிறீங்க?
1: நான் செய்யறது சரியா தப்பான்னு சொல்லி என்னை வழிகாட்டுறதுக்கு இந்த நேரத்துல என் தாய் இல்லையன்னு யோசிக்கிறேன்.
0: அவங்களதான் பிரிஞ்சு 20 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிருக்கீங்களே, உயிரோட இருந்தா அவங்க ஆசீர்வாதம் நிச்சயமா நமக்கு உண்டு. இப்ப சாமி கும்பிடுங்க.
2: மனசுல ஒண்ணு நினைச்சுக்காத, நீ எல்லாம் ஏமா இங்க வந்த? சாதம் போடும்போது கூப்பிட மாட்டேனோ, தாலி வேற தொட்டு தொலைச்சிட்டேன். அமங்கலி அமங்கலி போமா.
1: பரவாயில்ல அம்மா, தவறி விழுந்தத உங்க கையில எடுத்து கொடுங்க.
3: பாபு நீ நல்ல பிள்ளை, தவறுனா கூட நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இரு, கொஞ்சம் இரு, வெறும் நெத்தியா இருக்குல்ல.
1: இங்க அந்த அம்மா காணும்,
2: இங்கதான் இங்க படிக்கட்டுல உட்காந்துட்டு இருப்பா. சித்த இருங்க, பிரசாதம் வாங்கிட்டு
1: போயிடுங்க. அப்பண்ணா நீ விடாப்படியா நின்னது, என்னை இந்த கோயிலுக்கு கொண்டு வந்தது, அந்த அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணது, நான் உன்னை தாலி கட்டினது, இதெல்லாம் வேகமா மின்னல் மாதிரி நடந்து போச்சுல.
0: உங்கள மாதிரி
1: இப்போ நான் சொல்றேன், I love you. I love you. I

0: அம்மா, நீ உமன்ஸ் கிளப் சாந்தி தானே? இன்னும் அப்படியே இருக்கே, எப்படி?
1: நான் சாந்தி இல்லைங்க, அவங்க பொண்ணு.
0: பாப்பா பேர் என்ன?
1: வித்யா.
0: ஐயோ.

0: காணாதே, சுட்டுடுவேன்.
1: நீங்க என்ன சுட மாட்டீங்க?
0: சுட்டுடுவேன்.
1: நீங்க என்ன சுட மாட்டீங்க?
0: என் குடிய கெடுத்தவனை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு சுட்டுடுவேன்.
1: அது எங்க வேலை? அந்த துப்பாக்கி குண்டுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாது. கீழே இருக்கிறீங்க, என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. அதுல யார் யாரு யார் யார கொலை பண்ணாங்க, யார் யாரோட குடிய கெடுத்தாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஒவ்வொருத்தருடைய கதையும் இருக்கு.
0: அதுல என் கதை இருக்கா?
1: பார்க்கும்.
0: என் கதை மயில இருக்காதே, என் புருஷன் ரத்தத்துலதான் இருக்கும். வராதே வராதே, சுட்டுடுவேன்.
1: நீங்க என்ன சுட மாட்டீங்க? நீங்க என்ன சுட மாட்டீங்க? அம்மா,
0: அம்மா நான் சொன்னேன்.
1: ஆமா, வயித்துல பிறந்ததா அம்மாவா? வயசான தாயங்க யாரா இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா தான். நான் உங்க புள்ளை மாதிரி கொடுங்க.
0: என்னோட பையன் எனக்கு வேணும்.

0: உன் கையில எலிக்குட்டி ஓடுதுமா?
1: இன்னோடுதா.
0: இது நாடி துடிப்பு பாபு.
1: நீ பெரியோ நானாலும் இதே மாதிரி அம்மா கையை பிடிச்சு கூட்டிட்டு போன போவியா?
0: ஓ போகலே.
2: மிஸ்டர்

0: சிவகிரி, கன்கிராச்சுலேஷன்ஸ். உங்க உயிரை பணையம் வச்சு ஜிடிங்கிற ஒரு முக்கியமான புள்ளிய கொலவரி பிடிச்ச ஒருத்திட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க. இட் இஸ் இன்டீட் எ பிரேவ் டீட்.
1: தேங்க் யூ சார்.
0: கீப் இட் அப். கிழவே, ஏய், பையில என்ன வச்சிருக்க?
2: மயில் ரக்க. மயில் ரக்க.
0: ரக்க வச்சிருந்த பையில தான் ரைஃபிளையும் வச்சிருந்தியோ? முடிய பாரு சும்மா பளபளபளபளன்னு. வயசுல கிழவி சும்மா ஜம்முடு வந்திருப்பையா? பையனாட்டு பையில என்ன இருக்குன்னு
3: பாரியா? கைய விட்டு பைய இறக்கவே மாட்டேங்கிற. பையில என்ன ஒரு 10 லட்ச ரூபா வச்சிருப்பியா? குடு பைய.
2: தரமாட்டேன்.
3: தரமாட்டியா? தப்புதான். ஆரம்பத்திலே உன்னை அரைஞ்சிருந்தனா நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் உனக்கு. குடு பைய.
4: இந்த அம்மாவுக்கு யாரோ அனாவசியமா தொந்தரவு கொடுத்தீங்க. யாரு என்னன்னு பார்க்காம அடிச்சே கொண்டுடுவேன். அண்டர்ஸ்டாண்ட்.
1: சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கு ஏமா ஆடுறீங்க?
2: இல்ல, என்ன யாரும் அப்படி கேட்டதில்லை. நீ சாப்பிட்டியா?
1: என்னையா பணத்தை நடு ரோட்ல போட்டு வச்சுக்கிட்டு?
5: அதையே சார் கேக்குறீங்க. பெத்ததுங்க ரெண்டு தரதலியா போயிருச்சு. பெத்தவளை அனாதையா போட்டுட்டு சாராயம் குடிக்க போயிட்டானுங்க. யாராவது தூக்குறது கூப்பிட்டா கூலி கேட்கறாங்க. நான் என்ன சார் பண்றது?
1: ஒரு மனுஷன் வாழ்றப்போ 4 பேர் துணை இல்லா விட்டாலும் போறப்போ 4 பேர் துணை வேணும்ப்பா. ராஷ்டபர், கொஞ்சம் உதவி செய்.
6: சார் மன்னிச்சிடுங்க சார், மலைக்கு மாலை போட்டிருக்கேன், பணத்தையே பார்க்க கூடாது.
1: சரி, நீ போ.
7: எப்ப அந்த ஏசி சிவகரி கஞ்சா விஷயத்துல எனக்கு 2 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினானோ அன்னைக்கே எனக்கு முதல் மணி அடிச்சாச்சுன்னு உள் மனசு சொல்லுச்சு. எப்ப அந்த பைத்தியக்கார கிழவி துப்பாக்கியால என்ன சுட்டாலோ அப்பவே 2வது மணி அடிச்சு நிரூபணம் ஆயிடுச்சு. 3வது மணி அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் கமிஷனர் சார். ரயில்வே கேட்டானாலும் சரி, டோல் கேட்டானாலும் சரி, சென்ட்ரல் ஜெயில் கதவுகளானாலும் சரி, இந்த ஜிடிங்கிற பேரை கேட்டாலே சாவி இல்லாமலே தரக்கும். அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே.
8: எல்லாரும் பணத்தை மட்டும் காட்ரேஜில் வச்சு பூட்டுவாங்க, நீங்க மத்தவங்க பலவீனத்தையும் வச்சு பூட்டுறீங்க.
7: கமிஷனர் சார், எங்கிட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க, எனக்காக உயிரையே கூட கொடுப்பாங்க. கொடுமை என்னன்னா இப்ப எனக்கு எதிரிகள் அதிகமாயிட்டாங்க. அதனால இப்ப நான் ஒரு கருப்பு புலியோட சிநேகம் வச்சிருக்கேன். சொன்னா நம்ப மாட்டேங்க, 10 வரல்ல 20 கத்தி சுத்தனா சார்.
8: யாரு?
7: மனுஷன்.
9: அண்ணா, நான் இந்த கருப்பு துணியை ஏன் போடுறேன் ஏன் கேளுங்களா? கருப்பு இருட்டு அஜ்ஞானம், நான் அஜ்ஞானி முட்டாள், அதனால போடுறேன். அண்ணா, நான் இந்த 3 துணியை ரொம்ப மதிக்கிறேன். எந்தெந்த துணியு கேளுங்க?
8: எந்தெந்த துணிங்க?
9: 1 காவி, 2 காதி, 3 காக்கி. ஏன் கேளுங்க? காவி ஞானிகள் போடுற துணி, விவேகானந்தர், புத்தர். காதி மகாத்மா காந்தி போட்ட துணி. காக்கி

மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்கள்.

0: முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கொடி பறக்குது திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: என்ன தாதா, காக்கி சட்டையை பார்த்தோன்னு கப்புன்னு இறங்கிருச்சா?
2: எல்லாம் இறங்கி போச்சு
1: கமிஷன் சார்.

0: நான் சொல்லல, 10 விரல் 20 கத்தி பார்ட்டி தான். எப்படி?
1: வணக்கம்
0: தாதா. சார் தான் சிட்டி போலீஸ் கமிஷனர்.
1: வணக்கம்
0: சார். நமக்கு ரொம்ப வேண்டியவர். அரசாங்கத்தில் என்னை பற்றி யாராவது மூச்சு விட்டா கூட கேட்குதுன்னா சார் தான் காரணம். நடமாடும் டேப் ரெக்கார்ட், நம்பிக்கையான ஜெராக்ஸ் காப்பி.
1: ஜிடி சார், நீங்கள் ரொம்ப பெரிய ஆள். உங்கள் சட்டப்பைக்குள்ள சர்க்காரையே யப்பா.
2: அதுல என் கதை இருக்கா? என் கதை மயில இருக்காதே. என் புருஷன் ரத்தத்துலதான் இருக்கு.

0: நான்
1: சொன்னேன். இங்க இருந்த அந்த அம்மா எங்க?
2: ஜிடி வந்தார் சார், அந்த அம்மா பார்த்தார் சார், கமிஷனர் போய் ஏதோ பேசினார் சார்.
1: வா சிவகிரி, என்ன விஷயம்?
3: ஜிடிய கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்கன்னு ஒரு அம்மாவை லாக்கப்ல வச்சிருந்த, இப்போ அந்த அம்மா லாக்கப்ல இல்ல.
1: எதுக்காக அவங்கள பத்தி கேக்குறேன்?
3: அவங்கள நான் உடனடியா பாக்கணும்.
1: அவங்கள யாரோ வந்து ஜாமீன்ல அழைச்சிட்டு போயிட்டாங்க.
3: யாரோ? பேர் தெரியாத ஆளா இல்ல அட்ரஸ் இல்லாத ஆளா?
1: கூட்டிக்கிட்டு போனது பெரிய பெட்ட தாதா.
3: தாதாவா?
1: ஆமா, ஆமா, சொந்த ஜாமீன்ல கூட்டிட்டு போயிட்டான். அதோட ஜிடி அந்த அம்மாவை மன்னிச்சு வழக்க வாபஸ் வாங்கிட்டார்.
3: நிஜமாவா?
1: என்ன சிவகிரி, நான் என்னைக்காவது உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேனா?
3: இப்போதான் புரியுது, நீங்க இதுவரைக்கும் உண்மையே சொல்லலன்னு.
1: சிவகிரி,
3: இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவகிரி.
1: இப்போ உங்ககிட்ட பேசுறது கமிஷனர். நான் சொல்றத நீ நம்பணும்.
3: தாதா அந்த அம்மாவை கூட்டிட்டு போகலன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை என்னால நிரூபிக்கவும் முடியும். திரும்பவும் கேக்குறேன், அந்த அம்மாவை கூட்டிட்டு போனது யாரு?
1: தாதா தான்.
3: தாதாவா அந்த அம்மாவை கூட்டிட்டு போறான்? கமிஷனர், தாதாவா அந்த அம்மாவை கூட்டிட்டு போனா? அடியாளம் தெரியுதா?
1: தாதாவா?
3: காக்கி சட்டை போட்ட சிவகிரி தான், கருப்பு சட்டை போட்ட இந்த தாதா. என்ன திகச்சு போய் நிக்கிறீங்க? கடவுள் அவதாரம் எடுத்தா கையெடுத்து கும்பிடுறீங்க, மனுஷ அவதாரம் எடுத்தா மலைச்சு போறீங்க. நான் டிரான்ஸ்பர் ஆயிட்டீங்க வந்த உடனே கமிஷனர் ஆபீஸ் கதவுகளையும் ஜன்னல்களையும் தான் தட்டி பார்த்த. நிறைய ஓட்டைங்க இருந்தது. அரப் கதையில வர மந்திர காட்சிங்க மாதிரி அடுக்கடுக்க நடந்த கொலைகள் என்னை யோசிக்க வச்சது. எலியா மாறினாத்தா எங்கெங்க பொந்துங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். பறவையா மாறினாத்தா பூமிக்கு மேல போய் பூமியில என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால்தான் இந்த சிவகிரி பெரியப்பேட்டை புதுதாதவா மாறினா. ஆலமரத்துல உள்ள அத்தனை விருதுகளும் பலமா இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா ஆலமரமே பலமா இல்லையா, அது வேறிருந்து நிக்குதுன்னு நான் உங்களை ஜிடி வீட்டுல பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஒரு நம்பிக்கையான டேப் ரெக்கார்டர், நடமாடும் ஜெராஸ் காப்பி, சர்க்கார் கோட்டையில மூச்சுட்டா கூட அது ஜிடி கோட்டையில கேக்கும்னு ஜிடி உங்களை மனப்பூர்வமா புகழ்ந்ததுமே நான் துடிச்சிட்டேன். செஞ்சோத்து கடனுக்காக துரியோதன் கிட்ட இருந்தானே கர்ண, அந்த நிலைமையில தான் நான் இப்போ இருக்கேன். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், துரியோதனம் கெட்டவன் தெரிஞ்சும் கர்ண அவன் கூட இருந்தா நான் தெரியாமலே இருந்துட்டேன். நான் இப்போ யாரை தேடி வந்திருக்கே தெரியுமா? முகம் தெரியாத இருட்டில் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பேனே, என் தாய், என் பெத்த தாய். சின்ன வயசுல என் அம்மா என்ன தொலைச்சிட்டா, பெரியவன் ஆயிட்டு நான் என் அம்மாவை தொலைச்சிட்டேன். எங்கே என் அம்மா? எங்கே என் அம்மா? அம்மா,
1: என்ன மன்னிச்சிருப்ப? அகண்ட காவேரியா இருக்க வேண்டிய வாழ்க்கை பெரும் சாக்கடையா போயிடுச்சு. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நான் செஞ்ச தப்பு, அந்த ஜிடி என் பலவீனத்தை படம் எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டி மிரட்டி காரியத்தை சாதிக்க ஆரம்பிச்சிட்டான். எட போட முடியாத பாவியான நான் செஞ்ச ஒரே நல்ல காரியம் உன்னை எடுத்து வளர்த்தது தான். எனக்கு அவங்கள உங்க அம்மானு தெரியாது. சீக்கிரம் போய் அவங்களை காப்பாத்து. ஜிடி வீட்டில் தான் இருக்காங்க. தீர்ப்பு சொல்றவங்களையே அவன் கொன்னுடுவான், சாட்சி சொல்றவங்களையே விட்டு வைக்க போறான். நீ சீக்கிரம் போப்பா, உங்க அம்மாவை.
4: உயிரோட இருந்தாத்தனை எனக்கு பிரச்சனை. நான் கில்பர்ட் தனசேரனா இருந்தும் புருஷனை கொன்னனே, அப்பவே உன்னையும் பிள்ளையும் கொன்றிருந்தா ஜிடி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பிரச்சனை வந்திருக்காது. என் நாய்களுக்கு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி போடுற பழக்கம் இல்லை. கூடுமான வரைக்கும் சைவம் தான். என்னைக்காவது அதுக்கு ஆசைப்பட்டா மனுஷக்கறி தான். இன்றைய ஸ்பெஷல் நீதான்.

மின்னல் கண்ணா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? மின்னலை பிடிக்க முடியாதா? மின்னலை பிடிக்கிறது மட்டுமல்ல, புடிச்சு பொட்டிக்குள்ளேயே வைக்க முடியும். அங்க பார், முட்டா, மூணு உலகத்தில் நடக்கிறது எனக்கு தெரியும்டா. தூங்குறதுக்காக ஏதோ கொஞ்ச நேரம் நான் கண்ணை மூடுனே, அதுக்குள்ள நீ ஒரு சின்ன நாடகமே நடத்திட்டே. எதிரிங்க இப்ப கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டாங்க, அதனால எதை தின்னா பித்தந்தளின்னு கொஞ்சம் குழப்பமா இருந்துட்டேன். நீ ஜெயிச்சுட்டதாவே நினைச்சிட்டியா? கருப்பு சட்டை போட்ட தாதாதான் காக்கி சட்டை போட்ட இந்த ஈரோடு சிவகரிங்கிறது எனக்கும் தெரியும். கமிஷனர் சாகும்போது நீ யாரு, உன் சரித்திரம் என்னங்கிற சொன்னையே, அது இந்த ஜிடி காதுக்கு கேட்டுச்சு. அதுவும் நல்லதுக்குத்தான். உன் தாய் பாசத்தை நாய்க்குள்ள வச்சிருக்கேன், முடிஞ்சா காப்பாத்திக்க.

0: நல்ல தம்பி.
1: தம்பி இல்லைம்மா, உன் புள்ளைம்மா.

0: எல்லாம் எனக்கு தெரியும். அம்மாவை நான் பாத்துக்கிறேன். சேசின் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சிவகிரியின் தந்தையால் சிறு துவக்கப்பள்ளியாக தொடங்கப்பட்ட இந்த கல்வி நிலையம் இன்று வேர்விட்டு விழுதுகளோடு பெரிய ஆலமரமாக திகழ்கிறது. தேச விரோத சக்திகளால் வீழ்த்தப்பட்ட இந்த கொடிமரம் அந்த மாவீரனின் மறைவுக்கு பிறகு 20 ஆண்டு காலமாக மீண்டும் ஏற்றப்படாமலே இருந்தது. இன்று மிஸ்டர் சிவகிரி அவர்கள் அந்த தீய சக்தியை வேரறுத்து வீரத்தின் உறைவிடமாக இங்கே அமர்ந்திருக்கிறார். அவரால் எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்டே பெருமை அடைகிறது. மிஸ்டர் சிவகிரி அவர்களை இந்த மணிக்குடியை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது மனோஜ் கிரியேஷன்ஸ் வழங்கிய கொடி பறக்குது திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், அமலா, ஜனகராஜ், மணிவண்ணன், வீரராகவன், சுஜாதா, பாக்யசுதா, விஜயன் மற்றும் பலர். இசை அம்சலேகா, கதை வசனம் ஆர். செல்வராஜ், திரைக்கதை இயக்கம் பாரதி ராஜா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கனவுகள் என தொடங்கும் பாடல்களை தான் கேட்டு மகிழவிருக்கிறோம். அதிலும் கனவுகள் பல வகைகளில் நமக்கு கனவுகள் வந்து நிறைய வரும். அதில் கூட இந்த கலையவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பல கனவுகள் இருக்குது. அதில் இந்த காதல் கனவுகள் இருக்குது பாருங்கள், அது சொல்லி மாளாதுங்க அப்படி இருக்கும்.

ஒவ்வொரு உறக்கத்தின் போதும் இடைவெளி போல அடிக்கடி வருவதுதான் கனவுகள். அதில் சில கனவுகள் நம் மனதை விட்டு பிரியாமல்

ஊசியாகமாகவும் மனதுக்கு இனிமையாகவும் இருக்கும். அதில் காதல் கனவே தள்ளி போகாதே, ஆசை மறைச்சு நீ ஒளியாதே ஓடாதே என்ற ஒரு பாடல் முண்டாசுப்பட்டி படத்திற்காக பாடல் ஒழிக்கிறது. கேட்டு மகிழலாம். இது பொன்மாலை பொழுது. நேரம் இப்போது 5:14.

நேரம் இப்போது 5:18. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கனவுகள் என தொடங்கும் பாடல்களைத்தான் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீதிக்கு தலைவணங்கு படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் கனவுகளோடு இந்த பாடலும் ஒளிவுலா வருகிறது காற்றலையில் கலந்து.

ஆயிரம் கனவுகளோடு ஒரு பாடல் ஒளிவிழா வந்தது. நிகழ்ச்சியில் நிறைவாக கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், காணும் வாழ்க்கையாவும் இங்கு துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் என்று ஒரு பாடல் ஒலிக்கிறது.

இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கனவுகள் என்ற தலைப்பிலான பாடல்களை தான் கேட்டு மகிழ்ந்தோம். ஒவ்வொரு இரவும் ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு தான் நாம் கடந்து செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இத்துடன் இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 5:30. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: बांगुई, अभी आपने सुना ये कार्यक्रम। अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 6 மணி. திரை இசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக சங்கமம் படத்திற்காக ஹரிஹரன் எம் எஸ் விஸ்வநாதன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: கருத்தம்மா படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடிய பாடலோடு நிறைவு பெறுகிறது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேணி பழனி. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 கனவை முன்னெடுத்து செல்வதில் இளைஞர்கள் அறிவு திறனுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியாவின் 11 ஆண்டுகால செயல்பாடுகள் ஏழை எளிய மக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விக்சித் பாரத் ஜி ராம்ஜி சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய தைபே அசோசியேஷன் அமைப்பின் இயக்குநர் திரு நினந்த் தேஷ்பாண்டே புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியை இன்று சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்து இந்தியா 2047 கனவை முன்னெடுத்து செல்வதில் இளைஞர்கள் அறிவு திறனுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் வளமான தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களின் பங்களிப்பு அளப்பரியதாக உள்ளது என்றார். பதக்கங்களை பெறுவதில் மாணவர்களை விட மாணவிகள் முன்னிலையில் இருப்பதை பார்க்கும்பொழுது நாட்டின் இளம் பெண் சக்திகளின் வளர்ந்து வரும் லட்சியங்களையும் உறுதியையும் பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். பட்டம் பெறுவது என்பது கற்றலின் முடிவாக இருக்கக்கூடாது என்றும், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஒவ்வொரு துறையையும் உருமாற்றி வருவதால் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கற்பவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இப்பட்டமளிப்பு விழாவில் ஆந்திர பிரதேச ஆளுநர் திரு அப்துல் நசீர், அம்மாநில கல்வி அமைச்சர் திரு நாரா லோகேஷ், நிதியமைச்சர் திரு கேசோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டிஜிட்டல் இந்தியாவின் 11 ஆண்டுகால செயல்பாடுகள் ஏழை எளிய மக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு 11 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்ததை ஒட்டி பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளது என்றும், டிஜிட்டல் இந்தியா முயற்சியானது உலகளாவிய கவனத்தை இந்தியாவின் பக்கம் ஈர்த்துள்ளதாக கூறியுள்ளார். பண பரிவர்த்தனைகள் தடையற்ற வகையில் மேற்கொள்ளப்படுவதுடன் வெளிப்படைத்தன்மையுடன் பயனாளிகளை சென்றடைகின்றன என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வாழ்க்கையை எளிதாக்குவதற்கு தொழில்நுட்பம் ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்றால் அது மிகவும் பொருத்தமானது என்று தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டமானது நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும், குறிப்பாக கிராமங்கள், 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களுக்கும் புதுமைகளை கொண்டு சேர்த்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர், கல்வி, சுகாதாரம், விவசாயம், வர்த்தகம் மற்றும் பொது சேவை போன்ற துறைகளை இத்திட்டம் வலுப்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொடர்பான அரசின் முயற்சிகளால் செயற்கை நுண்ணறிவு, குறை கடத்திகள், குவாண்டம் கணினி மற்றும் பல வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இந்தியா விரைவான முன்னேற்றத்தை அடைவதை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்பம் மூலம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அதிகாரம் அளிப்பதுடன் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதில்தான் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் 11 ஆண்டுகால நிறைவை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், நாடு முழுவதும் தற்போது 103 கோடிக்கும் அதிகமான மக்கள் இணையதளத்தை பயன்படுத்துவதாகவும், 220,000 மேற்பட்ட கிராமங்கள் பாரத் நெட் அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வரும் மருத்துவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். நோய் தடுப்பு,

0: நவீன மருத்துவ ஆராய்ச்சி அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் சேவையாற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் மருத்துவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அளப்பரியது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கருணை, துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மருத்துவர்கள் சேவையாற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார்.
1: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் ஊதிய விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஒரு நாளைக்கு 298.8 ரூபாயாக இருந்த தேசிய சராசரி ஊதியம் தற்போது VP ஜி சட்டத்தின் கீழ் ஒரு நாளைக்கு 327.4 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஊதிய திருத்தம் என்பது செழிப்பான கிராமங்கள் மூலம் விக்சித் பாரத் கனவை நோக்கிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்றும் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பாராட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. தைவானில் உள்ள இந்தியாவின் தூதரகமான இந்திய தைபே அசோசியேஷன் அமைப்பின் இயக்குநர் திரு நினத் தேஷ்பாண்டே புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியை இன்று சந்தித்து பேசினார். சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பு நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் இளநிலை நூலக உதவியாளர் மற்றும் கேலரி உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 31ஆம் தேதி இப்பணிகளுக்கான தேர்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சென்ற மாதம் 12ஆம் தேதி எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து தகுதியானவர்களின் மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் தற்போது அப்பணியிடங்களுக்கு தேர்ச்சி பெற்றவர்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் உயிருக்கு ஆபத்தான இரத்த தொற்று மற்றும் அதிகரித்து வரும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்தின் எதிர்ப்பு குறித்த சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் நடைபெறும் நியோசெப் 1 என்ற சர்வதேச மருத்துவ ஆய்வில் இந்தியாவிலேயே முதல் குழந்தையை பதிவு செய்ய மையமாக ஜிப்மர் திகழ்கிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
0: இதுகுறித்து ஜிப்மர் மக்கள் தொடர்பு அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உலக அளவில் பச்சிளம் குழந்தைகளின் உயிரிழப்புக்கு முக்கிய காரணமாக விளங்கும் இரத்த தொற்று நோய்க்கு பாதுகாப்பான, பயனுள்ள மற்றும் குறைந்த செலவிலான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட மருந்து சேர்க்கைகளை கண்டறிவதே இந்த ஆய்வின் முக்கிய நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் குழந்தைகள் உயிரிழப்பிற்கான முக்கிய காரணிகளில் ஒன்றாக இந்த இரத்த தொற்று காணப்படும் நிலையில், இதற்காக தற்போது உலகம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட நோய் எதிர்ப்பு சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனாலும் இது ஒரே மாதிரியான அறிவியல் ஆதாரத்தை அடிப்படையாக கொண்ட சிகிச்சை முறைகளாக இல்லாத நிலையே காணப்படுகிறது. மேலும் இதுபோன்ற ஒரு சில காரணிகளை சரி செய்யும் வகையிலும் உலக அளவில் புதிதாக ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ஜிப்மரில் இந்த ஆய்வுக்கு பச்சிளம் குழந்தை சிகிச்சை பிரிவின் பேராசிரியரும் துறை தலைவருமான டாக்டர் நிஷாத் பிளக்கல் முதன்மை ஆய்வாளராக செயல்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான ஆசிய பசிபிக் நாடுகளைச் சேர்ந்த அனைத்து ஆய்வு மையங்களின் பிரதிநிதியாகவும் அவர் செயல்படுவார் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. அடுத்த 3 ஆண்டுகளில் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் புதிதாக பிறக்கும் 3000 குழந்தைகளை ஆய்வு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நம் நாட்டின் ராணுவத்தை நவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் புதிய ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் விழிப்புடன் செயல்பட்டு எவ்வித அச்சுறுத்தல்களையும் சமாளிக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பலமிகுந்த எழுச்சியுடன் ராணுவம் திகழும் என்று ஜெனரல் தீரஜ் சேத் கூறியுள்ளார். பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி அளித்துள்ளதாக ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரிஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்றும் கூறினார்.

கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதாகவும் திரு ஹரிஷ் தெரிவித்தார். வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று இரவு 9:30 நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 கனவை முன்னெடுத்து செல்வதில் இளைஞர்கள் அறிவு திறனுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியாவின் 11 ஆண்டுகால செயல்பாடுகள் ஏழை எளிய மக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விக்சித் பாரத் ஜிராம்ஜி சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய தைபே அசோசியேஷன் அமைப்பின் இயக்குநர் திரு நினந்த் தேஷ்பாண்டே புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியை இன்று சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 6:20. காற்றலையில் கலந்து பக்தி மனம் வீச வருகிறது மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில். தொடக்கமாக தாயே யசோதா என தொடங்கும் ஓ எஸ் அருண் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

இந்த இனிய மாலை பொழுதில் காற்றலையில் கலந்து பக்தி மனம் வீசிக்கொண்டிருக்கும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரீ மகா கணபதி என தொடங்கும் ஓ எஸ் தியாகராஜன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேரம் இப்போது 6:37. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சௌமியா பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

காற்றலையில் மிதந்து பக்திமனம் வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 6:50. நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 1215 kHz முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இன்றிரவு 7:00 முதல் 7:15 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். பண்ணை மகளிருக்கு ஏற்ற உப தொழில்கள் குறித்து புதுச்சேரி குறும்பாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மனையியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். இரவு 8:00 முதல் 8:58 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 முதல் 11:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போ புதுவையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இன்றிரவு 7:02 முதல் 7:15 பின்னர் 7:25 முதல் 8:00 மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 முதல் 7:32 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கருணை கிழங்கு சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். இந்தியாவில் காணப்படும் முக்கிய தேனி வகைகள் மற்றும் தேனீக்களை பற்றிய ஆச்சரியமூட்டும் உண்மைகள். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். நாளை காலை 7 மணிக்கு புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 சொத்துரிமை சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் எஸ் சண்முகம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, காதுகளில் சேரும் அழுக்குகளால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும்

பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சி கு சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா நாளை காலை 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை யுபி ராஜி யு நாகமணி ஆகியோர் வாசித்திருக்கும் இரு மேண்டலின் இசை. சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை கஞ்சல். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு காடுகளே நாட்டின் வளம். நெறிப்படுத்துபவர் மீனாட்சி. பகல் 12:00 வளமான பாரதம். மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு குறித்த சித்திரம். எழுதியவர் முனைவர் பி பாலமுருகன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை கஞ்சல். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: காடுகளே நாட்டின் வளம். நெறிப்படுத்துபவர் மீனாட்சி. பகல் 12:00 வளமான பாரதம். மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு குறித்த சித்திரம். எழுதியவர் முனைவர் பி பாலமுருகன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நாளை பகல் 12:30 பன்னிசை மாலை சீர்காழி எஸ் திருஞான சம்பந்தம் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 இயன்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் விஜய் சிவா அவர்களின் பாட்டு. 4:00 அண்ணாமலை திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை தேவா, இயக்கம் சுரேஷ் கிருஷ்ணா. நாளை மாலை 5:00 பொன்மாலை பொழுது பூக்கள் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்டு மகிழலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். நாளை இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கம்பு சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லாளம் உழவர் பி விஸ்வநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலரில் விடியலை நோக்கி நாடகம். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நாளை இரவு 10:00 முதல் 10:30 வரை தேன்மடை. இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இரண்டாம் அரையிறுதி ஆட்டம் குறித்து ஹிந்தி ஆங்கில வர்ணனையை நாளை இரவு 10:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:30 முதல் 11:10 வரை இணையவழி ஒளிபரப்பில் திரை இசை கேட்கலாம். இதனிடையே இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியில் செய்திகளும் காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05, இரவு 9:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போ புதுவையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே விஜய் மேனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சுக்கு சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே. திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ஹலோ டாக்டர். வாய் துர்நாற்றம் காரணங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து புதுச்சேரி காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் ரிக்து அவர்களுடன் பங்கேற்கும் நேரலை. 4:00 சந்தேஷ் சோல்ஜர் டெல்லி அஞ்சல். 5:00 அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சிந்துஜா. நாளை மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும் பின்னர் 7:20

முதல் 7:15 மணி வரையிலும், அதன்பின் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 10:30 வரை தேன் சுந்ததே வானம்.

நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7 மணி. திரை இசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாகுபலி 2 படத்திற்காக நயனா நாயர் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் நெல்சன் மண்டேலா மார்க் பகுதியிலிருந்து துவாரகா அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் 6 வழி சுரங்கப்பாதைக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 8.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6,969 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேற்கு தில்லியையும் தெற்கு தில்லியையும் இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மாகில்பால்பூர் இடையே உயர்மட்ட சாலை அமைக்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் 7,54,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் 9,80,000 வேலை நாட்கள் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் காப்ரா இடையே 117 கிலோமீட்டர் நீள 4 மற்றும் 6 வழி சாலை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். 7,145 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் கான்பூர் காப்ரா ஆகிய இடங்களுக்கு சாகர் போபால் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கும் நெடுஞ்சாலை இணைப்பு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் மூலம் 1,20,00,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டின் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை விரைந்து அளிக்குமாறு இதற்கென அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பான முதல்கட்ட தகவல்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் தரும் தகவல்களையும் சேர்த்து உரிய பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் இதுகுறித்து ஆலோசித்து கருத்துக்களை கேட்டு பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். தகவல்களை சேகரிப்பதற்கான வினா படிவம் தயார் நிலையில் இருப்பதாக உயர்மட்ட குழுவினர் தெரிவித்தனர். இப்படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்து பெற இருப்பதாகவும் கூறப்பட்டது. உயர்மட்ட குழுவின் செயல் திட்டத்தை பாராட்டிய திரு அமித்ஷா, இக்குழுவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு உள்துறை செயலருக்கு உத்தரவிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், முதலீடுகளை ஊக்குவித்தல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகிய முக்கிய விஷயங்கள் குறித்து பிரான்ஸ் நாட்டு தலைவர்களுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவிருக்கிறார். அந்நாட்டின் நிதியமைச்சர் திரு ரொலான் லெஸ்கியூருடன் அவர் முக்கிய பேச்சுக்கள் நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு துறைகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்தியாவின் வலுவான பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைக்கவிருக்கிறார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் மத்திய அரசு நியமித்துள்ளது. 1997 இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த திரு கோஷ் சிகாகோவில் துணை தூதராக பணியாற்றி வருகிறார். திரு சோம்நாத் கோஷ் விரைவில் தமது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.

0: அது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்வா மாகாணங்களில் பதுங்கியிருந்த தீவிரவாத குழுக்கள் மீது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISIS அமைப்புக்கும் அதன் ஆதரவு குழுக்களுக்கும் அதிக அளவில் உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் உள்ள 3 மாகாணங்களில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 36 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். 163 பேர் காயமடைந்தனர். இதற்கு பதில் தாக்குதலாக ஆப்கானிஸ்தான் நேற்றிரவு ISIS ஆதரவு குழுக்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முறைகேடான நடவடிக்கைகளை ஐநா அமைப்பும் சர்வதேச சமுதாயமும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. இதனையடுத்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் உடனடியாக பிணை கைதிகளை விடுவித்து அமைதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து அந்நாடு நடத்திய தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள சிவில் கைதிகள் மற்றும் மீனவர்கள் குறித்த பட்டியலை தூதரகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொண்டுள்ளன. கடந்த 2008 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தூதரக உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி மற்றும் ஜூலை முதல் தேதி இந்த பட்டியலை இரு நாடுகளும் பகிர்ந்து வருகின்றன. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், பாகிஸ்தானைச் சேர்ந்த 386 சிவில் கைதிகளும் 53 மீனவர்களும் தங்கள் வசம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள பட்டியலில் 52 இந்திய சிவில் கைதிகளும் 198 மீனவர்களும் தங்கள் வசம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களையும் மீனவர்களையும் படகுகளையும் காணாமல் போன இந்திய பாதுகாப்பு வீரர்களையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. திரிபுராவில் போக்குவரத்து கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை சந்தித்து பேசிய போது அவர் இதை தெரிவித்தார். திரிபுராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப்பணிகள் குறித்து மத்திய அமைச்சரிடம் அவர் ஆலோசனை நடத்தினார். திட்டப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள உதவிடுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் முதல் குழுவினர் இன்று ஜம்முவில் உள்ள பகவதி நகர் முகாமுக்கு வந்து சேர்ந்தனர். அமர்நாத் யாத்திரைக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் யாத்ரீகர்கள் தங்குவதற்கான வசதியும் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். 57 நாள் அமர்நாத் யாத்திரை நாளை மறுநாள் பஹல்காம் மற்றும் பால்தால் வழியே மிகுந்த பாதுகாப்புடன் தொடங்க உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இப்போட்டி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபிநந்தன் பரிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும்

0: செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:25. இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். பப்பாளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குனர் தெரிவித்துள்ள செய்தி, இதில் பயன்படுத்தப்படும் ரகங்கள் கோ 1, கோ 2, கோ 3, கோ 4, கோ 5 மற்றும் கூர்க்கனிட்டியூ, ரெட் லேடி, பூசா நானா, பூசா டுவார்ப் இவற்றுள் கோ 2 மற்றும் கோ 5 ஆகிய பப்பாளி பால் எடுப்பதற்கும் 9 உகந்தது. கோ 3, கோ 7 ஆகிய இருபால் ரகங்கள், அதாவது ஆண் மற்றும் பெண் பூக்கள் ஒரே மரத்தில் இருக்கும். மண் மற்றும் தட்பவெப்பநிலை. பப்பாளி பயிர் பலவகைப்பட்ட மண்ணில் வளரக்கூடியது, எனினும் களிமண் நிலம் சாகுபடி செய்ய உகந்ததல்ல. சமவெளி பகுதியில் மிதமானது முதல் சற்றே வெப்பம் அதிகமான நிலவும் இடங்களில் நன்கு வளரும். மலைப்பகுதிகளில் சுமார் 1200 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இதை பயிரிடும் பருவங்கள் வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம், இருந்தாலும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலங்களில் மிகவும் ஏற்றது. நடப்பு பருவத்தில் அதிக மழை இல்லாமல் இருப்பது நல்லது. நிலம் தயாரித்தல். நிலத்தை 2 அல்லது 3 முறை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும். பிறகு 1.8 மீட்டர் இடைவெளியில் 15 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழிகள் எடுக்க வேண்டும். பின்பு குழிகளில் மண் மற்றும் தொழு உரம் நிரப்பி நாற்றுகளை குழியின் மத்தியில் நட வேண்டும். விதையும் விதைப்பும். 1 ஏக்கருக்கு 500 கிராம் விதைகள் தேவைப்படுகிறது. நாற்றங்கால். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கெப்டான் கொண்டு விதை நிறுத்தி செய்ய வேண்டும். விதை நிறுத்தி செய்த விதைகளை தொழு உரம் மற்றும் மண் நிரப்பி பாலித்தீன் பைகளில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். பாலித்தீன் பையில் 4 விதைகள் விதைக்க வேண்டும். பிறகு பைகளை நிழல்படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணி நிரப்ப வேண்டும். நாற்றுகள் 60 நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடுகிறது. பின்சை நேர்த்தி. செடிகள் பூக்க ஆரம்பிக்கும் போது 15 முதல் 20 பெண் செடிகளுக்கு ஒரு ஆண் செடியை விட வேண்டும். ஒரு குழியில் செழித்து வளரும் ஒரு பெண் செடியை விட்டுவிட்டு இதர ஆண் பெண் செடிகளை நீக்க வேண்டும். கோ 3 மற்றும் கோ 7 போன்ற இருபால் ரகங்களில் இருபால் பூக்கள் கொண்ட மரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு பெண் மரங்களை நீக்கிவிட வேண்டும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. ஒவ்வொரு செடிக்கும் அடியுரமாக 10 கிலோ தொழு உரம் இட வேண்டும். செடி ஒன்றிற்கு 50 கிராம் தடை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை 2 மாதத்திற்கு 1 முறை, நடவு செய்த 3 மாதத்திற்கு பிறகு கொடுக்க வேண்டும். மேலும் செடி ஒன்றிற்கு 20 கிராம் அசோஸ்பெரிலம் அல்லது பாஸ்போ பாக்டீரியா நடவு செய்யும் போது மற்றும் நடவு செய்த 6 மாதங்களுக்கு பிறகும் கொடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. நூற்புழு. நாற்றுங்காலில் நூற்புழு தாக்குதலை தடுக்க ஒரு பாலித்தீன் பையில் 1 கிராம் கார்போஃபியூரான் 3G குருணை மருந்தை இட வேண்டும். இதனை கட்டுப்படுத்த 1% போர்ட்டோ கலவையை வேர்கள் நனையுமாறு ஊற்ற வேண்டும். 15 நாட்கள் இடைவெளியில் 2 அல்லது 4 முறை ஊற்ற வேண்டும். பப்பாளியில் பால் எடுத்தல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள கோ 2 மற்றும் கோ 5 ரகங்கள் பால் எடுப்பதற்கு உகந்தவை. இதில் கோ 2 ரகத்திலிருந்து கிடைக்கும் பாலில் அதிக நொதித்திறன் அடங்கியுள்ளது. எனவே பால் எடுக்க கோ 2 ரகம் சிறந்தது. பால் எடுத்த பிறகு இந்த ரகங்களில் பழங்களை உண்ண உபயோகப்படுத்தலாம். முதிர்ந்த காய்களிலிருந்து பால் சேகரிக்க வேண்டும். காய்களின் மேல் 2 முதல் 3 மில்லி மீட்டர் ஆழத்திற்கு 4 இடங்களில் நீளவாட்டில் கீறல் ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு கீறி விடுவதற்கு கூரிய பிளேடு, கூரான மூங்கில் தண்டு அல்லது துரு ஏறாத கத்தியை உபயோகப்படுத்த வேண்டும். கீறல்களிலிருந்து வடியும் பாலை அலுமினிய தட்டுகளில் சேகரிக்க வேண்டும். காய்களிலிருந்து பால் சேகரிப்பு அதிகாலை தொடங்கி

காலை 10 மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும். 3 அல்லது 4 நாட்கள் இடைவெளி விட்டு 3 பால் எடுத்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் கீறல் ஏற்படுத்த வேண்டும். அதே காய்களில் 4 முறை பால் சேகரிக்கலாம். இவ்வாறு பால் எடுத்த பாலை சூரிய ஒளியிலோ அல்லது 40 டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தில் இயற்கையான உலர்கருவிகளிலோ உலர்த்த வேண்டும். பால் மகசூலானது ரகம், பால் எடுக்கும் பருவம், மரங்களின் செழிப்பு மற்றும் சாகுபடி செய்யப்படும் பகுதி போன்ற காரணங்களை சார்ந்து இருக்கும் என்று கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் இப்போது 7:30.

0: உலகம்.
1: கண்மணி மலர்மணியை கருத்திடவே
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.

0: முதலில் பண்ணை மகளிருக்கு ஏற்ற உபத்தொழில்கள் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மனையியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் ஆர். விஜயலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: இன்றைய நிகழ்ச்சியில வந்து பண்ணை மகளிருக்கு ஏற்ற உபத்தொழில்கள், இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான் இருக்கேன். தேன் நெல்லின்னு ஒண்ணு சொல்லுவாங்களே, அது
2: தேன் நெல்லின்றது எப்படின்னா ரொம்ப சிம்பிள். அது தேன் நெல்லே கிடையாது, அது தேன் நெல்லே ஜீரா தான். அது ஜீரால எல்லாம் பதப்படுத்திட்டு
1: சர்க்கரையில இருந்து உண்டாக்குன ஜீரா தானே,
2: அதுதான் தேன் நெல்லின்றாங்க. ரியல் தேன் போடுறது இல்ல. அதை எப்படி பண்ணலாம்னா, ஒரு ஈஸியான மெத்தடு எல்லாரும் சாப்பிடக்கூடியது, நெல்லிக்காயை ஆவியில் வேக வைக்கணும். குக்கரில் விசில் போட்டேன், வேக வச்சு ரெண்டு விசில் வந்த உடனே அதை நிறுத்திடணும். நிறுத்திட்டு அந்த சீடை எடுத்துட்டு நெல்லி ஃப்ளஷ் பார்ட் மட்டும் எடுத்து அதோட வந்து சுகர், ஒரு கிலோவுக்கு அரை கிலோ சுகர் போதும். இல்லை சுகர் பிடிக்கல, நான்லாம் சுகர் சாப்பிட மாட்டேன், நான் வந்து வெல்லம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அரை கிலோ வெல்லம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு வெயிலில் வச்சுட்டோன்னு வைங்க, அப்படியே காஞ்சிரும். ஒரு மூணு நாள் நாலு நல்ல சரக்கா காஞ்சிரும். அது வந்து சம்சம் மாதிரி நல்லா இருக்கும், அது அழகா சாப்பிடலாம்.
1: இதெல்லாம் பண்ணை மகளிர் வந்து உபத்தொழிலா செய்யலாம்.
2: உபத்தொழிலாம் செய்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அவங்களுக்கு. கண்டிப்பா இதை வந்து செய்து நல்ல லாபம் எடுக்கலாம், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா உணவு பதப்படுத்தும் தொழில் செய்யும் போது மட்டும் FSSAI லைசன்ஸ் வந்து பெரிய அளவில் செய்யும் போது வாங்கணும். மத்திய உணவு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு 35% மானியம் கூட கொடுக்குறாங்க பெரிய அளவில் பண்ணால். அது எதுக்குன்னா சில மிஷினரிஸ் வாங்கறதுக்கு, பூண்டு உரிக்கிற மிஷினு, இல்லைன்னா வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் செய்தாங்கன்னு வைங்க, அதுக்கு மிஷினரிஸ் வாங்கறதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க ஒர்க்கிங் கேபிட்டல் மட்டும் நம்ம போட வேண்டியிருக்கும், அந்த மாதிரி கொடுக்குறாங்க.
1: இவ்வளவு நேரம் வந்து பண்ணை மகளிர் அதுல வந்து உணவு சார்ந்த உபத்தொழில் என்னெல்லாம் பண்ணலாம், அதுல எப்படி லாபம் அடையலாம் சொன்னீங்க. அடுத்ததா என்னன்னா, இந்த கிராமங்கள்ல வந்து ஸ்கிரீன் பிரிண்டிங் பண்றது, துணியில வந்து அச்சிடுறது, இந்த மாதிரி வேற தொழிலையும் செய்யலாம் இல்லையா?
2: ஆமா கண்டிப்பா.
1: அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களா.
2: பண்ணை மகளிர் வந்து நிறைய விவசாய தொழில் தவிர இதையும் சைடில் கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும். இதுக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸ்க்ரீன் பிரிண்டிங்க்கு வந்து கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும். ட்ரைனிங் வந்து மூணு நாள் எடுத்தாவே போதும், ஈஸியாக கற்றுக்கலாம். அதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் தாம்பூல பையெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த தாம்பூல பையெல்லாம் இவங்களே ஆர்டர் எடுத்து செய்யலாம். தாம்பூல பை அவங்க வாங்கி கொடுத்துருப்புறாங்க, என்ன எழுத்தோ அதை அவங்க கொடுத்துருப்புறாங்க, அதை கம்ப்யூட்டரில் கொடுத்தா அவங்க போட்டு தந்துடுவாங்க. அதை வாங்கி அப்படியே ஸ்க்ரீன் பிரிண்டிங் போட வேண்டியதுதான், ஈஸியாக பண்ணலாம். இவங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும்.
1: அது ஒரு மிஷின், அது எப்படி பண்ணுறது துணியில் பிரிண்டிங்?
2: அது மிஷின்லாம் இல்லை, இவங்க கையாலே அந்த இதில் வச்சு அந்த கம்ப்யூட்டரில் கொடுத்துருவாங்கல்ல அவங்க பிரிண்ட் பண்ணி, அதை வச்சு இவங்க பண்ணணும். அது ஒரு டெக்னிக் இருக்குது, அதுபடி பண்ணோன்னா ஈஸியாக பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட்.

0: தான் துணியில் நாங்களே ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். நாங்கள் கொடுத்துருக்கோம் எப்படின்னா, அந்த எக்ஸ்பர்ட்டை வர வச்சு ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். ஈஸியாக கற்றுக்கிட்டு அது மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா பண்ணலாம். ஸ்க்ரீன் பிரிண்டிங் நல்ல வரவேற்பு இருக்கும். கிராமத்தில் எப்படியும் எல்லார் வீட்லேயும் ஃபங்க்ஷன் நடக்கும். நம்ம ஊரில் நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களே ஆர்டர் கொடுப்பாங்க. எல்லாமே ஒரு நிச்சயதார்த்தம் ஆகட்டும், ஒரு கல்யாணம் ஆகட்டும், எல்லாத்துக்கும் தாம்பூலத்துக்கு நமக்கே ஆர்டர் வரும். ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணலாம்.
1: இப்போ அதே மாதிரி இந்த ஊதுபத்தி செய்யறது, ஆனால் வந்து வாசனையாக இருக்குது, பல்வேறு ஃப்ளேவரில் வருது அது.
0: ஆமாம்,
1: அந்த ஊதுபத்தி தயார் செய்யறது அது வந்து கொஞ்சம் ஈஸியான தொழில்னு கூட தான் சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இப்போ ஊதுபத்தி செய்யறது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போ கோனில் கூட வந்துடுது ஊதுபத்தி. சிலர் திரட்டி
1: அந்த கம்ப்யூட்டர்
0: சாம்பிராணி தான். சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கையால் உருட்டுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்குதான் ஈஸியா கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு வந்துச்சு.
1: அச்சில வச்சு எடுக்கிறாங்க,
0: அச்சில வச்சு அழுத்தி அப்படியே அப்படியே எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு வந்து கடையிலே என்ன பண்றாங்கன்னா, அப்படியே மிக்ஸ் பண்ணியே பவுடர் விக்குது. இவங்க என்ன பண்ணலாம், எனக்கு இந்த சென்ட் வேணும், எந்த சென்ட் வேணுமோ, இப்ப சாண்டல் சென்ட் வேணும்னா சந்தன சென்ட் கேட்டு வாங்கணும், அப்படி இல்லைன்னா மல்லிகை சென்ட் வாங்கினா அந்த சென்ட் மட்டும் தனியா வாங்கிக்கணும். பவுடர் அப்படியே அவங்க மிக்ஸ் பண்ணியே கொடுக்குறாங்க. அதை வாங்கி தண்ணி கலந்து அந்த கோன்ல அழுத்தி அழுத்தி எடுக்க வேண்டியதுதான். எடுத்துட்டு அந்த சென்ட்ல டிப் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு அது கிடைச்சிடும்.
1: நிழலோட்டமா காய வச்சுக்கிட்டு,
0: நிழலோட்டமா வச்சிருந்தாங்கன்னா அப்புறம் எடுத்து பேக் பண்ண வேண்டியதுதான். ரொம்பவும் காய வச்சா அதனுடைய வாசனை போயிடும். உடனே உடனே பேக் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி ஈஸியா பண்ணலாம் இவங்க. இதெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும்.
1: அதே மாதிரி இந்த கிளீனிங் பவுடரு, அப்புறம் அந்த பினாயில் தயார் பண்றது, இதெல்லாம் கூட செய்யலாம்.
0: செய்யலாம் செய்யலாம். இப்போ வந்து கிளீனிங் பவுடருன்னு சொன்னீங்க, அது வந்து பாத்திரம் தேய்க்கிற பவுடரு. பாத்திரம் தேய்க்கிற பவுடரும் செய்யலாம், டிட்டர்ஜென்ட் பவுடரும் செய்யலாம், துணி துவைக்கிற பவுடரும் செய்யலாம். ரொம்ப சிம்பிள் தான். அதெல்லாம் அந்த லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட் பிரகாரம் பவுடரோ அந்த இது கெமிக்கல்ஸ் வாங்கி அப்படியே ஒன் பை ஒன் அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஈஸியாக வந்து சொல்லி தருவாங்க, இந்த பொருளை ஃபஸ்ட்டு போடுங்க, ரெண்டாவது இந்த பொருளை போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், டிட்டர்ஜென்ட் பவுடர் சொல்கிறேன். ஒரு நாலே பொருள் தான், அதை வச்சியும் செய்யலாம், ஒரு எட்டு ஐட்டம் வச்சியும் செய்யலாம். நான் நாலு ஐட்டம் வச்சு செய்கிறேன், அதுதான் நானே வீட்டில் செய்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ஸ்லரி, சோடியம் சல்ஃபேட்டு, ட்ரை சோடியம் பாஸ்ஃபேட்டு, அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸை வச்சு இதை வாங்கி அப்படியே மிக்சிங் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப சிம்பிளானது தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன சென்ட் வேணுமோ, சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, பிரபலமான பிராண்ட் உள்ளது தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த
1: வாசனையே
0: கிடைக்குது. அதை வாங்கி கூட இவங்க மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம்.
1: அதே மாதிரி இந்த சோப்பு ஆயில் அது கூட தயார் பண்ணி வைக்கலாம்ங்கிறாங்க. நிறைய பேர் அதை விரும்பி வாங்குறாங்க. அது சம்பந்தமா சொல்லுங்களேன்.
0: சோப் ஆயில் இப்போ நிறைய ஒர்க் ஷாப் இருக்கு. நிறைய ஒர்க் ஷாப்ல பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் அவங்க யூஸ் பண்றாங்க.
1: கிரீஸ்
0: எல்லாம் உடம்புல பட்டுடுது, அந்த கையில பட்டுடுது, அது குழகுழப்பு இருக்கும். அதெல்லாம் வாஷ் பண்றதுக்கு, வண்டி கழுவுறதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த சோப் ஆயில் ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கு வந்து சோப் ஆயில் தயார் பண்ணி அவங்க விற்பனை பண்ணலாம். ஃபேக்ட்ரிக்கெல்லாம் விற்பனை பண்ணலாம். வீட்டிலையே பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். கிச்சன் கழுவுறதுக்கு, அப்புறம் வந்து இந்த பின்னாடி அழுக்காக இருக்கிற இடம்லாம் கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் சோப் ஆயில் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது செய்யறதும் ரொம்ப சிம்பிளானது தான். ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் தான் இதுக்கு தேவை. அது மிக்சிங் தான். எல்லாத்துக்கும் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணால் ஈஸியாக பண்ணலாம். இதனால ஒன்றும் கெடுதல் கிடையாது, எந்த உடல் உபாதைகளும் வராது, ஈஸியாக பண்ணலாம் அது.
1: இப்போ அதே மாதிரி இப்போ அந்த மூலிகைகள் வந்து பதப்படுத்தி அதை வந்து நம்ம ஒரு மதிப்பு கூட்டி வைக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கீரை வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா மூலிகைகள் இருக்குது.
0: ஆமாம்,
1: அதெல்லாம் எப்படி பதப்படுத்துறது, அதை விற்பனை செய்யறது, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களா.
0: இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அலோபதியிலிருந்து இப்போ அதில் சைடு எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துன்னு ஆயுர்வேதிக்கு வராங்க. ஆயுர்வேதிக்கில் வந்து நிறைய இந்த மூலிகை சம்மந்தப்பட்ட பொருட்களை விரும்பி வந்து எல்லாம் அந்த மாத்திரைகளோ அல்லது சூரணங்களோ வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ தலையில் தடவுற எண்ணெய் எடுத்துக்கோங்க, அதை வந்து தயார் பண்ணி கூட இவங்க விற்பனை பண்ணலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் வந்து 400 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா அவங்க வந்து என்ன பண்ணலான்னா அதில் செம்பருத்தி தழை, கரிசலாங்கண்ணி, மருதாணி, வெந்தயம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அவங்க விற்பனை பண்ணாங்கன்னா அவங்க வந்து 400 ரூபாய்க்கு வாங்கின அந்த தேங்காய் எண்ணெயை 1000 ரூபாய்க்கு விற்பனை பண்ணலாம். நானே பார்த்துருக்குறேன், 100 மில்லி மூலிகை ஆயில் வந்து 100 ரூபாய். இதை வந்து பியூட்டிஷியன் வச்சுருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த மூலிகை எண்ணெயை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க விற்பனை பண்ணுவாங்க. அவங்க ஒரு 10 ரூபாய் கம்மியாக எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு என்ன கமிஷன் வேணும்ல, அதுதான் நம்ம அங்கே கொண்டு போய் கொடுத்துடலாம்.
1: அதாவது இந்த அழகு கலை நிபுணர்லாம் இருக்காங்க, அவங்க இதெல்லாம் வாங்குறாங்க. நாமளே அந்த மாதிரி விஷயங்கள்

0: எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமா? ஏன்னா அதில் நிறைய க்ரீம்லாம் இருக்குது. இப்போ இந்த சுருள் பாசிலேருந்து கூட நிறைய இந்த மாதிரி பொருள்லாம் தயார்
1: ஆமாம்
0: பண்ணுறாங்க, ஃபேஷியல் க்ரீம்ஸ்லாம்,
1: ஆமாம்
0: சோத்துக்கத்தாழையிலேருந்து, அதெல்லாம் என்ன அந்த மாதிரிலாம் சொல்லுங்களேன்.
1: அந்த மாதிரி தாராளமாக செய்யலாம். இப்போ சோத்து கத்தாழை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜெல்லை எடுத்து நல்லா அதோட கொஞ்சம் தயிர் அதெல்லாம் போட்டு அரைச்சி அதை வந்து ஒரு பேஸ்டாக்கி ஃபேஸ் பேக்கு போட்டுக்கலாம். அதெல்லாம் இவங்க வந்து தயார் பண்ணி இவங்க கொடுக்கலாம். அந்த சோத்து கத்தாழை இதிலெல்லாம் வந்து நிறைய ஃபேஷியல் பேக்கெல்லாம் இப்போ போடுறாங்க, ஏன்னா முகத்தில் இருக்கிற அந்த கருமையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சோத்து கத்தாழை ஜெல்லை எடுத்து அதில் வந்து ஜூஸ் கூட தயார் பண்ணலாம். ஜூஸ் தயார் பண்ணி கூட விற்பனை பண்ணலாம். ஒரு இடத்துல பார்க்குறேன், வெறும் சோத்து கத்தாழை ஜூஸே ஒருத்தங்க விற்பனை பண்ணுறாங்க, அதிலே நல்ல லாபம் கிடைக்குது. ஏன்னா காலைல வாக்கிங் போகிறாங்க, வாக்கிங் போயிட்டு வந்து அந்த சோத்து கத்தாழை ஜூஸை வாங்கி குடிக்கிறாங்க.
0: தள்ளுவண்டி மாதிரி ரோட்டு ஓரங்கள்லாம் இருக்குது, நிறைய பேர் பார்த்தா காலையில் ஈ மிக்கிற மாதிரி அவ்வளோ கூட்டம் நிற்குது,
1: அவ்வளோ கூட்டம் இருக்குது. அதே மாதிரி ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா அருகம்புல் ஜூஸ் விற்கிறாங்க. அருகம்புல்லாம் என்ன ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, அந்த ஜூஸ் விற்கிறாங்க, அதை வாங்கி நிறைய பேர் குடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பிளான் பண்ணி இவங்க விவசாய தொழிலில் ஈடுபட்டா கூட கால நேரத்தில் ஒரு மணி நேரம் இதை செய்யலாம். கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி கூட பார்த்தீங்கன்னா விற்பனை பண்ணுறாங்க, ஏன்னா அது வந்து கால நேரத்தில் ஒரு மணி நேரம், அதில் கூட நல்ல லாபம் கிடைக்குது. இந்த மாதிரி எதையாவது யோசிச்சு எப்படியாவது நம்ம வந்து கூடுதல் வருமானம் எடுக்கணுன்ற நோக்கம் இருந்தது, ஆர்வம் இருந்தது, அவங்களுக்கு வந்து யாராவது ஊக்கப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல வருமானம் எடுக்க முடியும்.
0: இப்பயும் பார்த்தோம்னா இந்த கம்பங்கூழு, கேழ்வரகு கூழு, இந்த மாதிரி வந்து இந்த கூழு விற்கிறது, அதுக்கு வந்து நல்ல அருமையா துவையல் ஊறுகாயெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க, சொம்புல கொடுக்குறாங்க, பைக்கில் போறோம் அப்படின்னா அது ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பானமா இருக்கு,
1: இயற்கை சேர்ந்த பானமா இருக்கு. அதே சமயம் அது வந்து ருசியாவும் இருக்கு, சத்தும் கூட. அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உடல் குளிர்ச்சியா இருக்கு, எல்லா சத்துக்களும் நம்ம கிடைக்குது, வைட்டமின் கிடைக்குது, தாது உப்புக்கள் எல்லாமே கிடைக்குது. ஏன்னா கேழ்வரகு கம்பு வந்து வீட்டில் வந்து அதை அரைச்சி தயார் பண்றது கொஞ்சம் சிரமமா இருந்தா கூட இந்த மாதிரி ரெடிமேடா கிடைக்கும் போது நம்ம வாங்கி சாப்பிடலாம், அந்த தொழிலை கூட செய்யலாம். அதெல்லாம் சிரமமே கிடையாது, ஈஸியா அவங்க செய்து விற்பனை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மகளிர் வந்து யோசிக்கணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 சப்பாத்தி தயார் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கம்பெனிக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது சில கம்பெனிலாம் கேன்டீன் வச்சுருக்காங்க, அந்த கேன்டீனில் இவங்க சப்பாத்தி சப்ளை பண்ணுறாங்க. ஒரு மிஷின் வச்சுருக்காங்க, ஒரு 2 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, அவங்க மாவு மட்டும் உருட்டி கொடுக்குறாங்க, அந்த மிஷினில் அழுத்தி 1/2 வேக்காடு கொண்டு வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்து 2000 சப்பாத்திக்கு அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. இன்னொரு பேட்ச் பார்த்தீங்கன்னா அதே கம்பெனிக்கு ஊறுகாய் சப்ளை பண்ணுறாங்க. எப்படியும் அவங்க வந்து மோர் சாதத்துக்கு ஊறுகாய் கொடுப்பாங்க, அவங்க ஊறுகாய் சப்ளை பண்ண அந்த மாதிரி கம்பெனியை பார்த்து கூட அவுட் சோர்சிங் பண்ணுறாங்கல்ல, அந்த கம்பெனியை பார்த்து கூட இவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். அந்த மாதிரி யோசிக்கணும், எங்கே என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்றத யோசிச்சாங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும்.
0: இல்லை இப்பயும் வந்து நம்ம கடைக்கெல்லாம் போனோம்னா இந்த சப்பாத்தி ரெடிமேடு சப்பாத்தி விற்கிது, ரெடிமேடு பரோட்டா விற்கிது, ரெடிமேட்ல வந்து புளியோதரை ஒரு டப்பால் அடைச்சி விற்கிது. வீட்டுல இருக்கிறவங்க வந்து சமையல் தெரியுதோ தெரியலையோ இந்த மாதிரி பேக்கட் ஐட்டத்தை வாங்கிட்டு வந்து அதை சூடு பண்ணியே நம்ம சாப்பிட்டுக்கலாம்ல இருக்கு, அப்படி காலம் போயிட்டு இருக்கு. அதனால வந்து தொழில்கள் இருக்கு, நிச்சயமா வந்து பண்ணை மகளிர் உப தொழிலா பல்வேறு விஷயங்களை செய்ய முடியும்.
1: வெளிநாட்டுக்கு போறவங்க கூட குழம்பெல்லாம் வாங்கிட்டு போறாங்க, குழம்பெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க வந்து ஈஸியா அதை போட்டு பிசைஞ்சு 1 வாரத்துக்காவது அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரியும் செய்யறாங்க. அடுத்தது இங்கேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த குழம்பு இந்த புளியோதரை இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்றாங்க, நல்ல ஒரு வரவேற்பும் இருக்கு அதுல கண்டிப்பா.
0: இந்த பருப்பு பொடி எல்லாம் தயார் பண்ற சொல்லுங்களேன், அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
1: ஆமா, பருப்பு பொடி வந்து ரொம்ப ருசியா இருக்கும். பருப்பு பொடி அப்பளம் வச்சு ரசம் வச்சுட்டா போதும், ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படின்னா தோரம்பருப்பு இருக்கு இல்லைங்களா, தோரம்பருப்பு வந்து ஒரு மாகாணி எடுத்துக்கிட்டா கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு எல்லாத்தையும் வறுத்துட்டு அது கூட மிளகு தான் இதுல முக்கியம், மிளகு போடணும். நான் சொன்ன அந்த ஒரு மாகாணிக்கு ஒரே ஒரு மிளகா போட்டா போதும், வறுத்து அப்படியே அரைக்க வேண்டியதுதான். இது ரொம்ப சிம்பிள், உப்பு போட்டு அரைக்க வேண்டியதுதான். இது வந்து சாதத்தோட சுடு சாதத்தோட பிசைஞ்சி நெய் போட்டு சாப்பிட்லாம், இல்லை நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், தோரம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, மிளகு, ஒரு மிளகா, அவ்வளோதான், ஒரு மாகாணிக்கு. அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அந்த பருப்பு பொடி. பருப்பு பொடி மட்டும் இல்லை, மற்ற பொடிகளும் வந்து நல்லா கருவேப்பிலை பொடி அது கூட செய்யலாம், எள்ளு பொடி. எள்ளு பொடியெல்லாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் இட்லி பொடிக்கு சொன்ன மொதல் எள்ளு பொடி, சாதத்தோட பிசையும் போது கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாலாம் தாளிச்சு கொட்டிட்டு இந்த கருவேப்பிலை பொடியை போட்டு பிசைஞ்சா அதுவும் டேஸ்டாக ருசியாக இருக்கும். உப்பு மாங்க

0: சீசன் இல்லைங்களா, மாங்காய் தொக்கெல்லாம் கூட செய்யலாம். மாங்காய் தொக்கெல்லாம் இவங்க செய்து வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கூட நல்லா இருக்கும். இப்போ மாங்காயை நல்லா அரைச்சி அதை வந்து ஊறுகாய் மாதிரியே நல்லா தொக்கு மாதிரி செய்து வச்சுக்கிட்டு அதையும் விற்பனை பண்ணலாம், அந்த மாதிரியும் செய்யலாம்.
1: இப்போ சிறுதானியங்கள் அதனுடைய பயன்பாடு அதிகமாகிட்டே வருது.
0: ஆமாம்,
1: ஒரு காலத்தில் சிறுதானியத்தில் வந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா தோல் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு 5 அடுக்கு 7 அடுக்குலாம் அப்படி இருக்கும், அதனால கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி வந்து அதை வந்து பதப்படுத்தி மதிப்பு கூட்டி அதிலே வந்து லட்டு தயார் பண்ணுறாங்க, முறுக்கு தயார் பண்ணுறாங்க, மிக்சர் தயார் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு கூட கவர்ச்சியாக அவங்க பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி பல்வேறு உணவு பண்டங்கள் தயாரிக்கிறாங்க. அது சம்மந்தமாலாம் சொல்லுங்களேன்.
0: சிறுதானியன்னு சொல்லும்போது இப்போ பண்ணை மகளிர் என்ன பண்ணலான்னா, நிறைய பேருக்கு வந்து நகர்ப்புறத்தில் இருக்கிற கடைகளுக்கே சப்ளை பண்ணலாம். எப்படின்னா குதிரவாளி, வரகு, அப்புறம் வந்து சாமை, தேனை, இதெல்லாம் கிடைக்கிற இடத்துல விளையிற இடத்துல வாங்கிட்டு வந்து அதை சுத்தப்படுத்தி அதை பேக்கெட் பண்ணி விற்பனை பண்ணலாம். இது ஒரு தொழில், இது வந்து நல்லா செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு எங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு கடலூர்ல ஒரு அம்மா ரொம்ப நல்லா விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, சிறுதானியத்துல சத்து மாவு தயார் பண்ணலாம், சத்து மாவு தயார் பண்ணி விற்பனை பண்ணலாம். அடுத்தது சிறுதானியத்துல இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், பிஸ்கட்ஸ் எல்லாம் செய்து தயார் பண்ணலாம். அப்புறம் இந்த சிறுதானியத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பல விதமான முறுக்குகள் செய்யலாம். அப்புறம் வந்து அச்சு முறுக்கு, அப்புறம் முள்ளு முறுக்கு, தேன் குழல், இப்படி பலவிதமான ஐட்டங்கள் இதில் செய்யலாம். அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஐஸ்கிரீம் கூட செய்கிறாங்க, சிறுதானியத்தில் ஐஸ்கிரீம் செய்கிறாங்க. சிறுதானியத்தை அரைச்சி அது கூட வெல்லம் சேர்த்து நல்லா கூழாக்கி அதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடுறாங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு அதில் ஃப்ளேவர் என்னென்ன ஏலக்காய் என்னென்ன தேவையோ அவங்களுக்கு வேண்டிய ஃப்ளேவர் போட்டு அதை வந்து ஃப்ரீசரில் பாலும் கொஞ்சம் கலந்துக்கலாம். பாலாக கலக்காமல் பால் பவுடராக கலந்து, பால் பவுடரு, சிறுதானிய கூழு, அப்புறம் சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு சேர்த்து அவங்க வந்து ஃப்ரீசரில் வச்சு மறுபடியும் ஒரு தடவை எடுத்து மிக்சியில் அடித்து ஃப்ரீசரில் வச்சு இது ஐஸ்கிரீம் மாதிரி பண்ணுறாங்க. அதுலேயே வித்தியாசமான மெத்தட் இருக்குது. நான் ஒரு மெத்தட் தான் சொல்லியிருக்கேன், நான் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த சிறுதானிய ஐஸ்கிரீமுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, அந்த மாதிரி செய்யலாம். சிறுதானியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சேமியா வந்திருக்கு, வரகு சேமியா, குதிரைவள்ளி சேமியா, எல்லாத்துலேயும் சேமியா வந்திருக்கு. அந்த சேமியா வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா இப்போ தான் வந்து மைதா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்கல்ல, உடம்பு கெடுதல்ன்றாங்க, ஏன்னா ரொம்ப ரீஃபைண்டுன்றதுனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் வந்து இதெல்லாம் வந்து முழு தானியன்றதுனால இதை வந்து யூஸ் பண்ணால் நார் சத்து இருக்குது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து இதை வந்து ரொம்ப
1: செய்யலாம்.
0: ஆ, தினையில் லட்டு செய்யலாம், தினையில் பாயசம் செய்யலாம், தினையில வந்து
1: பொங்கல் செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு.
0: தினை பொங்கல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம சாதா பொங்கலை விட அது இன்னும் வித்தியாசமான ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த சாமை தினையில எல்லாம் இப்ப அல்வா கூட செய்யறாங்க. இப்ப கவுனி அரிசியில கூட பாத்தீங்கன்னா அல்வா, இப்ப ஃபங்க்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கவுனி அரிசி அல்வா செய்யறாங்க. அதே மாதிரி இந்த தினை சாமையில எல்லாம் கூட அல்வா செய்து வைக்கிறாங்க இலையில, அந்த மாதிரி செய்து விற்பனை பண்ணலாம், அதுவும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும்.
1: அதே மாதிரி இந்த பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் இருக்குல்ல, இப்ப அதுல இருந்தும் முறுக்கு தயார் பண்றது, ஏன்னா வந்து அதுவும் ஒரு நல்ல விதமான ஒரு இதா இருக்கு. மதிப்பு கூட்டியும் விக்கிறாங்க பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாம். கிராமங்கள்ல பல்வேறு வழி வகைகள் இருக்கு எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு. விவசாயிகள் தான் இதுல முனைப்பா இறங்கி செய்யணும். பண்ணை மக்களுக்கு கடைசியா ஒரு ஆலோசனை சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: பண்ணை மகளிர் வந்து நமக்கு வருமானம் இல்லை விவசாயத்தில் அப்படின்ற ஒரு தளர்வே வரக்கூடாது அவங்களுக்கு. ஏதாவது ஒரு தொழில் நம்ம கைவசம், அதாவது வந்து சொல்லுவாங்க கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள் ஒத்துக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்க வந்து நல்ல உற்சாகத்தோட. இப்போ இவ்வளோ தொழில் சொன்னோம் இல்லையா, நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களுக்கு என்ன ஒத்து வருமோ அதை பார்க்கணும். இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க இதை செய்கிறாங்க, நம்ம இதை செய்யலான்னு செய்யக்கூடாது. நமக்கு எது ஏற்ற தொழிலோ அதை தேர்ந்தெடுத்து குடும்பத்தாருடைய ஒத்துழைப்போட செய்தாங்கன்னா நிச்சயமா வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையலாம், நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், இதுல சந்தேகமே இல்லை.
1: இவ்வளவு நேரம் பண்ணை மகளிருக்கு ஏற்ற உபத்தொழில்கள் பல்வேறு செய்திகளை பகிர்ந்துகிட்டீங்க. கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன் மேடம். நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: இது இதுவரை பண்ணை மகளிருக்கு ஏற்ற உபத்தொழில்கள் குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மனையியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் ஆர் விஜயலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர்

மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். இனி பண்ணை செய்தி கேட்கலாம். இன்று சர்வதேச பழதினம். அதை ஒட்டிய சிறப்பு பண்ணை செய்தியாக பழப்பயிர் சாகுபடியில் அங்கக உத்திகள் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். அங்கக பழச்சாகுபடி என்பது இக்காலத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இதனுடைய அடிப்படை கருத்து வளமான மண், பயிர், ஆரோக்கியமான உணவு மற்றும் வாழ்வு ஆகும். அங்கக பழச்சாகுபடியில் இயற்கை உரங்களான பசுந்தாள் உரம், தொழு உரம், உயிர் உரம், மண்புழு உரம் மற்றும் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளான அமுத கரைசல், தேங்காய்பால் கரைசல், மண்புழு வடிநீர் அதாவது வெர்மி வாஷ், முட்டை, அமினோ அமிலம், மீன் அமினோ அமிலம், திறன்மிகு நுண்ணுயிர் கரைசல் போன்றவற்றை பயன்படுத்தலாம். மேலும் பயிர் சுழற்சி, கலப்பு பயிர், ஊடுபயிர், பல்வகை பயிர் ஆகியவற்றை பின்பற்றலாம். பூச்சி விரட்டி, மூடாக்கு, உயிரி பூச்சி தெளிப்பான்களான புகையிலை கரைசல், 3G கரைசல், 5-இலை கரைசல் போன்றவற்றையும் பயன்படுத்தலாம். பழப்பயிர்களான மா, கொய்யா, வாழை, சீதா, பலா, அத்தி, திராட்சை, மாதுளை போன்ற பழங்களை பொதுவாகவே சில விவசாயிகள் இயற்கை முறையில் சாகுபடி செய்து அதிக விளைச்சல் மற்றும் லாபத்தை ஈட்டியுள்ளனர். இன்றைய சூழலில் அங்கக பழ சாகுபடியில் இயற்கையாக நிகழும் உயிரியல் செயல்முறைகளை அடிப்படையாக கொண்டு பாரம்பரிய விவசாய நடைமுறைகளுடன் நவீன தொழில்நுட்பங்களை இணைத்து அதிக லாபம் பெறுகின்றனர். அங்கக பழ உற்பத்தியின் நன்மைகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். நஞ்சற்ற பழங்களை உற்பத்தி செய்ய இயலும். நீண்ட காலத்திற்கு பழ உற்பத்தியில் நிலைத்த தன்மையை பெற முடியும். உற்பத்தியில் தன்னிறைவு அடைய முடியும். மண் வளத்தை அதிகரிக்கும். மண்ணின் உயிர் மற்றும் இயற்பியல் வேதியியல் பண்புகள் மேம்படும். வெளியிலிருந்து இடுபொருட்களை தவிர்ப்பதால் செலவு குறைவு, லாபம் அதிகம் கிடைக்கும். தோட்டத்திலிருந்து கிடைக்கும் ஆதாரங்களை பெரும்பாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். அங்கக வேளாண்மை மூலம் நன்மை தரும் பூச்சிகளான ஒட்டுண்ணிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து அதன் மூலம் பழமரங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம். அங்கக பழச்சாகுபடியில் 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு நிலையான லாபம் ஈட்டலாம். மனித ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அங்கக பழச்சாகுபடியில் பின்பற்றப்படும் சமீபத்திய உற்பத்தி முறைகள் குறித்து பார்க்கலாம். இயற்கை திரவ உரங்கள் பயன்பாடு, பயோடைனமிக் விவசாயம், திறன்மிகு நுண்ணுயிரி தொழில்நுட்பம் அதாவது EM டெக்னாலஜி, ஹோமோ ஃபார்மிங் அல்லது அக்னிஹோத்ரா, ITK அதாவது பழமையான தொழில்நுட்ப அறிவு. இயற்கை திரவ உரங்களின் பயன்பாடு குறித்து பார்க்கலாம். ஜீவாமிர்தம், ரசாயன உரங்களுக்கு மாறாக ஒரு சிறந்த இயற்கை உரம் ஜீவாமிர்தம் மற்றும் கன ஜீவாமிர்தம் ஆகும். இது மரங்களுக்கு தேவையான இயற்கை கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் மற்றும் பல ஊட்டச்சத்துக்களை அளிக்கும். மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளின் அளவை அதிகரித்து வளத்தை பெருக்கி உயிர்களின் வளர்ச்சிக்கும் உதவும். இதனை நீர்ப்பாசனத்தின் வழியாக மரங்களுக்கு அளிக்கலாம். 15 நாட்களுக்கு ஒரு முறை 200 லிட்டர் ஜீவாமிர்தத்தை நீர் வழியாக 1 ஏக்கரில் உள்ள பயிர்களுக்கு அளிக்கலாம். பீஜாமிர்தம் அங்கக விவசாய முறைக்கு மிகவும் உகந்தது. எலுமிச்சை, பப்பாளி போன்ற பழ விதைகளையும் நாற்றுகளையும் நேர்த்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இளம் வேர்களை பூஞ்சை நோயிலிருந்து பாதுகாக்கும் விதைகளை நடுவதற்கு முன்பாக பீஜாமிர்தத்தில் கலந்து நன்கு உலர்த்தி நடவு செய்தால் நன்கு முளைக்கும். 15 நாட்களுக்கு ஒரு முறை 3% இலை வழியாக அளிக்க வேண்டும். பஞ்சகவ்யா குறித்து தெரிந்து கொள்ளலாம். பஞ்சகவ்யாவில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் வளர்ச்சி ஹார்மோன்களான இன்டோல் அசிட்டிக் அமிலம், ஜிப்பர்லிக் அமிலமும் உள்ளன. பஞ்சகவ்யா பழமரங்களின் வளர்ச்சிக்கும் மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதற்கும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. பழச்சாகுபடியில் பஞ்சகவ்யாவின் நன்மை மற்றும் விளைவுகள் குறித்து பார்க்கலாம். மாமரத்தை பொறுத்தவரை பஞ்சகவ்யாவின் நன்மை மற்றும் விளைவுகள், அதிக மலர்கள் மற்றும் காய்க்கும் தன்மையை அதிகரிக்கும். பஞ்சகவ்யா உபயோகித்த பழமரங்களில் இருந்து அறுவடை செய்த மாம்பழத்தை சாதாரண வெப்பநிலையில் சேமிக்க இயலும். மாம்பழத்தின் சுவை மற்றும் நறுமணம் அதிகரிக்கும். எலுமிச்சையை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் தொடர்ந்து பூக்கும். பழங்கள் பெரியதாகவும் அதிக நறுமணத்துடனும் இருக்கும். பழத்தின் சேமிப்பு காலம் நீட்டிக்கப்படுகிறது. கொய்யாவை பொறுத்தவரை கொய்யா பழங்கள் ஒரே மாதிரியான அளவுகளுடன் தரமானதாக இருக்கும். பழங்களின் இனிப்பு சுவையை அதிகரிக்கும். வாழையில் பஞ்சகவ்யாவின் நன்மை மற்றும் விளைவுகள் குறித்து பார்க்கலாம். பாசன நீரின் வாயிலாக வாழைக்கு பஞ்சகவ்யாவை அளிக்கலாம். வாழைத்தாரின் கடைசி சீப்பு வந்தவுடன் முனையில் உள்ள ஆண் மொட்டை அகற்றி 3% பஞ்சகவ்யா கரைசலை வாழைத்தாரின் முனையில் கட்டினால் தாரின் அளவு

நன்றாக இருக்கும். மேலும் ஒரு மாதத்திற்கு முன்பே அறுவடைக்கு வந்துவிடும். பழங்களின் அளவு தாரின் மேலிலிருந்து கீழ் வரை ஒரே மாதிரி இருக்கும். மேலும் நறுமணத்துடன் மிகவும் சுவையாகவும் இருக்கும். பஞ்சகவ்யா அனைத்து பழ மரங்களுக்கும் 30% அளவில், அதாவது 100 லிட்டர் தண்ணீரில் 3 லிட்டர் பஞ்சகவ்யா இலை வழியாகவும் தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. அம்ரித் பாணி, இது ஒரு இயற்கை திரவ உரமாகும். பஞ்சகவ்யாவை போலவே அம்ரித் பாணியும் மண்ணின் வளத்தை மேம்படுத்த பயன்படுகிறது. பொதுவாக அம்ரித் பாணி இலையின் மீது தெளிக்கப்படுகிறது. அங்கக தொழில்நுட்பங்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். வாழையை பொறுத்தவரை வாழைப்பழத்தை எளிதில் பழுக்க வைக்க வேப்ப இலைகளை பழுக்க வைக்கும் பாத்திரத்தில் வைத்து மூடி வைத்தால் பழுத்துவிடும். இலைப்புள்ளி நோய்களை கட்டுப்படுத்த நீர்த்த புகையிலை இலைச்சாறு தெளிக்க வேண்டும். வாழைக்கட்டைகளை அல்லது கன்றுகளை 1 லிட்டர் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து அதில் சிறிது நேரம் ஊற வைத்து நடவு செய்தால் வேர் மற்றும் கிழங்கு அழுகலை தடுக்கலாம். வாழையில் நல்ல விளைச்சலுக்கு நிலக்கடலை புண்ணாக்கு பயன்படுத்தலாம். வாழைப்பழத்தை சேமித்து வைக்கும்போது பழ அழுகலை கட்டுப்படுத்த வாழை சீப்பின்

நீர்த்த புகையிலை இலைச்சாறு தெளிக்க வேண்டும். வாழைக்கட்டைகளை அல்லது கன்றுகளை 1 லிட்டர் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து அதில் சிறிது நேரம் ஊற வைத்து நடவு செய்தால் வேர் மற்றும் கிழங்கு அழுகலை தடுக்கலாம். வாழையில் நல்ல விளைச்சலுக்கு நிலக்கடலை புண்ணாக்கு பயன்படுத்தலாம். வாழைப்பழத்தை சேமித்து வைக்கும்போது பழ அழுகலை கட்டுப்படுத்த வாழை சீப்பின் தண்டு பகுதியை 10% துளசி இலைச்சாறு அல்லது 1% வேப்பெண்ணெய் கரைசலில் நனைத்து சேமிக்க வேண்டும். வாழையில் காற்றினால் ஏற்படும் சேதத்தை தடுக்க செஸ்பேனியா அதாவது அகத்தி மரங்களை வாழை வயல்களை சுற்றி தடுப்பு பயிராக அமைக்கலாம். மாமரத்தை பொறுத்தவரை அங்கக தொழில்நுட்பங்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். தத்துப்பூச்சியினை கட்டுப்படுத்த 0.5% வேப்பெண்ணெயை பயன்படுத்தலாம். தேனீக்களை ஈர்த்து மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தவும் பழ உற்பத்தியை அதிகரிக்கவும் மாமரங்களுக்கு இடையில் சூரியகாந்தியை பயிரிடலாம். மாங்கனியை எளிதில் பழுக்க வைக்க ஆவாரம் செடியின் கிளைகளை தரையில் பரப்பி அதில் மாங்காயை வைத்து பின்பு அதற்கு மேல் மறுபடியும் ஆவாரம் செடியின் கிளைகளை வைக்கலாம். திராட்சையை பொறுத்தவரை கடலை புண்ணாக்கை தண்ணீரில் ஊற வைத்து அதனை தண்ணீரில் கலந்து 1 குழிக்கு 1 வாளி ஊற்றினால் பழங்களின் தரம் மற்றும் விளைச்சல் நன்றாக இருக்கும். கொய்யாவை பொறுத்தவரை எருக்கு இலை 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு 3 கிலோ இவ்விரண்டையும் 20 லிட்டர் தண்ணீரில் நன்கு ஊற வைத்து அந்த கரைசலை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 ஏக்கருக்கு தெளித்து வந்தால் கொய்யாவில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். பூ உதிர்வதை தடுக்க 1 மரத்திற்கு 1 கூடை பன்றி எருவை இடலாம். நூற்புழு தாக்குதலை கட்டுப்படுத்த உலர்ந்த வேப்பம் இலைகளை பொடி செய்து 1 மரத்திற்கு 500 கிராம் என்ற அளவில் இட வேண்டும். கொடை ஆரஞ்சியில் அங்கக தொழில்நுட்பங்கள் குறித்து பார்க்கலாம். கற்றழை செடிகளை சிறு துண்டுகளாக வெட்டி பூ பூக்கும் போது மரத்தை சுற்றி 2 அடி சுற்றளவுக்கு பரப்பினால் பூஞ்சை நோயை கட்டுப்படுத்தலாம். ஆரஞ்சு விதைகளை சாம்பலில் கலந்து நடவு செய்து எறும்பு தாக்குதலை தவிர்க்கலாம். பயோடைனமிக் விவசாயம் குறித்து பார்க்கலாம். இதில் தாவரம் விலங்குகள் மற்றும் மண்ணிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. இதில் ஜோதிட விதைப்பு நடவு நாட்காட்டி ஆகியவற்றை பின்பற்றி விதை நடவு செய்யப்படுகிறது. பசுவின் கொம்பில் குவார்ட்ஸ் அல்லது சிலிக்கா தாதுவை உள்ளே வைத்து மண்ணில் புதைப்பதால் மண்ணில் சில பிரபஞ்ச சக்தி கிடைப்பதாக நம்பப்படுகிறது. ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் பயோடைனமிக் விவசாயம் பின்பற்றப்படுகிறது. திராட்சை சாகுபடியில் சில நாடுகளில் பயோடைனமிக் முறை பின்பற்றப்படுகிறது. உணவு உத்தரவாதத்தை உறுதி செய்யவும் நஞ்சில்லா உணவு உற்பத்திக்கும் நோயில்லா மனித சமுதாயத்தை அமைத்திடவும் எதிர்கால சந்ததியினருக்கு வளமான மண்ணையும் சூழலையும் ஏற்படுத்துவதற்கும் அங்கக பழ சாகுபடி காலத்தின் கட்டாயமாகும். இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை. இன்று சர்வதேச பழதினம், அது குறித்த சிறப்பு பண்ணை செய்தியாக பழப்பயிர் சாகுபடியில் அங்கக உத்திகள் என்பது குறித்து தெரிந்து கொண்டோம். இடம்பெற்றது பண்ணை செய்தி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 8 மணி. இனி கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சியில். தொடக்கமாக ஜோடி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் மகாலட்சுமி ஏற்பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவள் வருவாளா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் இடம்பெறுகிறது. கேட்டு மகிழ்வோம். இது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் திரை இசை.

நேரம் இப்போது 8:22 பத்தனுடைய நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. இருவர் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல்

நேரம் இப்போது 8:28 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதல் கோட்டை படத்திற்காக கிருஷ்ணராஜ் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீ வருவாய் என படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: திரையிசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. புதுடெல்லி ஆகாஷ்வாணி பவனில் உள்ள ரங் பவன் ஆடிட்டோரியத்தில் புகழ்பெற்ற பழம்பெரும் இசைக்கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்கள் குறித்த புகைப்பட கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புல்லாங்குழல் கலைஞர் பத்ம விபூஷன் ஹரி பிரசாத் சௌராசியா இக்கண்காட்சியை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி திரு கௌரவ் திவேதி, ஆகாஷ்வாணி மற்றும் டிடி நியூஸின் தலைமை இயக்குனர் திரு ராஜகுமார் ஜெயின் ஆகியோரும் கலந்து கொண்டனர். வாட்ஸ்அப்பில் பயனர்கள் தங்கள் தொலைபேசி எண்களை மறைத்து அவர்களின் பெயரை பயன்படுத்துவது தொடர்பான மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ள புதிய வசதி குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் நிர்வாகம் வலுப்படுவதோடு பொருளாதார வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் திரு சௌத்ரி இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் அஜீவிகா இயக்கத்திற்கான உத்தரவாத சட்டம் 2025 நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இச்சட்டத்தின் கீழ் தகுதியுள்ள கிராமப்புற குடும்பங்கள் இனி 125 நாட்களுக்கு உத்தரவாதமான ஊதிய வேலைவாய்ப்பிற்கான சட்டப்பூர்வ உரிமையை பெறுவார்கள் என்று அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பரஸ்பரம் தமது நாட்டு சிறையில் உள்ள பொது நபர்கள் மற்றும் மீனவர்கள் குறித்த பட்டியலை இன்று பகிர்ந்து கொண்டுள்ளன. அதன்படி இந்திய சிறைகளில் 439 பாகிஸ்தானியர்களும் பாகிஸ்தான் சிறைகளில் 250 இந்தியர்களும் உள்ளனர். 2008 இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 ஆகிய தேதிகளில் இத்தகைய பட்டியல்கள் பரிமாறப்படுகின்றன. புதுச்சேரியில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் விபி ஜிராம்ஜியின் தொடக்க விழா நாளை வில்லியனூரில் நடைபெறுகிறது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு திட்டத்தை தொடக்கி வைக்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: Good evening. This is Akashwani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Government approves 2 major highway infrastructure projects in Delhi and Uttar Pradesh worth over 14,000 crore rupees. Vikasit Bharat G. Ramji Act comes into force across the country. Centre notifies revised wage rates under the scheme. Supreme

இனி கேட்கலாம் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில். தொடக்கமாக போக்கிரி ராஜா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல்.

நேரம் இப்போது 9:34:50. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேரம் இப்போது 9:44 30 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சங்கீத வானிலை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாப்பிள்ளை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

போன்ற இனிய பாடல்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 10 மணி. இனி கேட்கலாம் எளிய ராகங்களோடு தித்திக்கும் தேன்மழை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிகள் தொடக்கமாக 1000-இல் ஒருவன் படத்திற்காக TM சௌந்தரராஜன் பி. சுசீலா பாடிய பாடல்.

இந்த இனிய இரவில் மனதை வருடும் தித்திக்கும் பாடல்களை, பழமையான பாடல்களை அள்ளித்தருகிறது நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தேன்மழை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இதய கமலம் படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடலை கேட்டு மகிழலாம்.

தேன்மழை நிகழ்ச்சிகள் அடுத்ததாக இதயக்கனி படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடலை கேட்டு மகிழலாம்.

Thank you.

0: கலங்கரை விளக்கம் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேரம் இப்போது 10:20. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆசை முகம் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடலை கேட்டு மகிழலாம்.

இந்த இனிய இரவில் தித்திக்கும் பாடல்களை அள்ளித்தருகிறது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தேன்மழை நிகழ்ச்சி. அடுத்ததாக பணம் படைத்தவன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்

நேரம் இப்போது 10:42. தித்திக்கும் தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுசீலா பாடிய பாடலை கேட்டு மகிழலாம். இது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை.

இரவை இதமாக்க, மனதை திடப்படுத்த இந்த இனிய இரவில் ஒளி உலா வருகிறது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தேன்மழை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரிக்ஷாகாரன் படத்திற்காக டி எம் சுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டு மகிழலாம்.

0: காத்திருங்கள், தினந்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: தேன்மழை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது சிஐடி சங்கர் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேன்மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 11 மணி. நிகழ்ச்சி நிரல் நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கருணை கிழங்கு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறுகிறது. இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றார்கள். 6:55 சூழல் அறிவோம். இந்தியாவில் காணப்படும் முக்கிய தேனீ வகைகள் மற்றும் தேனீக்களை பற்றிய ஆச்சரியமூட்டும் உண்மைகள். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். நாளை காலை 7 மணிக்கு புதுவை புதுமை, இதில் சிந்தனை மலர். 7:02 சொத்துரிமை சட்டங்கள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சண்முகம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. காதுகளில் சேரும் அழுக்குகளால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி

0: சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா காலை 8:02-8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோர் வாசித்திருக்கும் இரு மேண்டலின் இசை. சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: காடுகளே நாட்டின் வளம். நெறிப்படுத்துபவர் மீனாட்சி. 12:00 வளமான பாரதம். மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு குறித்த சித்திரம். எழுதியவர் முனைவர் பி பாலமுருகன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை. சீர்காழி எஸ் திருஞான சம்பந்தம் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் விஜய் சிவா அவர்களின் பாட்டு. 4:00 அண்ணாமலை திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை தேவா, இயக்கம் சுரேஷ் கிருஷ்ணா. நாளை மாலை 5:00 பொன்மாலை பொழுது. இதில் பூக்கள் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்டு மகிழலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம். நாளை இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கம்பு சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லாளம் உழவர் பி விஸ்வநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து வன மகோற்சவத்தையொட்டிய சிறப்பு பணி செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலரில் விடியலை நோக்கி நாடகம். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 10:00 முதல் 10:30 வரை தேன்மழை. இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இரண்டாம் அரையிறுதி ஆட்டம் குறித்து ஹிந்தி ஆங்கில வர்ணனைகளை நாளை இரவு 10:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அன்று செய்ய கேட்கலாம். 10:30 முதல் 11:10 வரை இணைய வழி ஒளிபரப்பில் திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
1: This is Akashvani, the news read by Sai Ramujtaba. The government today approved two major highway infrastructure projects worth combined over 14,000 crore rupees. Briefing media in the national capital about the Union Cabinet's decisions, Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw said, the Cabinet has approved the construction of an 8.1 kilometer long 6-lane road tunnel in Delhi on NH-148AE connecting the Dwarka Expressway with Nelson Mandela Marg in Vasant Kunj. Mr. Vaishnaw said the Cabinet also approved the construction of the 117.7 kilometer long Kanpur-Kaburai section of National Highway 34 in Uttar Pradesh as a 4-lane access-controlled corridor. The Viksit Bharat Guarantee for Rozgar and Ajeevika Commission, Grameen, or Viksit Bharat G. Ramji Act 2025 has come into force across the country today. Under the Act, eligible rural households will now have a statutory entitlement to 125 days of guaranteed wage employment. The government also notified revised wage rates under the VBG Ramji Act 2025 for all states and union territories. Rural Development Minister Shivraj Singh Chauhan described today as an unprecedented day for rural India. Prime Minister of Japan Sanae Takaichi arrived in New Delhi this evening on a 3-day visit to India. Prime Minister Takaichi was received by Minister of State Dr. Jitendra Singh. This is the first official visit of Prime Minister Takaichi to India. She will attend the 16th India-Japan Annual Summit tomorrow with Prime Minister Narendra Modi.

0: And in men's cricket, India were 124 in 13.3 overs against England in the first T20 international of the five-match series at the Riverside Ground in Chesterlow Street when reports last came in. Earlier, Indian skipper Shreyas Iyer won the toss and opted to bat first. Spinners Varun Chakravarti and Ravi Bishnoi have returned to the playing 11 for India, while Vaibhav Suryavanshi has been kept on bench. The men in blue will look to bounce back from the shocking 2-0 defeat to Ireland in the last series. And that is the end of this news bulletin.
1: Akashvani Puducherry நேரம் இப்போது 11:10. நேர்களே, புதுச்சேரி வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:44 இதே அலைவரிசையில் தொடங்கும். நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலையத்தின் நேரம் 11:10:30. வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.